0: அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியிலே 1193 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் நமது காலை நேர நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, திருவள்ளுவர் ஆண்டு 2057, ஸ்ராவண மாதம் 18ஆம் தேதி, பராபப வருடம் ஆடி மாதம் 24ஆம் தேதி, ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. உதித்த இந்த ஞாயிற்றுக்கிழமை பொழுது அனைவருக்கும் நலம் தரும் நல்ல பொழுதாக அமைய இறைவனை வேண்டி நமது நிலைய நிகழ்ச்சிகளை இனிதே தொடங்குவோம். இனி கேட்கலாம் குரல் அமுதம்.
1: ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி.
2: ஒழுக்கத்தினால் மேன்மை அடைபவர்கள் ஒழுக்க கேட்டினால் அடைய முடியாத பெரும்பழிக்கு ஆளாவார்கள். குறள் எண் 137, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.
1: ஒழுக்கத்தில் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தில் எய்துவர் எய்தா பழி.
2: ஒழுக்கத்தினால் மேன்மை அடைபவர்கள் ஒழுக்க கேட்டினால் அடைய முடியாத பெரும்பழிக்கு ஆளாவார்கள். குறள் எண் 137, அதிகாரம் ஒழுக்கமுடைமை.

0: இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் முன்னணி நாடாக இந்தியா உருவாகும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையே பல்வேறு துறைகளில் மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் தயாரிப்பில் உள்நாட்டு முதலீட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். சமூக ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் வகையில் நலத்திட்டங்களை திறம்பட செயல்படுத்த அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணங்காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பழுதூக்குதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். இன்று இனி நமது நிலையத்தில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சியும் அதற்கான நேரத்தையும் அறியலாம். காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள். 6:15 வணக்கப்பூக்கள் பக்தி பாடல்கள். 6:45 உழவர்களுக்கான தகவல்கள். சூழல் காப்பது சுகம். தொடக்கமாக சூழல் துளி வழங்குவோர் பாவூர்சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குவார் முனைவர் ப. எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கம் பரணி நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம். ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே வழங்குபவர் திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் பிரபாவதி அவர்கள். 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி வழங்குபவர் முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி. 8:50 சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:02 ஆனந்த பூங்காற்று நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா.

12:00 சட்டம் மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:17 மனம் விரும்புதை நேர் விருப்ப பாடல்கள். 11:00 அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேயர்களின் கருத்துக்கள் இடம்பெற கேட்கலாம். 12:02 நிகழ்ச்சி குறிப்புகள். 12:10 ஸ்நேகிதியே நேரலை நிகழ்ச்சியில் இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய தலைப்பு, முதல் முதலாக நீங்கள் தனியாக சென்ற பயண அனுபவம். 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை வழங்குவர் கண் மருத்துவர் மற்றும் நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். 1:05 தொடர்ந்து நலம் தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளை கேட்கலாம். தொடர்ந்து உடல் நலத்திற்கு பேக்கிங் சோடா ஆரோக்கியமானதா? பிற்பகல் 2:00 குக்கோ நேர்விருப்ப பாடல்கள். 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றிய தகவல். 4:02 பொதிய தும்பி. 5:02 குழந்தைகள் பங்கேற்கும் அரும்பு மொழிகள். 6:02 பக்தி மாலை. 6:30 சேவை செய்திகள். 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்களுடன் திரையிசை. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டூ சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் தொடக்கமாக நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு உரை வழங்குவர் கிளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்கள். தொடர்ந்து நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹெச் ஹெட்சன் அவர்களின் உரை கேட்கலாம். 8:05 இளம் காற்று. 9:00 இடைவிடாத இசைமலை. 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஒட்டக்கூத்தன் பாடலும் இரட்டை தாழ்பாலும். 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள் தொலைபேசி வழியாக தங்களது உப்புமான பாடலை கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று நமது பண்பலையில் இடம்பெறும் நிகழ்ச்சிகளும் அதற்கான நேரத்தையும் அறிந்தீர்கள்.

நேர்களே, பண்பலை வழங்கும் நிகழ்ச்சிகளை கேளுங்கள். அதோடு நிகழ்ச்சிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் எழுதி அனுப்புங்கள். இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவே கேட்க உரையினை வழங்குகிறார் இதே கீதம் ராமானுஜம் அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி. இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.
1: உழைப்புத்தான் நம்முடைய மூலதனம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்முடைய வீடு, நம்முடைய சொத்து, நம்முடைய நகைகள் இதுதான் மூலதனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை, உழைப்பு மட்டும்தான் மூலதனம், அதுதான் நமக்கு நிரந்தரமானது. உப்பில்லாத சாப்பாடு எப்படி சுவையில்லாமல் போய்விடுமோ அதை போல் உழைப்பில்லாத வாழ்க்கை சப்புன்னு போய்விடும், பிணிக்கு ஆளாகிவிடும். அதனால் நாம் உழைக்கணும். நம்ம சின்ன சின்ன வேலைகளுக்கு கூட வண்டி எதிர்பார்க்குறோம், இல்லாட்டி யார் கூடையாவது போய் அந்த இடத்துல இறங்கிக்கிறான்னு பார்க்குறோம், இல்லாட்டி ஒரு உந்து வண்டியே வாடகைக்கு கொடுத்து போகிறோம். ஒரு பக்கத்தில் இருக்கிற இடத்துக்கு கூட நம்மளால் நடக்க முடியறதில்ல. அதனுடைய விளைவு நம்ம உடம்பில் வியர்வை வெளியேறாமல் கழிவு நீர் தங்கி உடலில் சர்க்கரை நோய், மன அழுத்த நோய், தேவையில்லாத கொழுப்பு சேர்ந்து மாத்திரைகளோடு யாத்திரை செய்ய வேண்டிய சூழல் உருவாகி விடுகிறது. இதை நாம் மாற்ற வேண்டும். அப்படி நாம் மாற்ற வேண்டுமானால் நாம் உழைக்க தயாராக வேண்டும். உடல் உழைப்பு ஒன்றுதான் நம் உடல் ஆரோக்கியத்தையும் தரும், உயர்வையும் தரும். உழைப்பு தான் ஒரு மனுஷனை உயர்த்தும். இன்றைக்கி இந்த உயர்ந்த நிலை மேலே யார் இருக்கிறாங்க அப்படின்னா, யாரெல்லாம் உழைத்தார்களோ அவர்கள்தான் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறார்கள். அப்துல் கலாம் சின்ன வயசில் தன்னுடைய பள்ளிக்கூட படிப்புக்கு பணம் கட்டுவதற்காக உழைத்தார், ஜனாதிபதியாக இருக்கும்போதும் உழைத்தார். அப்படி உழைத்த உழைப்புத்தான் இன்றைக்கு எல்லோரும் அவரை பேச வைத்திருக்கிறது. குன்றினைப் போல உடல் வன்மை வேண்டும், கொடுமையை தீர்க்க போராட வேண்டும், தின்றதையே தின்று தெவிட்டுதல் இன்றி அன்றென்று வாழ்வில் புதுமை காண வேண்டுமென்றால் நீ உழைக்க வேண்டும். அந்த உழைப்பு உன்னை உயர்த்தும், உன்னத வழியில் அழைத்து செல்லும். அப்படி அழைத்து செல்ல வேண்டுமானால் வியர்வையை சிந்த வேண்டும். இந்த வியர்வை சிந்துகிற மனிதன்தான் வாழ்க்கையில் ஆரோக்கியமாகவும் ஆற்றலோடும் வீரத்தோடும் கொடையோடும் சிறப்போடும் இருப்பார்கள் என்பதை இலக்கியம் மட்டுமல்ல நடப்புகள் நமக்கு சொல்லித் தருகிறது. நிறைய பேர் இரவில் படுத்துக்கிட்டு தூக்கம் வரலையே அப்படின்னு ஏங்குறாங்க. அதற்கு காரணம், உழைப்பில்லை என்றால் தூக்கம் வராது. அப்படி உனக்கு தூக்கம் வரணும்னா நீ உழைக்கணும். உழைச்சின்னா உழைப்பவன் படுத்தவுடனே தூங்கிடுறான், அவனுக்கு ஃபேன் இல்லை, ஏசி பெட்டி செயல்படவில்லை அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. அவனுடைய ஒரே கவலை படுத்தவுடனே தூங்கிடுவான். ஏன்னா அவனுடைய உழைப்பில் அவனை நன்கு தூக்கத்தை கொடுக்கிறது, மனதில் இருக்கிற அழுத்தத்தை போக்குகிறது, மனதில் இருக்கிற துன்பங்களை மாற்றுகிறது. எனவே உழைப்பால் உயர்வோம், உன்னதம் படைப்போம். கருங்கல் பாறையும் உடைந்துவிடும், கைகளில் பூமி தவழ்ந்துவிடும். உழைப்பே உனது மூலதனம் என்பதை தாராபாரதி சொன்னதைப் போல் உலக அரங்கிற்கு உழைப்பின் பெருமையை சொல்லி வைப்போம், உன்னதம் ஒன்றனை படைத்து நிற்போம்.
0: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் இதய கீதம் ராமானுஜம் அவர்கள்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் இனிய ஸ்வர ராகங்கள், இனிய பாடல்களை வழங்க வரும் இந்நேரம் வணக்கப்பூக்கள். நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காமல் இருப்பவரை வெற்றியும் எட்டி கூட பார்ப்பதில்லை. நீந்த முடியாத மீன்களை நதி ஒதுக்கிவிடும். விமர்சனம் தாண்டி உழைக்காமல் இருப்பவரை வெற்றியும் எட்டி பார்ப்பதில்லை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக மகாநதி ஷோபனா அவர்கள் பாடிய பாடல்.

0: 6.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:20. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கப்பூக்கள். உங்களது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு உயர்ந்த இடத்தை நீங்கள் அடைவீர்கள். நம்பிக்கையுடன் இருங்கள். நிகழ்ச்சியில் இனி TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

நேரத்தை வீணாக்கும் போது கடிகாரத்தை பாருங்கள், ஓடுவது முள்ளல்ல நமது வாழ்க்கை. நிகழ்ச்சியில் இனி SP பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய பாடல்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

நேரம் 6:32. நேரில் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 வணக்கப்பூக்கள். தண்டனை கொடுக்க தாமதம் செய்யலாம், ஆனால் மன்னிக்க யோசிக்க கூட கூடாது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:36. அன்பை அதிகமாகவும் கோபங்களை கஞ்சத்தனமாகவும் மன்னிப்பை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள்ளலாம். நிகழ்ச்சியில் இனி எம் ஹனிஃபா அவர்கள் பாடிய பாடல்.

0: சைவாரின் இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நகரும் படிக்கட்டில் செல்பவருக்கு நொடிகளின் அருமை தெரியும். ஆனால் ஒவ்வொரு படியாய் ஏறி போகிறவருக்கு தான் பாதையின் என்ன கிடைக்கிறது என்கின்ற அனுபவம் பிடியும். நிகழ்ச்சியில் இனி TM சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: நேரம் 6:45. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 நேர்கள் இனி கேட்கலாம்
1: உழவர்களுக்கான தகவல். இது வயலில் விழும் ஒலிக்கதிர்.
2: தென்காசி தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளே வணக்கம். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி. காலையிலேயே எந்திரிச்சு ஆடு மாடெல்லாம் உங்க கூடவே உழவுக்கு ரெடி ஆகிற இந்த நேரத்துல விவசாயியான நீங்க வயலோர வரப்புல அப்படியே காத்து வாங்கிக்கிட்டு காலார நடந்து போயிட்டு இருப்பீங்க இல்லையா? அப்படி நடந்துகிட்டே இந்த நேரத்துல உங்களுக்கான மாவட்ட நிர்வாகம் தந்த அறிவிப்புகளையும் கேட்டுட்டே போங்களே.
3: பயிர்களின் வளர்ச்சி மற்றும் மகசூலுக்கு 17 வகையான சத்துக்கள் அவசியமாகும். பயிர்களுக்கு சரியான விகிதத்தில் அனைத்து சத்துக்களும் கிடைத்தால்தான் பயிர்கள் சீராகவும் செழிப்பாகவும் வளர்ந்து நல்ல மகசூல் கொடுக்கும். ஒவ்வொரு நுண்ணூட்ட சத்திற்கும் பயிரின் ஒவ்வொரு வளர்ச்சி நிலையிலும் தனித்தனி பங்கு உண்டு. எனவே பயிர் சாகுபடியில் ஒவ்வொரு நுண்ணூட்டத்தின் பங்கினையும் அறிந்து அந்த சத்து பயிருக்கு கிடைக்காத நிலையில் பயிரில் தோன்றும் குறைபாடு அறிகுறிகளை கண்டறிந்து நுண்ணூட்ட சத்துக்களை பயிருக்கு இடும்போது மகசூல் அதிகரிக்கும். நெற்பயிருக்கு தேவையான நெல் நுண்ணூட்ட கலவையை 1 ஏக்கருக்கு 5 கிலோ வீதம் நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து நடவுக்கு முன்பாக வயலில் இட வேண்டும். மேலும் தென்னையில் குறும்பை கொட்டுவதை தடுத்து ஒல்லிக்காய்கள் உருவாவதை தவிர்க்கவும். மரம் ஒன்றுக்கு 1 வருடத்திற்கு நுண்ணூட்ட கலவையை 1 கிலோ வீதம் இட வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்களை நிலத்தின் மேற்பரப்பில் இட வேண்டும். அதனை விதைப்பதற்கு முன்போ நடுவதற்கு முன்போ இட வேண்டும். மண்ணில் ஈரப்பதம் இருக்கும் போதுதான் நுண்ணூட்ட கலவைகளை அடியுரமாக அல்லது இலைவழி தெளிப்பின் மூலமாக இட வேண்டும். நுண்ணூட்ட சத்துக்கள் எல்லா பயிர்களுக்கும் பயிரின் முன் வளர்ச்சி பருவ காலத்திலேயே தேவைப்படுகிறது. ஆகையால் அடியுரமாக இடுவதே சாலச்சிறந்தது. ஒவ்வொரு பயிரும் நுண்ணூட்ட சத்துக்களை எடுத்துக்கொள்ளும் அளவை கணக்கிட்டு நுண்ணூட்ட கலவைகள் தயாரிக்க படுவதால் பரிந்துரைக்கப்பட்ட அளவில் குறிப்பிட்ட பயிர்களுக்கு மட்டும் இட வேண்டும். நுண்ணூட்ட கலவையை பேரூட்டம் மற்றும் இரண்டாம் நிலை சாத்து உரங்களுடன் கலந்து இடக்கூடாது. நுண்ணூட்ட கலவையை பரிந்துரைக்கப்பட்ட அளவிற்கு மட்டுமே இட வேண்டும். நுண்ணூட்ட கலவையை பூச்சிக்கொல்லி மற்றும் பூஞ்சான கொல்லிகளுடன் கலந்து இடுவதை தவிர்க்க வேண்டும். குறிப்பிட்ட பயிர்களுக்கு இலைவழியாக நுண்ணூட்ட கலவையை பரிந்துரை செய்யப்பட்ட வளர்ச்சி பருவத்தில் மட்டுமே தெளிக்க வேண்டும். நுண்ணூட்ட கலவையை பைகளில் காணப்படும் வழிகாட்டுதலினை தவறாது பின்பற்ற வேண்டும். இத்தகைய சிறப்புமிக்க நுண்ணூட்ட கலவைகளை பயன்படுத்தி பயிர்களின் மகசூலை அதிகரித்து வருமானத்தை அதிகரிக்கலாம். ஒவ்வொரு பயிரும் வளர ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலை வரம்பு அவசியம். வெப்பநிலை இந்த வரம்புகளிலிருந்து விலகும் போது பயிர் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது. உதாரணமாக நெல் போன்ற பயிர்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை அதிகரிக்கும்

0: போது தானிய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு மகசூல் குறையலாம். குறைந்த வெப்பநிலை, பயிரின் வளர்ச்சி, செல் விரிவாக்கம், ஒளிச்சேர்க்கை மற்றும் உயிர்வாழ்வு போன்ற பல அம்சங்களை எதிர்மறையாக பாதிக்கலாம். பூச்சிகளின் எண்ணிக்கையையும் பரவலையும் தீர்மானிக்கும் மிக முக்கியமான சுற்றுச்சூழல் காரணி வெப்பநிலை ஆகும். வெப்பநிலை மாற்றங்களால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க மண்ணில் போதுமான ஈரப்பதம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மண்ணின் மேற்பரப்பில் மூடாக்கிடுவது அதிக வெப்பம் மற்றும் குளிர் இரண்டிலிருந்தும் பாதுகாத்து நீர் ஆவியாவதை குறைக்கும். கோடைக்காலத்தில் பயிர்களை அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்க நிழல் வலைகள் அல்லது சிறு மரங்களின் நிழல்களை பயன்படுத்தலாம். சிறுதானியங்கள், வறட்சியை தாங்கும் நெல் வகைகள் போன்ற காலநிலைக்கேற்ற பயிர் வகைகளை தேர்வு செய்வது இந்த சவால்களை சமாளிக்க உதவும். 5% கயோலின் கரைசலை தெளிப்பதன் மூலம் இலைகளின் வெப்பநிலையை குறைத்து அதிகப்படியான நீராவி போக்கை தடுக்கலாம். பயிர்களுக்கு வெப்பத்தை தாங்க 1 ஏக்கருக்கு 200 மில்லி பிங்க் பிக்மெண்ட் மெத்திலோட்ராபிக் தெளிக்க பரிந்துரைக்கப்படுகிறது. இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு உறிஞ்சும் பாலிமர் பூசா ஹைட்ரோஜெல் ஆகும். இது மண்ணில் நீரை சேமித்து வைத்து தாவரங்களுக்கு தேவைப்படும் போது மெதுவாக வெளியிடும் திறன் கொண்டது. இது தனது எடையை விட பல மடங்கு அதிக நீரை உறிஞ்சி சேமிக்கும். இதனால் வறட்சி காலங்களிலும் பயிர்கள் காய்ந்து விடாமல் வளர உதவுகிறது. இது பொதுவாக குருணை வடிவில் கிடைக்கிறது. 1 ஏக்கருக்கு சுமார் 1 முதல் 2.5 கிலோ வரை பயன்படுத்த பரிந்துரைக்கப்படுகிறது. இது மண்ணில் 1 வருடம் வரை செயல்படும். அதற்கு பிறகு தானாகவே மக்கிவிடும். இதனால் நீர்ப்பாசன தேவை குறைகிறது. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் நீரில் கரைந்து வீணாவதை தடுக்கிறது. மண்ணின் ஈரப்பதத்தை தக்க வைத்து விளைச்சலை அதிகரிக்கிறது. சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அல்லது வாய்க்கால் பாசனம் போன்ற நேர்த்தியான பாசன முறைகளை பயன்படுத்துவதன் மூலம் நீரை சேமிக்கலாம். கோடையில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் போது நீரின் உப்புத்தன்மை அதிகரிக்கும். இதை தவிர்க்க அடிக்கடி நீர்ப்பாய்ச்ச வேண்டும். வானிலை முன்னறிவிப்புகளின் அடிப்படையில் விதைப்பு காலத்தை சரி செய்வது பயிரானது அதிக மழை அல்லது வெப்பத்தை தவிர்க்க உதவும். வானிலை முன்னறிவிப்புகளை பயன்படுத்தி வேளாண் பெருமக்கள் சரியான முடிவுகளை எடுப்பதன் மூலம் பயிர் இழப்பை குறைத்து மகசூலை அதிகரிக்கலாம். இதன் மூலம் நிலையான மற்றும் லாபகரமான விவசாயத்திற்கு வழிவகுக்கலாம். பயறு வகை பயிர்களில் புரோட்டீனியா புழுக்களை கட்டுப்படுத்த இனக்கவர்ச்சி பொறிகளை 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க வேண்டும். ஆமணக்கு செடியை வரப்பு ஓரங்களில் ஓரப்பயிராக பயிரிட வேண்டும். ஆமணக்கு இலைகளில் உள்ள முட்டை குவியல் மற்றும் இளம் புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். வயலில் காணப்படும் வளர்ந்த புழுக்களை சேகரித்து அழிக்க வேண்டும். நச்சுயிரி கலவையை 1 லிட்டர் தண்ணீருக்கு 1 மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து தெளிக்க வேண்டும். இந்த நச்சுயிரி கலவையை மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு பென்சோயேட் 50 EC 800 மில்லி லிட்டர், பெனிட்ரோதயான் 50 EC 300 மில்லி லிட்டர் ஆகிய பூச்சிக்கொல்லி மருந்துகளில் ஏதேனும் ஒன்றை 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து கைத்தெளிப்பான் கொண்டு மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும்.
1: என்ன விவசாயிகளே, சொன்ன தகவலை எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? இப்போ அப்படியே அணைக்கட்டு ஓரமா போய் பாபநாசம் மணிமுத்தாறு அணைகள்ல நீர் மட்டம் என்னன்னு பாத்துட்டு வந்துருவோம்.
2: பாபநாசம் மற்றும் மணிமுத்தாறு அணைகளின் நீர்மட்ட நிலவரம்.
0: பாபநாசம் அணையின் முழு நீர்மட்ட உயரமான 143 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 81 அடி. மணிமுத்தாறு அணையின் முழு நீர்மட்ட உயரமான 118 அடியில் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நீர்மட்டம் 68 அடி.
1: பாபநாசம் மணிமுத்தாறு அணையில நீர்மட்டம் என்னன்னு மட்டும் தெரிஞ்சா போதுமா? நம்ம ஊர்ல உரம் எல்லாம் என்ன விலையில கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. வாங்க தெரிஞ்சுப்போம்.
3: யூரியா, பொட்டாஷ் மற்றும் டிஏபி உரங்களின் விலை நிலவரம்.
0: யூரியா உரம் அதிகபட்ச விலையாக 266 ரூபாய்க்கு கிடைக்கிறது. டிஏபி உரம் சராசரி விலையாக 1350 ரூபாய்க்கு கிடைக்கிறது. பொட்டாஷ் உரம் குறைந்தபட்ச விலையாக 1525 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய் வரை கிடைக்கிறது.
1: அணைகளோட நீர்மட்டம் உறவுல நிலவரம் எல்லாம் தெரிஞ்சாச்சு. இப்ப நம்ம திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துல நெல் 1 குவிண்டாலுக்கு குவிண்டாலா அதாங்க 100 கிலோவுக்கு என்ன விலை விக்குதுன்னு தெரிஞ்சுப்போம்.
3: திருநெல்வேலி ஒழுங்குமுறை விற்பனை கூட நெல் கொள்முதல் விலை நிலவரம்.
0: நெல் அதிகபட்ச விலையாக 2600 ரூபாய்க்கு.

0: கொள்முதல் செய்யப்படுகிறது.
1: விவசாயிகளே, பயிர் சாகுபடி எப்படி முக்கியமோ அதை விட முக்கியம் வானிலை. ஆமா, இன்னைக்கு மழை பெய்யுமா வெயில் அடிக்குமா தெரியலையே. சரி வாங்களே, அதையும் என்னன்னு கேட்டுட்டு வந்துருவோம்.
2: உழவர்களுக்கான வானிலை முன் அறிவிப்பு.
0: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். காற்று மணிக்கு 14 முதல் 29 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் ஈரப்பதம் 42% முதல் 46% வரை. குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ், அதிகபட்ச வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ்.

0: நேரம் 6:55. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம்.
1: நேயர்களுக்கு வணக்கம். சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வருவது சூழல் துளி வழங்க வருகிறார்.
2: அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் தாப்ரி ஹர்ஷினி. தென்காசி மாவட்டம் அரியபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். தமிழர்கள் உலகின் மிக பழமையான நாகரிகங்களை ஒன்றை உருவாக்கியவர்கள். அவர்களின் வாழ்வியல், வேளாண்மை, பொருளாதாரம் ஆகியவை நீர் வேளாண்மையுடன் நெருக்கமாக பின்னே பிணைந்துள்ளன. நீரின்றி நிலமில்லை, நிலமின்றி வாழ்வில் என்ற கொள்கையை அடிப்படையாக கொண்டு பண்டைய தமிழர்கள் மழைநீரை சேகரித்து பரவலாக்கி பயன்படுத்தும் சிறப்பான அமைப்புகளை உருவாக்கினர். இன்றைய சுற்றுச்சூழல் நெருக்கடியான காலகட்டத்தில் அவர்களின் இந்த பாரம்பரியம் மீண்டும் கவனத்தை ஈர்க்கிறது. சங்க காலம் முதல் கிமு 300 தமிழர்களின் இலக்கியங்கள், தொல்காப்பியம், பரிபாடல், மதுரை காஞ்சி போன்றவை நீர் மேலாண்மையை பற்றி விரிவாக குறிப்பிடுகின்றன. சோழர், பாண்டியர், சேரர் காலங்களில் இது உச்சத்தை தொட்டது.
1: சூழல் துளிக்காக ஒலித்த குரல்.
2: என்னுடைய பெயர் தாப்ரி ஹர்ஷினி.
1: இன்றைய சூழல் ஒளி வழங்குகிறார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.
3: வணக்கம் நண்பர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்ககால மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தவர்கள். மரத்தை கூட தனது உறவாக நினைத்து போற்றியவர்கள். சிறு வயதில் தலைவியும் அவளது தாயும் சேர்ந்து புன்னை மரத்திற்கு நெய்யும் இனிய பாலும் ஊட்டி வளர்த்ததாக சங்க இலக்கியம் கூறுகிறது. மரம் வளர்ந்த பின் தாய் தன் மகளை பார்த்து கூறுகிறாள், இதோ இந்த புன்னை மரம் உனக்கு தங்கை உறவு முறையாகும் என்று கூறுகிறாள். தலைவன் தலைவியை புன்னை மரத்துக்கு கீழ் சந்திக்க விரும்புவதை தோழி மறுக்கிறாள். ஏன் என்று தலைவன் கேட்கிறான். அதற்கு தோழி கூறும் பதில் அற்புதமானது. இந்த மரம் தலைவிக்கு தங்கை உறவு முறையாகும், யாராவது தங்கைக்கு முன் காதல் கொள்வார்களா என்று கேட்கிறாள். இந்த செய்தியை நமக்கு நற்றினை கூறுகிறது. நம் முன்னோர்கள் மரத்தை கூட மனிதர்களாக நினைத்தது அவர்கள் இயற்கையின் மீது கொண்ட அபரிமிதமான அன்பை காட்டுகிறது. இன்று காலம் மாறிவிட்டது, சூழலும் மாறிவிட்டது. அன்றைய தலைவியும் இன்று இல்லை, தோழியும் இன்று இல்லை. மரங்கள் இன்று அதிகமாக வெட்டப்படுகின்றன. புதிய சாலைகள் அமைப்பதற்காக பழமையான பல மரங்கள் வெட்டப்படுகின்றன. வீடுகள் கட்டுவதற்கும் தொழிற்சாலைகள் கட்டுவதற்கும் மரங்கள் வெட்டப்படுகின்றன. மேலும் மரங்கள் விறகிற்காகவும் கட்டட பொருளுக்காகவும் வெட்டப்படுகின்றன. ஆனால் மரங்களை நாம் வளர்ப்பதனால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன. காற்றில் உள்ள கரியமில வாயுவை ஈர்த்து சுத்தமான ஆக்சிஜனை மரங்கள் நமக்கு தருகிறது. பூமியின் வெப்பத்தை குறைத்து சுற்றுச்சூழலை குளிர்ச்சியாக வைப்பதில் மரங்களின் பங்கு முக்கியமானது. மேகங்களை ஈர்த்து நல்ல மழை பெய்ய குளிர்ந்த காற்றை தருகிறது மரங்கள். பல்வேறு மூலிகை மருந்துகள் தயாரிப்பதற்கு மரத்தின் வேர், பட்டை மற்றும் இலைகள் உதவுகின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக பற்றி பிடித்து மண் அரிப்பை தடுத்து நிறுத்துகின்றன. விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு நிழலும் பாதுகாப்பான இடமும் தந்து உதவுகிறது. மரங்களின்

0: பொருள் காகிதங்கள் மற்றும் நோட்டு புத்தகங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. அதனால்தான் அரசாங்கம் வீட்டுக்கொரு மரம் வளர்ப்போம் என்று விளம்பரப்படுத்துகிறது. மரங்களை அழிப்பதனால் என்னென்ன தீமைகள் ஏற்படுகிறது தெரியுமா? மனிதர்கள் உயிர் வாழ தேவையான ஆக்சிஜன் கிடைப்பதில் சிரமம் ஏற்படுகிறது. மழை பெய்யும் போது மரங்கள் இல்லாததால் மண்ணரிப்பு ஏற்பட்டு மேல்மண் அடித்து செல்லப்பட்டு நிலம் தனக்கென விளைவிக்கும் ஆற்றலை இழக்கிறது. மேகங்களை ஈர்க்கும் தன்மை குறைந்து கடுமையான வறட்சி மற்றும் குடிநீர் தட்டுப்பாடு உண்டாகிறது. காற்றில் கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்து பூமியின் வெப்பம் தாங்க முடியாத அளவுக்கு உயர்கிறது. எனவே நண்பர்களே, மரம்தான் உயிர் வாழ உதவுகிறது என்பதை மனிதன் மறந்தான் என்று வரலாறு பேசக்கூடாது. இனிவரும் சந்ததியினருக்கு நாம் உதவுவதாக இருந்தால் ஏதோ ஒரு இடத்தில் நாம் மரம் நட்டு அதனை வளர்க்க வேண்டும். இப்படி செய்தால் நாளை நம் வசப்படும். நன்றி நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது சூழல் ஒளி. வழங்கினார் முனைவர் பி. எழில் ராமராஜ் அவர்கள்.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் வணக்கம் பரணி. சண்டே அப்படின்னு சொன்னாலே எல்லா நாளும் ஓடிக்கிட்டே இருப்போம். இன்றைக்கு நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுமே கொஞ்சம் நேரம் எடுத்து கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக செய்யலாம். அதாவது ஒரு ஓய்வு நாளாக எல்லாருக்குமே இருக்கும். இருந்தாலும் அடுத்த சில நாட்கள் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அந்த பிளான் போடுற நாளும் இன்றைக்காக தான் இருக்கும். நீங்கள் எடுத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு வெற்றி தரட்டும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு வணக்கம் பரணி நிகழ்ச்சியை ஆரம்பிச்சிடலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தொழில் தொடங்குவோம். பல்வேறு இளைஞர்களுக்கு, வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு, படிச்சுட்டு சிலர் கூட வேலை செய்யாமல் இருப்பாங்க, இனி நாம் கூட ஒரு தொழில் தொடங்கலாமே அப்படிங்கிற எண்ணம் கூட சிலர் இருக்கிருக்கும். அவங்களுக்கு வழிகாட்டு நிகழ்ச்சியாக இந்த தொழில் தொடங்குவோம் நிகழ்ச்சி இருக்கும். அந்த வகையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலை பற்றி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக தந்துட்டுருக்கோம். நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறாங்க எழுத்தாளர் மற்றும் தொழில் ஆலோசகர் ஞானசேகர் அவர்கள்.
2: புதிய தொழில் முனைவோரே, விவசாயம் சார்ந்த தொழில்கள் வணிகம் செய்வோரே, உங்களுக்காக நாம் தினந்தோறும் பல கடனுதவி திட்டங்கள் நிதி நிறுவனங்களை பற்றி பேசி வந்தோம். இன்று ஒரே தொழில் பால் மாடுகள் வளர்ப்பது, பால் பொருட்கள் தயாரிப்பது, அது சம்பந்தமான தொழில்கள் ஏராளமாக தமிழ்நாட்டிலே நடக்கிறது. 38 மாவட்டங்களிலும் பால் மாடுகள் வளர்ப்பது, ஆடுகள் வளர்ப்பது தான் இன்று ஏடிஎம் என்று சொல்வார்கள். எப்போது வேண்டுமானாலும் பணம் கிடைக்கக்கூடிய தொழில் விவசாயிகளுக்கு கை கொடுக்கிறது என்று சொல்வார்கள். அதில் குறிப்பாக பால் பண்ணை, அதாவது ஒரு 10-15 மாடுகள் வைத்திருப்பார்கள், பால் விற்பனைக்கு கொடுப்பார்கள். அதனுடைய சாணம் மண்புழு உரம் தயாரிக்க பயன்படும். இப்படி அந்த மாடுகள் வளர்ந்த பிறகு சின்ன மாடுகளாக வாங்குவார்கள். அது ஒரு 4-5 கன்றுகள் போட்ட பிறகு நல்ல விலைக்கு அந்த மாடுகளை விற்பார்கள். இப்படி பால் மாடுகள் வளர்ப்பது, அந்த பாலை அப்படியே கூட்டுறவு சங்கங்களுக்கு விற்பது அல்லது விற்காமல் பதப்படுத்தி தயிர் ஆக்கி தயிர் பாக்கெட்டுகளாக, பால் பாக்கெட்டுகளாக இன்னும் மதிப்பு கூட்டி விற்பது என்று பலர் செய்கிறார்கள். பல விவசாயிகளிடமிருந்து வாங்கி அதிலிருந்து பல்வேறு வகையான துணை பொருட்களை, பாலிலிருந்து தயிர் எடுக்கலாம், பாலிலிருந்து பன்னீர் தயாரிக்கலாம், பாலிலிருந்து சீஸ் தயாரிக்கலாம், பாலிலிருந்து ரெடிமேடாக ஐஸ்கிரீம் தயாரித்து

பெரிய நிறுவனங்களுக்கு விற்கலாம், அல்லது ஐஸ்கிரீமை பேக் பண்ணி 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய் பேக்கிங்காக விற்கலாம். இப்படி பல்வேறு பொருட்களை தங்கள் நோக்கங்கள் போல் செய்கிறார்கள். ஸ்ரீலிவுத்தூர், ராஜபாளையம், சிவகாசி போன்ற பகுதிகளில் அந்த பால் ஆடையை தனியாக எடுத்து நெய் தயாரிப்பது, மீதி பாலை நன்றாக கொதிக்க வைத்து பால்கோவா தயாரிப்பது, அதிலே நூற்றுக்கணக்கான வகை பல்வேறு வகையான ஸ்வீட்டுகளுக்கு இந்த பால் பயன்படுகிறது. ஸ்வீட்டாக தயார் பண்ணி ஸ்வீட் ஸ்டாலுகளுக்கு விற்பனை. என சாதாரணமாக நாம் நினைக்கின்ற அந்த பால் குழந்தைகளுக்கு உணவாக பயன்படுவதிலே இருந்து ஏராளமான பொருட்களாக தயார் பண்ணி ஏற்றுமதிக்கும் இதர மாநிலங்களுக்கும் அனுப்பி நிறைய லாபம் பார்க்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அதற்கு நிறைய கடனுதவி திட்டங்கள் இருக்கின்றன. அதை வரிசையாக மொத்தமாக சொல்லிவிடலாம் என்று நான் நினைக்கிறேன். AHIDF என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. இது மத்திய அரசினுடைய திட்டம். கால்நடை வளர்ப்பு உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி கடன் என்று பெயர். முழுமையாக தெரிவதற்கு www.AHIDF.gov.in என்று போட்டு பாருங்கள். எல்லா வகையான பொருட்களை தயாரிப்பதற்கு அந்த இயந்திரங்கள், விற்பனை செய்வதற்கு எப்படி, விற்பனை செய்வதற்குரிய கட்டமைப்புகள், அந்த விற்பனை செய்வதற்கு என்னென்ன உதவிகள் செய்யலாம் என்று, அதற்கு தேவையான மிஷினரிகள் மட்டுமல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய மூலதன கடனையும் 90% வரைக்கும் கொடுக்கிறார்கள். 3% தான் இதற்கு வட்டி. இந்த திட்டத்தை தமிழ்நாட்டில் உள்ள தனிநபர், விவசாயிகள், ஆடு மாடுகள் வளர்ப்போர், நிறுவனமாக சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்கும் இந்த கடனுதவி வழங்கப்படுகிறது. அடுத்து வெறும் பால் பதப்படுத்துதல் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு நிதி என்று நான் சொன்னேன். அதே போல் நபார்டு வழியாக அவர்கள் கூட்டுறவு சங்கங்கள், பால் கூட்டுறவு கூட்டமைப்பு நிறுவனங்களுக்கு கடனுதவி கொடுக்கிறார்கள். 6.5% தான் வட்டி. உழவர் உற்பத்தியாளர் கம்பெனிகளுக்கும் இதிலிருந்து கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கு திட்டம் நபார்டினுடைய திட்டம் DIDF என்று சொல்லுகிறார்கள். அதாவது தேசிய பால் வளர்ப்பு மேம்பாட்டு நிதியம். இதிலிருந்து தனி நபர்களுக்கும் சரி, டைரி டெவலப்மெண்ட் செய்வதற்கும் சரி, அந்த பொருட்களை விற்பனை செய்வதற்கும் சரி கடனுதவி வழங்குகிறார்கள். இதனுடைய முழு விளக்கம் டைரி டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்டு என்று ஆகும். இதை பற்றி www.nabard.org என்ற வலைத்தளம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். இதற்கு மானியமும் உண்டு. இதை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதேபோல் நபார்டு பால் உற்பத்தியாளர்கள் மேம்பாட்டு நிதியத்தை போல SEDS டைரி ஸ்கீம் டெவலப்மெண்ட் என்ற அந்த திட்டத்திலிருந்தும் கடனுதவி கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக பெண்கள், SC ST சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுக்கு 33% மானியம் அளிக்கிறார்கள். மற்றவர்களுக்கு 25% மானியம். இதுவும் நபார்டு மூலம்தான் இந்த கடனுதவியை கொடுக்கிறார்கள். ஆவின், தமிழ்நாட்டில் ஆவினை பற்றி கேள்விப்படாதவர்களே இருக்க மாட்டார்கள். அனைத்து ரயில் நிலையங்கள், பஸ் நிலையங்களிலே தொடங்கி முக்கியமான இடங்களில் எல்லாம் பால் பொருட்களை விற்பது, காலை மாலை பால், தயிர், மோர் போன்றவற்றை விற்பது, முக்கிய இடங்களில் பாலை சூடாக்கி பாலாகவும் காஃபி டீயாகவும் விற்பனை செய்யக்கூடிய, இந்தியா முழுவதும் பால் பொருட்களை ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு அருமையான நிறுவனம். 1000 பேருக்கு வேலைவாய்ப்பையும் கொடுத்திருக்கிறது. அதன் மூலம் 1,00,000 விவசாயிகள் பயன்பெறுகிறார்கள் இந்த ஆவின் என்னும் நிறுவனத்தால். இதில் சிறு பால் பண்ணை திட்ட கடன் இது ஆவின் அளிக்கிறது. பால் உற்பத்திக்கு 2.7 லட்சம் வரை கடனுதவியை கொடுக்கிறார்கள். பால், வெண்ணெய், நெய், பன்னீர், ஐஸ்கிரீம், பால்கோவா போன்றவற்றை தயாரிக்க இதற்கு 10 முதல் 25% மூலதனம் கையில் இருந்தால் போதும், மீதியை கடனாக கொடுக்கிறார்கள். இதை பற்றி முழுமையாக அறிய www.avin.co.in, மேலும் 1800-4125-4255-3300, 18-0042-53-300 இந்த இலவச எண்ணிலும் இந்த கடனுதவி திட்டத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளலாம். ஐந்தாவதாக KCC கிசான் கிரெடிட் கார்டு. ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் அறிந்திருப்பார்கள். பேருக்குத்தான் கிரெடிட் கார்டு. கொஞ்சம் குறைந்த

0: 4% வட்டி தான் மானியம் இருக்கிறது. அந்த கார்டு வாங்குபவர்களுக்கு தனிநபர் கடன், அவர்களுக்கு விபத்து நடந்து விட்டால் அதற்கு பணம் கிடைத்துவிடும். என்ன பயிருக்காக வாங்குகிறாரோ அந்த பயிருக்கும் இன்சூரன்ஸ் இந்த திட்டத்திலே வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள ஏறக்குறைய எல்லா விவசாயிகளும் இதில் சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏடிஎம் கார்டும் இன்சூரன்ஸும் வழங்கப்படுவதால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இதில் சேர்கிறார்கள். கால்நடை பராமரிப்புக்கு மட்டுமல்ல, இதற்குரிய குறுகிய கால கடன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கான கடனாகவும் இந்த கார்டை பயன்படுத்திக் கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள கிராமப்புற வங்கிகள், கூட்டுறவு வங்கிகளை அணுகி உடனடியாக இந்த கார்டை பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல் ஆறாவதாக, தமிழ்நாட்டில் பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் தான் அதிகமாக இருப்பதால் தமிழ்நாடு பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் என்ற ஒரு கழகம் இருக்கிறது. இதற்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் அலுவலர், மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் கலெக்டர் ஆஃபீஸில் இருப்பார். அவரிடம் விண்ணப்பம் பெற்று கிராமப்புற வங்கிகள் மூலமாக தொழில் கடன், கல்வி கடன் போன்ற பல வகை கடன் உதவிகளை இந்த கார்ப்பரேஷன் வழங்கி வருகிறது. இந்தியா முழுவதும் உள்ள இந்த கார்ப்பரேஷன்களில் தமிழ்நாட்டில்தான் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் இனத்தைச் சேர்ந்தவர்கள் பால் சார்ந்த தொழில், பயிர்க்கடன், மாடு வாங்குவதற்கு கடன், மண்புழு உரம் தயாரிப்பதற்கு தேவையான கருவிகள் வாங்குவதற்கு, எல்லா வகைக்கும் பிற்பட்டோர் மிக பிற்பட்டோர் இந்த கடனுதவி திட்டத்தில் கடன் பெறலாம். இதற்கு மாவட்ட பிற்பட்டோர் நல அலுவலர் மற்றும் கூட்டுறவு வங்கிகளை இந்த கடனுதவி பெறுவதற்கு அணுகலாம். அதேபோல் ஒவ்வொரு வங்கியும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே ஏராளமான அரசு துறை வங்கிகள் இருக்கின்றன, கூட்டுறவுத்துறை வங்கிகள் இருக்கின்றன. அரசு வங்கிகளை விட அதிக டேர்ன் ஓவர் செய்யக்கூடிய தனியார் வங்கிகள் இருக்கின்றன. அவர்களெல்லாம் இந்த பால் பண்ணை கடன் திட்டம் சிறப்பானது என்பதை உணர்ந்து கொண்டதால் வெவ்வேறு வகையான வங்கிகள் வெவ்வேறு வகையான திட்டங்களை வெவ்வேறு வட்டியோடு ஏற்பாடு செய்து உடனுக்குடன் கிராமப்புறங்களில் இந்த கடன் உதவிகளை வழங்கி வருகிறார்கள். அதில் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிக கிளைகளை உள்ள கனரா வங்கி பால் பண்ணை கடன் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அதிக கிளைகள் உள்ள சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் என்பதை சுருக்கி சென்ட் டைரி ஸ்கீம், சென்ட்ரல் வங்கி பால் பண்ணை கடனுதவி திட்டம் என்று இதற்கு பெயர். அதேபோல் தனியார் வங்கியான ஆக்சிஸ் வங்கி பால் பண்ணைக்கு ஏராளமான கடனுதவியை தமிழ்நாட்டிலே வழங்கி வருகிறது. இந்த மூன்று வங்கி கிளைகளையும் நீங்கள் நேரில் அணுகினால் உடனுக்குடன் இந்த பால் பண்ணைக்குரிய கடனுதவிகளை வழங்க தயாராக இருக்கிறார்கள். இப்படி நிறைய நிறுவனங்கள் பால் பண்ணை, கோழி வளர்ப்பு, ஆடு வளர்ப்புக்கு கடனுதவி கொடுப்பதால் முக்கியமான அருமையான தொழிலான இந்த பால் பண்ணை மற்றும் பால் உற்பத்தி தொழிலுக்கு இது போன்ற திட்டங்கள், 8 மட்டுமல்ல 80க்கு மேற்பட்ட திட்டங்கள் இருக்கின்றன. இதை பற்றி ஆராய்ச்சி செய்யும் போதுதான் யாரெல்லாம் இந்த பால் பண்ணைக்கு தனியாக கடனுதவிகளை வழங்குகிறார்கள், எத்தனை மத்திய அரசு நிறுவனங்கள் பால் பண்ணைக்கு வழங்குகிறார்கள், தமிழ்நாட்டில் எத்தனை கூட்டுறவு சங்கங்கள், கூட்டுறவு வங்கிகள் எத்தனை திட்டங்களை வைத்திருக்கிறார்கள் என்பதை பற்றெல்லாம் அறியும்போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒவ்வொரு விவசாயியும் தனக்கு இணையாக ஆடு மாடு கோழி வளர்ப்பை இணை தொழிலாக ஏற்றுக்கொண்டு இது போன்ற கடனுதவிகளை பெற்று முன்னேற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தொழில் தொடங்குவோம். நிகழ்ச்சியை வழங்கியவர் எழுத்தாளர் மற்றும் தொழில் ஆலோசகர் ஞானசேகர் அவர்கள். வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் மருது இது படத்தோட பேர். யுகபாரதி வரிகளில் ஜினேஷ் பிரபு பாடியிருக்காங்க டி இமான் அவர்களின் இசையில்.

நேரம் 7:17. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பர்ணி நிகழ்ச்சியில் நேர்கள் இனி கேட்கலாம் தமிழே அமுதே. நிகழ்ச்சியை வழங்குபவர் கள்ளிடை குறிச்சி திருவருள் லத்தீஃப் அவர்கள்.

0: விரும்பும் திசையெல்லாம் புகழ் மணக்கும் எங்கள் தமிழே.
1: அள்ளி பருக பருக திகட்டாத அமுதே
0: தமிழே.
1: அமுதே
2: வணக்கம். கல்லடை குறிச்சியில் இருந்து திருவருள் லத்தீஃப். தமிழ்மறை என்னும் பொதுமறை என்றும் அறிஞர்கள் அனைவரும் போற்றி புகழும் பெருமை சார்ந்த நூல் திருக்குறள் ஆகும். தமிழ்மறை என்றும் பொதுமறை என்றும் அறிஞர்கள் அனைவரும் போற்றி புகழும் பெருமை சார்ந்த நூல் திருக்குறள் ஆகும். இதில் 200வது குறள், அதாவது 20வது அதிகாரம், பயனில் சொல்லாமை, அதாவது எவரிடத்திலும் எப்போதும் பயனற்ற பேச்சுகளை பேசாமல் இருப்பது. முதல் குறள், பல்லார் முனியர் பயனில சொல்லுவான் எல்லோரும் எள்ளப்படும். பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் எல்லோரும் எள்ளப்படும். பல்லார் முனியப் பயனில சொல்லுவான் என்பதற்கு பலர்விருக்கும்படி பயனில்லாதவற்றை சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும், எல்லாராலும் இகழப்படுவான். இந்த இடத்துல பயனில சொல் அப்படின்னா பேசுவோருக்கும் கேட்போருக்கும் யாதொரு பயனில்லாத வீண் பேச்சு என சொல்லலாம். இதை பொழிப்புரையாக சொல்கிறேன். பல பேர் வெறுக்கும்படியாக வீண் வார்த்தைகளை பேசுகிறவன் எல்லோராலும் ஏளனம் செய்யப்பட்டு அவமானம் அடைவான். கருத்து என்னவென்றால், பலரும் வெறுக்கும்படியான பயனற்ற சொற்களை பேசுபவரை எல்லோரும் இகழ்ந்துரைப்பார்கள். 193வது குறள், நயன் இளன் என்பது சொல்லும் பயனில் பாரித்து உரைக்கும் உரை. நயன் இளன் என்பது சொல்லும் பயனில் பாரித்து உரைக்கும் உரை. நயன் இளன் சிறப்பில்லா

0: நயன் இளன் என்றால் சிறப்பில்லாத, பயனில்லாத, பயனில பாரித்து உரைக்கும் உரை, பயனில பாரித்து உரைக்கும் உரை, பயனில்லாத வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு பாரமாக தோன்றும்படி மிகுதியாக பேசுகின்ற பேச்சே. அதாவது பயனில்லாத வார்த்தைகளை கேட்பவர்களுக்கு பாரமாக தோன்றும்படி மிகுதியாக பேசுகின்ற பேச்சே. நயனிலன் என்பது சொல்லும், அவன் நல்லது இல்லாதவன் என்பதை தெரிவிக்கும். நயனிலன் என்பது சொல்லும் அப்படின்னா அவன் நல்லது இல்லாதவன் என்பதை தெரிவிக்கும். இதற்கு பொழிப்புரை, ஒருவன் வீண் வார்த்தைகளை அதிகமாக பேசுகின்ற செய்கையே அவன் விரும்பத்தக்கவன் அல்ல என்பதை வெளியாக்கிவிடும். கருத்தாக சொல்வதென்றால், பயனற்றவர்களை பற்றி ஒருவன் விரிவாக பேசிக்கொண்டிருப்பதே அவனை பயனற்றவன் என்று உணர்த்தக்கூடியதாகும். இனி 196வது குறள், பயனில் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட்பதடி எனல். பயனில் பாராட்டுவானை மகன் எனல் மக்கள் பதடி எனல். பயனில் சொல் பாராட்டுவானை என்பதற்கு பயனற்ற சொற்களை மேன்மேலும் பேசுபவனை மகன் எனல் மகன் என்று சொல்லற்க மக்கள் பதடி எனல், மக்களில் பதர் என்று சொல்லுக. இதற்கு பொழிப்புரை எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பயனற்ற வார்த்தைகளையே மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டு இருப்பவனை மனிதன் என்றா சொல்வது, மனித பதர் என்றுதான் சொல்ல வேண்டும். கருத்து, பயனற்றவர்களை சொல்லி பயன்பெற நினைப்பவனை மனிதன் என்பவனை விட அவன் ஒரு பதர் என்பதே பொருத்தமாகும். 200வது குறள், சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். அதாவது சொல்லில் பயனுடைய சொல்லுக, சொற்களுள் பயனுள்ள சொற்களை தெரிந்து தேர்ந்தெடுத்து சொல்வாயாக. சொல்லில் பயனிலா சொல் சொல்லற்க, சொற்களுள் பயனில்லாத சொற்களில் சொல்லாதிருப்பாயாக. அதாவது சொல்லில் பயனிலா சொல் சொல்லற்க. இதற்கு பொருள் என்னவென்றால், சொற்களுள் பயனில்லாத சொற்களில் சொல்லாதிருப்பாயாக. அதாவது பொழிப்புரை வந்து, பயனளிக்காத சொற்களை விடுத்து மனத்தில் பதிந்து பயனளிக்க கூடிய சொற்களையே கூற வேண்டும் என்பதுதான் கருத்து. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது தமிழே அமுதே. வழங்கியவர் கள்ளிடைக்குறிச்சி திருவருள் லத்தீப் அவர்கள்.
2: சைட்வாரின் இன்று ஒரு தகவல், தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: 80 வருடங்களாக சைபால்.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில இனி மாஸ்டர். இது படத்தோட பேரு. அறிவு வரிகள்ல அனிருத் அவர்களோட இசையில் அறிவு அவர்களும் அனிருத் அவங்களும் சேர்ந்து பாடின பாடல் இதோ.

0: கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. வணக்கம் பரணி நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க போறீங்க ஆங்கிலம் அறிமுகம். வழங்குபவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள்.
1: வணக்கம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் நவுன். நவுன் அப்படிங்கிறதுக்கு தமிழில் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பெயர்ச்சொல்னா என்னது? இட்ஸ் நேம். நேம் ஆஃப் அ பர்சன், பிளேஸ், புக், ரிலிஜியன், திங்ஸ், எக்ஸட்ரா. பெயர்ச்சொல் என்னா ஒரு பெயர். அது மனிதரோட பெயராக இருக்கலாம், இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை நூல்களின் பெயர், இல்லை ஒரு மதங்களின் பெயர், பொருட்களின் பெயர், எதுனா இருக்கலாம். அது ஆங்கிலத்தில் நவுன் நம்ம சொல்கிறோம். அதாவது த நவுன் இஸ் அ மெயின் பார்ட் ஆஃப் அ சென்டென்ஸ். ஒரு வாக்கியம் இருக்குது, நம்ம எழுதும் பொழுதோ பேசும் பொழுதோ அந்த பெயர்ச்சொல் தான் அதுக்கு முக்கியமான ஒரு ஒரு அங்கமாக இருக்குது. சரியா? அது சப்ஜெக்டாகவும் வரலாம், ஆப்ஜெக்டாகவும் வரலாம். அந்த வாக்கியத்தின் முதன்மையான சப்ஜெக்டாக வரலாம். ராமன் பழங்களை பறித்தான். ஒரு உதாரணம், ராமன். ராமன்ங்கிறது ஒரு நவுன். ஃப்ரூட்ஸ், ராமன்

0: ஈட்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படி வச்சுங்களேன். அப்போ ராமன் என்பது பெயர்ச்சொல், ஃப்ரூட்ஸும் பெயர்ச்சொல் தான், ரெண்டுமே நவுன் தான். அது எப்படி ரெண்டுமே நவுன் சொல்கிறோம் அப்படி நீங்கள் கேட்கலாம். இந்த நவுனில் நிறைய வகைகள் இருக்குது, சரியா? முதல்ல ப்ராப்பர் நவுன், அந்த ப்ராப்பர் நவுனை பற்றி பார்க்கலாம். ப்ராப்பர் நவுன்னா என்னது? ஒரு குறிப்பிட்ட பெயர்ச்சொல். நான் இப்போ சொன்னேன்ல, ராமன் என்பது குறிப்பிட்ட ஒரு பெயர், ஒரு ஒரு பையனுடைய பெயர், ஒரு பாயுடைய நேம். நான் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது, ஃப்ரூட்டுங்கிறது பொதுவான ஒரு பெயர், அது என்ன பழமாக இருக்கலாம். ஆக ப்ராப்பர் நவுன்னா என்னதுன்னா, ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய பெயராக இருக்கலாம், அல்லது பழங்களுடைய பெயராக இருக்கலாம், இல்லை எதனா இருக்கலாம், ஒரு ஒரு ஃபெஸ்டிவலுடைய நேமாக இருக்கலாம், இல்லை ரிலிஜியனுடைய நேமாக இருக்கலாம், புக்ஸோட நேமாக இருக்கலாம். அது எப்பயும் நீங்கள் இன்னொன்று கவனிக்கணும், இந்த ப்ராப்பர் நவுனில் எப்பயுமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் தான் எழுத வேண்டும். அதுக்கடுத்து அந்த ப்ராப்பர் நவுனுக்கு முன்னால் ஏ அண்ட் அந்த ரெண்டு வார்த்தைகளும் போடக்கூடாது, சரியா? இந்த ப்ராப்பர் நவுனில் பியூப்புளுடைய நேம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். டேவிட், ராமன், நிஷா, தினா, இது எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து பிளேசஸ் பார்க்கலாம். ஒரு தாஜ்மஹால் டி கேபிட்டல் லெட்டரில் எழுதணும். அடுத்து ஒரு ஊருடைய பெயராக இருக்கலாம், மதுரை, சென்னை, இல்லை ஒரு வில்லேஜ் நேமாக கூட இருக்கலாம். எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும். இது நாட்டினுடைய பெயராக இருக்கலாம், ஆப்கானிஸ்தான், சைனா, இந்தியா, ஜப்பான், எல்லாமே முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர் எழுதணும். அடுத்து நேம் ஆஃப் டேஸ் அண்ட் மந்த்ஸ், மொத்தம் வாரத்தின் ஏழு நாட்கள், இந்த ஏழு நாட்கள் எழுதும்பொழுது முதல் எழுத்து ஸ்மால் லெட்டர் எழுதக்கூடாது. இது எல்லாமே ப்ராப்பர் நவுன், அதற்காக தான் நான் அதை சொல்கிறேன். 12 மாதங்களுடைய முதல் எழுத்தையும் கேபிட்டல் லெட்டரில் தான் தொடக்கி எழுதணும். இது எல்லாமே ப்ராப்பர் நேம், ப்ராப்பர் நவுன். அடுத்து பிராண்ட், ஒரு செப்பல் வாங்குகிறோம், பேட்டா, அது ஸ்மாலில் வந்து நம்ம எழுதக்கூடாது. இல்லை ஒரு எதனா இருக்கலாம், ஒரு பிராண்டட் பிராண்ட் நேமாக இருக்கலாம். அடுத்து ரிலிஜியஸ் திங்ஸ், த ரிலிஜியஸ் புக்ஸோட நேம், த பைபிள், த குரான், த பகவத்கீதா, எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து அதுக்கு முன்னால் த போட்டுன்னு போட்டுக்கலாம், ஆனால் ஏயும் ஆனும் யூஸ் பண்ணக்கூடாது. ப்ராப்பர் நவுனுக்கு அடுத்தப்ப நம்ம பார்க்குற காமன் நவுன். காமன் நவுனா பொதுவான பெயர்ச்சொல். இப்போ ப்ராப்பர் நவுனுக்கும் காமன் நவுனுக்கும் என்ன வித்தியாசம்னா, பாய் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு பையன், அது எந்த பையனாக இருக்கலாம், பாய் மட்டுமல்ல ஒரு பொருட்களுடைய பெயர், பென், பென்சில், பாக்ஸ், ஃபேன், டிவி, எதுனா இருக்கலாம், எல்லாமே அது காமன் நவுன். இதுவும் பெயர் சொல்லு தான், அது பொதுவான இருக்கிறதுனால இது பேர் காமனான்னு சொல்கிறோம். இதே இது ஃப்ரூட் அப்படிங்கிறது காமன், மேங்கோ, பனானா அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். இது ரெண்டையும் நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கணும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது ஆங்கிலம் அறிவோம். வழங்கியவர் தூத்துக்குடி பிரபாவதி அவர்கள். நேரம் 7:35. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் இனி ட்ரிபிள் ஆர், இது படத்தோட பேர், மதன் கார்கி அவர்களின் வரிகளில் பிரகதியை பாடியிருக்காங்க, மரக்கதமணி அவர்களின் இசையில். ஏதோ பாடல்

0: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: ஏழு 7:40 கேட்டுட்டு இருக்கிறீங்க. வணக்கம் பரணி. நிகழ்ச்சியில் அடுத்த சேவை செய்தி தெரிஞ்சுக்கலாமா? தூத்துக்குடி மாவட்ட கலை மன்றம் வாயிலா 15 சிறந்த கலைஞர்களுக்கு 2025-26 கலை விருது வழங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல், இசை, நாடகம் முதலிய கலைகளில் சிறந்து விளங்குறதோட நாட்டுப்புற கலைகள் நிறைய இருக்குது இல்லையா, நிறைய பிரிவு இருக்கு இல்லையா, அதுலேயும் சிறந்த கலைஞர்களுக்கு இந்த விருதுக்கு விண்ணப்பங்கள்

வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கலை இளமணி விருதும், 19-35 வயதிற்கு உட்பட்டவருக்கு கலை வளர்மணி விருதும் வந்து வழங்குறாங்க. 36-50 வயதிற்கு உட்பட்டோருக்கு கலை சுடர்மணி விருதும், 51-65 வயதிற்குட்பட்டோருக்கு கலை நன்மணி விருதும், 66 வயதுக்கு மேலே இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கலை முதுமணி விருதும் வழங்க இருக்கிறாங்க. விபரங்களுக்கு https://artandculture.tn.gov.in அப்படிங்கிற இணையதள பக்கத்தில் August 20 நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. மேலும் விவரங்களுக்கு 04-62-29-01-90 எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 04-62-29-01-90 இந்த எண்களில் நீங்கள் விவரங்கள் கேட்டுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்து விவேகம். இது படத்தோட பேர். கபிலன் வரிகளில் அனிருத், பிரதீப், சாஷா திருப்பதி பாடியிருக்காங்க. அனிருத் அவங்களோட இசையில்

0: வணக்கம். பரணி நிகழ்ச்சியில் இப்போ நாம் பாளை மகாராஜா நகர் உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்கள் இன்றைக்கி கிலோவுக்கு என்னென்ன விலைகளில் விற்குது அப்படிங்கிற விவரம் தெரிஞ்சுக்கலாம். தக்காளி கிலோவிற்கு 27, கத்தரிக்காய் 40, வெண்டைக்காய் 40, புடலங்காய் 20, சுரைக்காய் 14, பீர்க்கங்காய் 40, பூசணிக்காய் 14, தடியங்காய் 16, அவரைக்காய் 90 கிலோவிற்கு, பாகற்காய் சிறிய ரகம் 65, பச்சை மிளகாய் 38, முருங்கைக்காய் 24, பெரிய வெங்காயம் 38, சின்ன வெங்காயம் 75, கோவைக்காய் 55, காரமணி 40, வாழைக்காய் 30, வாழைப்பூ 1.15, வாழைத்தண்டு 1.10, வாழையிலை 5.20, கீரைக்கட்டு 1.15, மல்லித்தலை கிலோவிற்கு 45, புதினா 55, கருவேப்பிலை கிலோவிற்கு 30, வெள்ளரி சாம்பார் ரகம் 10, இஞ்சி 190 கிலோவிற்கு, மாங்காய் 55, முள்ளங்கி 35, உருளைக்கிழங்கு 29, ரிங் பீன்ஸ் 110, சௌச்சோ 32, முட்டைகோஸ் 34, காலிஃப்ளவர் 50, குடை மிளகாய் 65, பஜ்ஜி மிளகாய் 90, பட்டர் பீன்ஸ் 120, சோயாபீன்ஸ் 120, பச்சை பட்டாணி 180 கிலோவிற்கு, சேம்பு பெரிய ரகம் 50, நாட்டு ரகம் 40, சேனைக்கிழங்கு 42, சீனைக்கிழங்கு 55, 50, பனங்கிழங்கு 60, 50. பழங்கள் தெரிஞ்சுக்கலாம். வாழைப்பழம் செவ்வாழை 100, ஏலக்கி 90, மட்டி 80, நேந்திரன் 70, கற்பூரவள்ளி 60, கோழிக்கோடு 60, நாட்டு வாழைப்பழம் 60, எலுமிச்சை பழம் 65 கிலோவிற்கு, ஆப்பிள் 260, 240, 220 ஆகிய விலைகளில் கிடைக்கிது, அன்னாசி 70, 60, மாதுளை 200, 180, கொய்யா சிவப்பு 80, வெள்ளை ரகம் 60 கிலோவிற்கு, சப்போட்டா 50, 40, பப்பாளி 40, 35, நெல்லிக்காய் 50, 40, திராட்சை பன்னீரகம் 120, சாத்துக்குடி கிலோவிற்கு 80-70, கிருணிப்பழம் 50, சீத்தாப்பழம் 100-80, கமலா ஆரஞ்சு மால்டா ரகம் 160, தர்பூசணி கிலோவிற்கு 30, மாம்பழம் செந்தூரம் 80, சப்பட்டை 100, பஞ்சவர்ணம் ரகம் 80, இமாம் பசந்த் 150, பங்கனப்பள்ளி 80, நீலம் அந்த மாம்பழம் ரகம் வந்து 60 கிலோவிற்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் கூட சிலர் வந்து சில காய்கறிகளை இன்றைக்கி வந்து விரும்பி செய்யலாம். ஏன்னா மற்ற நாள்லாம் அவசரமாக ஏதோ வந்து செஞ்சுட்டு போவோம், இன்றைக்கி வந்து கூட ரெண்டு கூட்டு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு கூட நினப்பாங்க. சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. கிளைமேட் வந்து மாறிட்டே இருக்குது ஒவ்வொரு நாளும், அதுக்கு தகுந்த மாதிரி சூடாக அப்பப்போ குறைவாக செஞ்சு நல்லா உணவு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் அடுத்து வேங்கை இது படத்தோட பேர். கார்த்திக் பாடியிருக்காங்க, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விவேகா வரிகளில் இதோ பாடல். பாடலுக்கு முன்பாக
1: சைவாரின் இன்று ஒரு தகவல். தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: வணக்கம். பரணி நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்தாச்சு. நிறைவான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு முக்கியமான தகவல் சொல்லலாம். பாபநாசம் காரையார் சொரிமுத்தையனார் திருக்கோவிலுக்கு இன்று காலை முதல் வந்து பக்தர்களுக்கு வந்து கோவிலுக்கு செல்ல அனுமதி அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. பக்தர்கள் கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட அங்கே வந்து தங்கி வழிபடுவாங்க. ஆற்று நீரை வந்து நீங்கள் இருக்கிற வரைக்கும் வந்து சுத்தமாக வைக்கிறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணணும். அதோட பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து மேலே எடுத்துகிட்டு போக அனுமதி கொடுக்க மாட்டாங்க. சில பிளாஸ்டிக் பொருட்களை வந்து தவிர்க்க முடியாது இல்லையா. அப்போ வாட்டர் கேன்லாம் இருக்குது, இப்போ அதெல்லாம் வந்து பயன்படுத்தி திரும்ப வந்து எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா வனவிலங்குகள் வாழும் வனப்பகுதியில் முன்பு இப்போ நீங்கள் போகும்போது எவ்வளோ சுத்தமாக இருக்குதோ, நீங்கள் அங்கே தங்கி திரும்ப வரும்போதும் அதே மாதிரி சுத்தமாக பார்த்துக்கணும். ஆற்று நீரை சுற்றமாக வச்சுக்கணும். அந்த நிலப்பகுதியில் அந்த வனப்பகுதியில் அசுத்தம் செய்யாமல் நீங்கள் இருக்கிற வரைக்கும் சுத்தமாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வணக்கம்.

பரணி நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம். இன்று காலை 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் முருகேசன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்து பாடல் வந்துட்டுருக்கு தொடரி. இது படத்தோட பேர். ஸ்ரேயா கோஷல் பாடியிருக்காங்க. யுக பாரதி வரிகளில் டி இமான் அவர்களின் இசையில் நிகழ்ச்சி நிறைவான பாடல்.

0: ஒலித்தந்தைய பாடலோடு நிறைவு பெற்றது. வணக்கம் பரணி நேர்களே. இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அனைத்து துறைகளிலும் இந்தியாவை முன்னணி நாடாக உருவாக்கும் வகையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டுக் குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம்

பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் மதுரை கோவை அணியையும் திருச்சி சேலம் அணியையும் வென்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம் வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி. பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள்.
2: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நாம் இந்த பட்டாவின் வகைகள் இதனை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நம்ம தூசி பட்டா அப்படிங்கிறது, தூசி பட்டா என்று சொல்கிறதையும் நாம் தெரிந்து கொண்டுள்ளோம். இப்போ பார்க்கக்கூடியது ஏடி கண்டிஷன் பட்டா என்று ஒன்று இருக்கிறது. ஏடி கண்டிஷன் பட்டா. இந்த ஏடி அப்படிங்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் ஆதி திராவிடர்கள் சமுதாயம் என்பதை குறிக்கும் ஒரு சொல்லாகும். ஏடி என்றால் இது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினரை உள்ளடக்கியதாகும். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு அரசு இலவசமாக, அதாவது இலவச வீடு அல்லது இலவச நிலம் வழங்கப்பட்ட ஒரு பட்டாவாகும். இந்த பட்டாவில் சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கும். அந்த நிபந்தனைகள் பட்டாவில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். அந்த நிபந்தனைகளை, அதை குறிப்பாக எப்படி இருக்குன்னா, இத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பட்டா நிலத்தை பட்டாதாரர் வேறு நபர்களுக்கு விற்கக்கூடாது, அல்லது விற்பனை செய்தால் அது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு மட்டுமே விற்பனை செய்யப்பட வேண்டும் போன்ற நிபந்தனைகளை உள்ளடக்கி வழங்கப்பட்டிருக்கும். இப்படிப்பட்ட நிபந்தனைகளுடன் ஒரு பட்டா வழங்கப்படுகிறது என்றால் அது ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு வழங்கப்படுவதால் அந்த பட்டாவின் இனம் காணும் பொருட்டு அதற்கு ஏடி கண்டிஷன் பட்டா என்று அழைக்கின்றனர். இதிலே அந்த விஷயம் இருக்கு பாருங்க. ஏடி அப்படிங்கிறது ஆதி திராவிடர், கண்டிஷன் பட்டா அப்படிங்கிறது ஒரு நிபந்தனைகளை சொல்லக்கூடிய ஒரு நில உடைமை பதிவேடு. இது போன்ற பட்டாக்கள் குடியிருப்பு அல்லாத விவசாய நிலங்களுக்கும் கொடுக்கப்படலாம். சில விவசாய நிலங்களை வந்து இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர்களுக்காக கொடுக்கப்படலாம். இந்த பட்டாவை பொறுத்தளவில் இந்த பட்டாவில் நிபந்தனைகள் இருக்கும். அந்த நிபந்தனைகளை மீறும் பொழுது அந்த பட்டா, அந்த பட்டா சொத்து செல்லாததாக மாறிவிடும். இந்த கண்டிஷன் அப்படிங்கிறது, அந்த கண்டிஷன் வந்து ஒரு குறுகிய காலத்துக்கு இருக்கலாம். அந்த காலம் முடிந்த பிறகு, அந்த கண்டிஷன் பூர்த்தி அடைந்த பிறகு அந்த சொத்தை விற்பனை செய்யலாம். அது வரைக்கும் அதனை விற்பனை செய்யக்கூடாது என்று சில நிபந்தனைகள் அதில் விதிக்கப்பட்டிருக்கும். இதுதான் ஏடி கண்டிஷன் பட்டான்னு சொல்லக்கூடியது. அடுத்தது நில ஒப்படைவு பட்டான்னு சொல்லுவாங்க, அசைன்மெண்ட் பட்டான்னு சொல்லுவாங்க. அசைன்மெண்ட் பட்டா, நில ஒப்படைவு பட்டா. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு வழங்கப்பட்ட பட்டாவை மாதிரி அரசு நலத்திட்டங்கள் மூலம் இந்த வீரதீர செயல்கள் புரிந்தவர்கள், இராணுவத்தினர், பிற்படுத்தப்பட்ட ஏழைகள், ஆதரவற்றவர்கள், தியாகிகள் போன்றவர்களுக்கு அரசு

0: நிலங்களை விவசாய பயன்பாட்டிற்காகவோ அல்லது குடியிருப்புக்காகவோ இலவசமாக வழங்கும். இந்த வகை பட்டாவிற்கு நில ஒப்படைவு பட்டா என்று பெயர், அதாவது அசைன்மெண்ட் பட்டா. இத்தகைய பட்டாக்களிலும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கும். தற்போது மூன்றாம் பாலினமான திருநங்கைகளுக்கும் இலவச வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி அரசு ஒப்படைவு செய்யப்படுகிறது. இதுபோன்ற ஒப்படைவு பட்டாக்களிலும் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கும். அதில் கண்டுள்ள நிபந்தனைகளின் அடிப்படையில் பயனாளிகள் அனுபவிக்க வேண்டும். நிபந்தனைகள் மீறப்பட்டால் பட்டா ரத்து செய்யப்படும். இந்த பட்டா தான் வந்து உரிமையும் உடமையும் உள்ளடக்கிய பட்டா, அதாவது நில ஒப்படைப்பு பட்டான்னு சொல்லக்கூடிய அசைன்மெண்ட் பட்டாவும், ஏடி பட்டா, ஆதி திராவிடர்களுக்கு வழங்கக்கூடிய ஏடி பட்டாவும், அரசால் ஒருவருக்கு வந்து பட்டா கொடுத்திருந்தால் இந்த பட்டா வந்து இதுதான் உண்மையான பட்டா. இந்த பட்டா வந்து உரிமை உடைமை இரண்டையும் உள்ளடக்கியது. மற்ற பட்டாக்கள் எல்லாம் வருவாய் ஆவணங்கள், வருவாய்த்துறையால் வழங்கப்படும் ஆவணங்கள். இந்த பட்டாக்கள் அரசால் பொதுமக்களுக்கு வழங்கக்கூடிய பட்டா. அப்போ இந்த பட்டா வந்து அவங்களுடைய உரிமையும் உடைமையும் சேர்த்து சொல்லக்கூடிய பட்டா. அப்புறம் டிஎஸ்எல்ஆர் பட்டான்னு ஒன்று இருக்கு. இதோடைய விரிவாக்கம் என்னன்னா, டிஎஸ்எல்ஆர் அப்படிங்கிறது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு. இதுதான் டிஎஸ்எல்ஆர்ங்கிறது, டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு. இது நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதியில் மட்டும் வழங்கப்படுகிறது. நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் உள்ள நிலங்கள் சர்வே எண் என்று குறிப்பிடாமல் டிஎஸ் நம்பர் என்று சொல்வார்கள். இந்த டிஎஸ் நம்பர் என்கிறது டவுன் சர்வே நம்பர். நகராட்சி மாநகராட்சியில் நிலத்தின் பண மதிப்பு, அதாவது சந்தை மதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும். ஆகவே நிலங்கள் மிகவும் துல்லியமாக அளக்கப்பட்டு வழக்கத்தை விட அதிகமான உட்பிரிவுகள் செய்யப்பட்டிருக்கும். மிகவும் குறைந்த விஸ்தீரணத்தை கொண்ட உட்பிரிவுகள் அதிகமாக காணப்படும். இந்த வகை பட்டா ஒரு தொகுப்பாக தொகுக்கப்பட்டு தனித்தனியாக அச்சிடப்பட்ட படிவத்தில் வழங்கப்படும். இது வந்து டிஎஸ்எல்ஆர் பட்டாங்கிறது. இந்த டிஎஸ்எல்ஆர் பட்டாவை பொறுத்தளவில் இது வந்து வழங்கப்படக்கூடிய இடம் வந்து நகராட்சி மற்றும் மாநகராட்சியில் மட்டும்தான் இதனை வந்து பயன்படுத்துகிறார்கள். இப்போ ஒரு செண்டு, அரை செண்டு, இந்த மாதிரியெல்லாம் அந்த பட்டாக்களில் இருக்கலாம். இதே இது கிராமப்புறமோ ஊராட்சிகளோ அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன இப்போ சப்டிவிஷன்ஸ் அங்கே இருக்கிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். ஸோ டிஎஸ்எல்ஆர் பட்டா அப்படிங்கிறது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு என்பதாகும். இனி மற்ற பட்டாக்களை பற்றி நான் அடுத்த ஒலிபரப்பில் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இதுவரை வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். பங்கேற்றவர் ஐ முருகேசன் அவர்கள். இப்ப உங்களுக்காக முத்து திரைப்படத்திலிருந்து பாடல் வந்துட்டே இருக்கு. எஸ்பிபி அருண் பாடிய பாடல், ஏ ஆர் ரகுமன் அவர்களின் இசையில. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:15. இனி கேட்கலாம் வேதமும் நாதமும். உரை வழங்குபவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள்.
1: பரதநாட்டியத்தில் தொடர்ந்து ஆடப்படுவது பதம். பதம் ஒரு பக்தி பாடல். இது மெதுவான நடையில் உள்ளது. ராகத்தில் பொருள் பொதிந்த சொற்கள் அமைக்கப்பட்டுள்ளன. நாட்டியத்தில் பதம் முற்றிலும் அன்பு கொண்ட பாடலாகவே அமைந்திருக்கும். சிருங்காரம் என்னும் கருத்து வலியுறுத்தப்பட்டிருக்கும். நா வினா விப்ரலம்பேன சிருங்காரகா புஷ்டிம் அஸ்னுதே. பிரிவு இல்லாமல் அன்பும் உணர்வும் வளர்வதில்லை. பதத்தில் தலைவி தலைவனிடம் நேராக பேசுகிறாள் அல்லது தோழி சகியின் வாயிலாக பேசுவதை காணலாம். சில நேரங்களில் அவனை பற்றி தோழி

மாதியிடம் விவாதிப்பதாக உள்ளது. வேறு சில பதங்களில் இரு தோழிகள் தலைவன் தலைவி குறித்து விவாதிப்பதாக காணப்படுகிறது. சில நேரங்களில் தலைவி தன்னைத்தானே அறிமுகப்படுத்திக் கொள்கிறாள். பதம் ஆடும்பொழுது மூன்று விஷயங்களை நினைவில் கொள்ள வேண்டும். முழு பாடலும் தரும் பொருள் காவியார்த்தம், பாடலின் ஒவ்வொரு வரியின் பொருள் வாக்கியார்த்தம், வரியின் ஒவ்வொரு சொல்லின் பொருள் பதார்த்தம். ஒரு பதத்தின் சாரத்தை அபிநயத்தின் வாயிலாக வெளிக்கொணர மேற்கொண்ட மூன்று கருத்துக்களையும் புரிந்து கொள்வது அவசியம். பரதநாட்டியத்தில் பதம் என்பது ஆடுவதற்கு கௌரவமானது. மெய்ப்பாட்டசைவின் பொருள் விளக்கத்தில் உயர்தரமாக மெருகூட்டப்பட்டது. கருத்துக்களின் குறிப்பு பொருள் உடையது. வெளிப்பாட்டின் மென்மையானது உணர்ச்சி நிரம்பியது. மொத்தத்தில் அது அழகான கலை அழகுணர்வு கொண்டது. சில

தசைவின் பொருள் விளக்கத்தில் உயர்தரமாக மெருகூட்டப்பட்டது. கருத்துக்களின் குறிப்பு பொருள் உடையது. வெளிப்பாட்டின் மென்மையானது, உணர்ச்சி நிரம்பியது. மொத்தத்தில் அது அழகான கலை அழகுணர்வு கொண்டது. சில சிறந்த பத வாக்கியக்காரர்கள் புரந்தரதாசர், ஜெயதேவர், சேத்ரஜ்ஞர், சாரங்கபாணி, மெலட்டூர் வெங்கட்ரமண சாஸ்திரிகள், கணம் கிருஷ்ணய்யர், முத்துத்தாண்டவர், அன்னமாச்சாரியார் முதலியோர் ஆவார்கள். பதங்களின் சாகித்யத்தில் அதிகமான சொற்கள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு யமுனா கல்யாணி ராகத்தில் மிஸ்ர சாப்பு தாளத்தில் வியாசராயரால் எழுதப்பட்ட பதம்

மற்றும் ஒரு பதம் புரந்தரதாசரால் ஹிந்துஸ்தானி காப்பி ராகத்தில் ஆதி தாளத்தில் ஜெகதோதாரண அடி சீதழைய சோத ஜெகதோதாரண. தமிழில் நாயக நாயகி பாவத்தில் பதங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. சுப்பராம் ஐயர் அவர்களால் இயற்றப்பட்ட சௌராஷ்டிரம் ராகத்தில் ஆதி தாளத்தில்

என்று ஏற்றியிருக்கிறார். தொடர்ந்து வைத்தீஸ்வரன் கோயில் சுப்பராமையர் அவர்கள் சாவேரி ராகத்தில் ஆதி தாளத்தில்

0: இந்த வகையில் பக்தியும் அன்பும் கொண்ட பதங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து சிந்திப்போம்.
1: வேதமும் நாதமும் முறை கேட்டீர்கள். வழங்கியவர் சுந்தர பாண்டியபுரம் சி சக்திவேல் அவர்கள். இப்ப உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. கண்ணுபட போகுதைய திரைப்படத்திலிருந்து எஸ் ஏ ராஜ்குமார் அவர்களின் இசையில ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: இன்று ஒரு தகவல்.
1: தினமும் காலை 8:50 ஒலிபரப்பாகும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: 80 வருடங்களாக சைபால்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பன்மலை 102.6.

0: இன்றைய குறுஞ்செய்தி. ஜூனோ மன்னரிடம் விடுமுறை கேட்டால் கிடைக்கவில்லை. விடுமுறை வாங்க ஏதாவது ஒரு ஐடியாவை கூறு. அல்வாவா? என்ன கூறுகிறாய் ஜூனோ? உடனே போகிறேன், விடுமுறையை வாங்குகிறேன். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
1: காலை வணக்கம் வாரும் மந்திரியாரே. யானை வரும் பின்னே மழை ஓசை வரும் முன்னே என்பது போல நீர் வரும் முன்னே கமகமென்று வாசனை வருகிறது. ஏதோ பதார்த்தத்தை எடுத்து வந்திருக்கிறேன். அப்படித்தானே?
0: எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாரோ தெரியவில்லையே. என்றதும் பாய்ந்து விடுகிறாரே மன்னர்.
1: என்ன முணுமுணுப்பு அங்கே?
0: அது வந்து ஒன்றுமில்லை மன்னா. சிறந்த நுகர்வோர் என்ற பட்டத்தை தங்களுக்கு தான் அளிக்க வேண்டும். மிக சரியாக சொல்லிவிட்டீர்கள். தங்களுக்கு தான் அல்வா கொண்டு வந்திருக்கிறேன்.
1: அல்வா? நாவில் இப்போதே நீர் சுரக்கி

0: அது மந்திரியாரி, அது திருநெல்வேலி ஸ்பெஷல் அல்வாவா, இல்லை கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அசோக அல்வாவா, இல்லை மஸ்கோத் அல்வாவா, இல்லை கேரட் அல்வாவா?
1: அண்ணா, அல்வாவில் ஆராய்ச்சி செய்து நாங்கள் ஒரு பட்டமே வாங்க இருக்கிறீர்கள் போல.
0: மந்திரியாரி, இதில் எல்லாம் என்னை மிஞ்ச ஆளே இல்லை.
1: மன்னா, தாங்கள் யூகித்த அல்வாவெல்லாம் இல்லை. இதன் பெயர் கருப்பு கவுனி அல்வா.
0: கருப்பு கவுனி, இந்த பெயரை இதுவரை நான் கேள்விப்பட்டதே இல்லை.
1: அது சரி, பாரம்பரிய விஷயங்களை பற்றி மன்னருக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் தானே?
0: என்ன கூறினீர்?
1: நான் கருப்பு கவுனி என்பது பாரம்பரிய அரிசி வகையை சேர்ந்தது என்று கூற வந்தேன் மன்னா.
0: பாரம்பரிய அரிசி வகை? அப்படி என்றால் கண்டிப்பாக இதில் ஏதாவது பயன் இருக்க வேண்டுமே.
1: தாங்கள் யூகித்தது சரிதான் மன்னா. கருப்பு கவுனி அரிசி பண்டைய சீனாவை பூர்வீகமாக கொண்டது. பண்டைய சீன மன்னர்கள் மற்றும் அரச குடும்பத்தினர், மந்திரிகள், பெரு வியாபாரிகள் மட்டும் இதை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர். சீன அரசர்கள் தங்களின் நாட்டிற்கு வருகை புரியும் பிற நாட்டின் அரசர்கள் மற்றும் கப்பல் மூலமாக வரும் வியாபாரிகளுக்கு இந்த கருப்பு கவுனில் செய்யப்பட்ட விருந்தை அளித்திருக்கிறார்கள்.
0: மந்திரியாரே, என்னோரு அநியாயம் செய்திருக்கிறேன். அல்வா நிறமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நிறமி சேர்த்திருக்கிறேன். பாரும், ஊதா நிறத்தில் இருக்கிறது.
1: இதில் நிறமி சேர்க்கப்படவில்லை. இயற்கையாகவே கருப்பு நிறத்தில் இருக்கும் கருப்பு கவுனி அரிசி சமைத்த பின் ஊதா நிறத்தில் தான் இருக்கும்.
0: இத்தனை நாட்கள் வெள்ளை நிறத்தில் தான் அரிசியை பார்த்திருக்கிறேன், இது ஏன் கருப்பு நிறத்தில் இருக்கிறது?
1: கருப்பு கவுனி அரிசியின் கருப்பு நிறத்திற்கான காரணம், இதில் அதிகப்படியான ஆந்தோசயானின் என்ற மூலக்கூறு இருப்பதுதான்.
0: மந்திரியாரி, எனக்கு ஒரு சந்தேகம். கருப்பு கவுனி அரிசியின் பூர்வீகம் சீனா என்றால் நமது தமிழகத்திற்கு எப்படி வந்தது?
1: அப்படி கேளுங்கள் மன்னா. பண்டைய தமிழ் மன்னர்கள் சீன மன்னர்களிடையே இருந்த கப்பல் போக்குவரத்து மூலமாக நடைபெற்ற வியாபாரம் காரணமாகத்தான் இந்த கருப்பு கவுனி அரிசி நமது தமிழகம் வந்தடைந்தது. கொரியாவின் அஜோ பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சியாளர்கள் கருப்பு கவுனி அரிசி வீக்கத்தை குறைக்கும் என்பதை கண்டறிந்துள்ளனர். தென்கொரியாவில் இருக்கும் ஹன்யான் பல்கலைக்கழகம் கருப்பு கவுனி அரிசி உடலின் தேவையற்ற கொழுப்புகளை குறைக்கிறது என்று தனது ஆராய்ச்சியில் நிரூபித்திருக்கிறது. கல்லீரல் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குகிறது, சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கிறது, இதயத்தை பாதுகாக்கிறது.
0: அடடா அடடா, கருப்பு கவுனி அரிசியில் இத்தனை நன்மைகளா? பாரம்பரிய அரிசி என்றால் பாரம்பரிய அரிசி தான்.
1: ஆமண்ணா, இது மட்டுமல்ல, தற்போது இந்த சமூகத்தில் பலரும் சிக்கிக்கொண்டு தவிக்கும் மன அழுத்த பிரச்சனை. இந்த மன அழுத்தம் காரணமாக உடலில் மூளையும் பாதிப்படுகிறது. கருப்பு கவுனி அரிசியில் இருக்கும் ஆந்தோசயானின் ஸ்ட்ரெஸ் எனப்படும் மன அழுத்தம் மற்றும் மூளையில் ஏற்படும் அழுத்தம் குறைக்க உதவுகிறதாம்.
0: ஆஹா ஆஹா, அற்புதம். உடனே இந்த கருப்பு கவுனி அரிசியை வாங்குகிறோம். வாங்கி இன்றே நமது அரண்மனையின் சமையலில் பயன்படுத்த தொடங்குகிறோம். யாரங்கே, அதை இங்கே எடுத்து வாருங்கள். மந்திரியாரி, இத்தனை நல்லதொரு உணவை எனக்கு அறிமுகப்படுத்தியதற்காக உமக்கு பொற்காசுகளை எடுத்து வர கூறியிருக்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாம் உமக்குத்தான்.
1: ஆஹா, பொற்காசுகளா? மிக்க நன்றி மன்னா. ஆனால் இந்த பொற்காசுகளுக்கு பதிலாக கடந்த வாரமே நான் இரு நாட்கள் விடுமுறை கேட்டிருந்தேன். அந்த விடுமுறையை தந்தால்
0: என்ன? விடுமுறை போதுமா? பொற்காசுகள் வேண்டாமா? அப்படி என்றால் அதுவும் எனக்கு லாபம் தான். சரி, உமக்கு இரு நாட்கள் விடுமுறையை தருகிறேன்.
1: ஆஹா, விடுமுறை கிடைத்து விட்டது. மிக்க நன்றி மன்னா. விடுமுறை கேட்கும் முன் மன்னருக்கு இப்படி ஒரு அல்வாவை கொடுத்து விட வேண்டியதுதான்.
2: இன்றைய குறுஞ்செய்தி. எழுதி பங்கேற்றோர் ஜே லிஜு, டி ஜெபின் நிக்ஸ்லின்.

நேரம் 8:40. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து முத்துக்குமார் வரிகள்ல ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: நேரம் 8:46 நேர்களை இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. இனி கேட்கலாம்
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால் சொரியா சிறங்கோ சைபால் இடையில் படையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
3: சைபால்
5: கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து.
6: ராமகிருஷ்ணரை தேடி வந்தான். அவன் கையில 1000 பொற்காசுகள் வச்சிருந்தான். அதை அவர்கிட்ட கொடுத்து இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு ரொம்ப பணிவாக கேட்டுக்கிட்டான். அவர் பார்த்தார், இது எனக்கு தேவையில்லை, ஆனாலும் உன்னுடைய மனசை புண்படுத்துறதுக்கு நான் விரும்பலை, அதனால் நீ கொடுக்கறத வாங்கிக்கிறேன்னார். வாங்கிக்கிட்டார். அப்புறம் கேட்டார், இதை பாரு, இனிமேல் இதெல்லாம் என்னுடையது தானே அப்படின்னார். ஆமாம், அதையெல்லாம் நான் உங்களுக்கே கொடுத்துட்டேன். நான் சரி, இப்போ நீ எனக்காக ஒரு காரியம் பண்ணும்னார். என்ன செய்யணும்னு சொல்லுங்கன்னா, இந்த நாணயங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில் எரிஞ்சிட்டு வா அப்படின்னார். இவனுக்கு அதிர்ச்சியாக போச்சு. என்ன பண்ணுறது, இனிமேல் அது முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்த நாணயங்களையெல்லாம் அவருக்கே கொடுத்துட்டான். இனிமேல் அதெல்லாம் இவனுடையது இல்லை. பேசாமல் அவ்வளவையும் அள்ளிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு போனான். போனவன் ரொம்ப நேரம் திரும்பியே வரல. ராமகிருஷ்ணருக்கு சந்தேகம், என்னாச்சு அந்த மனுஷனுக்கு, காசுகளோடு அந்த கங்கையில் குதிச்சுட்டானா, போகும்பொழுதே ஒரு மாதிரியாக தான் போனான், போய் என்னன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அங்கேருந்த ஒருத்தர் ஓடி போய் பார்த்தார். அவர் போய் பார்க்கும்பொழுது அவன் அங்கேயே இருந்தான். அதுக்கப்புறம் அவர் திரும்பி வந்தார், வந்து விவரத்தை சொன்னார். அதாவது அவன் கங்கை கரையில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நாணயமாக 1, 2 எண்ணி எண்ணி வீசிக்கிட்டு இருக்கிறான். அவனை சுற்றி ஒரு கும்பல் நின்றுக்கிட்டு அவனை தடுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு விவரத்தை சொன்னார் போயிட்டு வந்தவர். இதை கேட்டதும் ராமகிருஷ்ணரே புறப்பட்டு அங்கே போனாராம். என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கிற, நான் வந்து உன்னை அந்த நாணயங்களை கங்கையில் வீசி எறிய சொன்னேன், நீ ஏன் அதை எண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படின்னார். பழக்கம்தான் காரணம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றா சேமித்து வச்சேன், இன்றைக்கி என்கிட்ட நிறைய இருக்குது, உங்களுக்கு 1000 நாணயங்களை கொடுக்கணுங்கிறது என்னோடய ஆசை அப்படின்னா. இப்போ ராமகிருஷ்ணர் சொன்னார், ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் சம்பாதிச்சிருந்தா நீ வந்து எண்றது வந்து பொருத்தமாக இருக்கும், எல்லாத்தையும் இழக்கும்போது வந்து ஒவ்வொன்றா எண்ணிக்கிட்டு இழக்கிறதுங்கிறது சரியான செயல் இல்லை, அதனால் ஒரே தடவையாக எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிடும் அப்படின்னார். இது வந்து இழப்பது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நிலை, இதை வந்து நாம் யதார்த்த வாழ்க்கையில் சம்மந்தப்படுத்தி பார்த்து குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. இழக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காசையெல்லாம் ஆற்றுலையும் குளத்துலையும் கொண்டு போய் எரிஞ்சிட்டு வாங்க அப்படின்னு உபதேசம் பண்ணுறதாக யாரும் நினச்சிடக்கூடாது. இதில் நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, எதையாவது ஒன்றை வந்து இன்னொருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதை மனப்பூர்வமாக கொடுத்துடணும். கொடுத்துட்டு அதையே நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மால் ஒருத்தர் 100 ரூபா நோட்டை தன்னுடைய நண்பர் ஒருத்தர்கிட்ட கொடுத்து இது உனக்கு தான் வச்சுக்கோ அப்படின்னார். அவர் பார்த்தார், இது இனிமேல் எனக்கு தானே சொந்தம் அப்படின்னார். ஆமான்னார் அவர். அப்படின்னா எனக்காக நீ ஒரு உதவி செய்யணும்னார். சொல்லுங்கள் செய்கிறேன்னார் அவர். இந்த 100 ரூபா நோட்டை தீ வச்சு கொளுத்தி விடுன்னார். இவர் அதிர்ச்சியாகி அவரை பார்த்தார். இப்போ அவர் சொன்னார், நீ எனக்கு அன்பாக கொடுத்தது இது, இந்த நோட்டு கள்ள நோட்டுங்கிறத எனக்கு முன்னாடியே தெரியும், சீக்கிரம் கொளுத்தி விடு, அதுதான் நம்ம ரெண்டு பேருக்குமே நல்லது அப்படின்னாராம் அவர்.
5: நேர்கள் இதுவரை எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள்.
1: சைபாலின் இன்று ஒரு தகவல்,
2: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
3: சைபால்
4: முகத்தில் பருவா சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
9: FM Rainbow 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.

8:56 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி திரை இசை. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு, சீனா தானா 001 இந்த திரைப்பாடலோடு இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. அமெரிக்காவுடனான நல்லுறவு வலுவடைந்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். மருத்துவ உபகரணங்கள் உற்பத்தியை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழகத்தின் நிலைப்பாட்டை உறுதி செய்யும் வகையில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டத்தின் கீழ் தாராபுரம் பகுதியில் உள்ள 10 மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்கும் குழாய்களில் ஏற்பட்டுள்ள உடைப்புகள் விரைவில் சீர் செய்யப்படும் என்று மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். தமிழக மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை மாநில அரசு முனைப்புடன் செயல்படுத்தி வருவதாக பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் கூறியுள்ளார். நிதி நெருக்கடியை காரணம் காட்டி மக்களுக்கு பலனளிக்கும் திட்டங்களை மாநில அரசு கைவிடுவது ஏற்புடையது அல்ல என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் திரு முத்தரசன் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் மகளிர் ஒற்றையர் சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின்

அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 9:03 நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6. நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் பேச இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச இருக்கிறோம். உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க 0462-256-1132 அல்லது 0462-256-1133 என்ற எண்களுக்கு. சட்டம் தன்னை காக்கும், சட்டத்தை அறிந்தவனே சட்டம் காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளோட எத்தனை பேருக்கு அடிப்படை சட்டங்கள் தெரியும்? சட்டம் படித்தவங்களுக்கு தான் சட்டம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இல்லையா? இல்லை, அப்படிதானேங்க. இன்னைக்கு இதை பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிற முதல் அன்பினையர் யார், இங்கேருந்து பேசுகிறாங்க அப்படிங்கிறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: உங்களுக்கும் இளையத்தார் அனைவருக்கும் எல்லா நேயர்களுக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம் சொல்வது வீரமநல்லூரிலிருந்து கணேசன் என்ற புருஷோத்தமன் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: நான் வந்து எப்படி அப்படின்னா தொழிற்கல்வி படிச்சிருக்கேன். எனக்கு தொழிற்கல்வி படிக்கும் போது அதுக்கு ஒரு பாடம் வச்சு சட்டங்கள் வந்து தொழிற்சாலைகள் வேலை பார்க்குற இடங்கள்ல வந்து எப்படி நம்ம இருக்கணும் அப்படிங்கறது வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
0: சரிங்க.
1: அதே மாதிரி உற்சாகமாக ஒரு சாமானிய மனிதன் நீங்க கேட்கிற விதத்துல வரும்பொழுது அடிப்படை சட்டங்கள் வந்து அடிப்படை விதிமுறைகள் வந்து அப்பப்போ நம்ம வானொலி நிலையத்தையும் சொல்லிட்டுதான் இருக்கீங்க. அதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது தெரிஞ்சு விட வேண்டியது முக்கியமான கடமை அப்படிங்கிறது நான் என்னுடைய முடிவு மேடம்.
0: சரிங்க. எல்லாரும் தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா?
1: கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
0: கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
1: கட்டாயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுதான் என்னுடைய நோக்கம் மேடம்.
0: சூப்பர், நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
1: நன்றி மேடம்.
0: நன்றி. வணக்கம்.
2: வணக்கம் மேம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படி பகுதியிலிருந்து சத்தீஷ்கர். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
2: மகிழ்ச்சி மேம். என்ன பொறுத்திக்கும் சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது. அந்த சட்டத்தை பற்றிய ஞானம் சாமானியனுக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறது அப்படிங்கறது மேம் பெஸ்ட்.
0: ஏன்னா
2: தன்னை யாராவது மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தெரிய வருது, அல்லது ஒரு சட்டம் வந்து இப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு ஒரு சாமானியனுடைய வாழ்க்கையில சில காரியங்களை இலகுவாக நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது.
0: சரிங்க.
2: அது மட்டும் இல்லாம பொதுவாக இவங்களுக்கு என்ன தெரிய போகுது சட்டம் அப்படின்ட்டு சில பேர் அவங்களை மிஸ்யூஸ் பண்ணிக்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களை தங்களை தற்காத்து கொள்வதற்கு இவங்களுடைய அந்த ஒரு ஞானம் அப்படிங்கறது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி தங்களுடைய வாழ்க்கையை கூட மேம்படுத்தி கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கறதும் இருக்கும். எனக்கு எதுக்குப்பா இந்த சட்டம் பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதனால எனக்கு என்ன பயன் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னாலும் கூட நம்ம மூலியமா மத்தவங்களுக்கு தெரிய வைப்பதற்காகவே இந்த சட்டங்கள் அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தெரியாதவங்களுக்கு சொல்வது நம்மளுடைய அற்புதமான அளப்பரிய கடமை அப்படின்ட்டுதான் நான் பர்சனலா ஃபீல் பண்றேன்.
0: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. இன்னும் நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேக்குறதுக்கு முன்னாடி பாடல

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பர

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 9:12 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா அப்படிங்கிற தலைப்புல தான் பேசிட்டு இருக்கிறோம். சட்டம் அப்படின்னாலே நீதிமன்றம், வழக்கறிஞர், காவல்துறையினு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சட்டம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம். நம்முடைய உரிமைகள் என்ன, நமக்கு ஏதாவது அநீதி நடந்தால் எங்கே புகார் கொடுக்கணும், காவல்துறையை எப்படி அணுகணும், ஆன்லைன் மோசடியில் பணத்தை இழந்தா என்ன செய்யணும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு என்னென்ன சட்ட பாதுகாப்புகள் இருக்கு, இது போன்ற அடிப்படை விஷயங்களை ஒவ்வொரு குடிமகனும் தெரிந்து வைப்பது ரொம்பவே அவசியங்க. சரி, நம்ம நேயர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத கேட்டலாம். வணக்கம். வணக்கம்.
2: அழகு தமிழுக்கு அழகு போல சேர்த்து அன்னை தமிழோடும் அழகு மிகுந்த சொற்களோடும் ஆனந்த பூங்காற்றே எனும் அற்புதமான நிகழ்ச்சியை உறவுகளோடு சேர்ந்து சிறப்பிக்கும் அன்பு அறிவிப்பாளருக்கு வணக்கம், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். குமரி மாவட்டம் இரணியல் எம் ஜெகதீசனம்மா.
1: சொல்லுங்க சொல்லுங்க.
2: பாமர மக்களுக்கு இன்னைக்கு தெரியாதவங்க யாருமே கிடையாது. அதாவது எல்லா விஷயங்களும் எல்லாருக்குமே தெரியுது. அதனால அதுல வந்து நீங்க வந்து அதை கற்று வைக்கிறது நல்லதான்னு கேட்டிருக்கீங்க. அந்த கற்றல் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் சில கிராமப்புறத்துல வந்து 100% எடுத்துட்டீங்கன்னா 2% மக்களுக்கு தான் தெரியாது. 98% மக்கள் இன்னைக்கு எல்லாமே கற்று தான் வச்சிருக்காங்க. ஆனா கூடுதல் கொண்டு கொஞ்சம் நம்ம வந்து சட்டத்தை பற்றி கற்று வைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. அந்த சட்ட திட்டங்கள் பற்றி ஆனா அவங்களுக்கு தெரியும், கற்று வைக்கிறதுல எந்தவித தப்பும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி.
1: நன்றி நன்றி நிகழ்ச்சியில கலந்துட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
3: அன்பு போலி அவர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
1: நலமா இருக்கும். சொல்லுங்க.
3: அதாவது சட்டங்கள் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும், அதுவும் சாமானிய மக்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும். பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் இருக்கு, அதாவது தொழிலாளர் சட்டங்கள், வன்கொடுமை சட்டங்கள், அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வேலை பார்க்கறாங்க அந்த பாதுகாப்பு சட்டங்கள். சிலவங்க பாத்தீங்கன்னா இப்ப ஒரு பொருளை வாங்கினா கூட ரேட் அதிகமா இருந்தா நம்ம நுகர்வோரா ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் எதுக்கு அப்படின்னு.
1: சூப்பர் சூப்பர்.
3: அதே மாதிரி அந்த சட்டம் தெரிஞ்சுன்னா அந்த பயம் இருக்காரு.
1: கண்டிப்பாங்க.
3: அதே மாதிரி அத அந்த சட்டத்தை நம்ம கையிலையும் எடுக்கப்படாது, அதை முறையா நம்ம
1: அணுகலாம்.
3: பிரச்சனைகளை பெறலாம். இப்ப நம்ம நிலையத்துல கூட சிறப்பு விருந்தினர் ஐ முருகேசன் ஐயா வந்து அதிகமான நிறைய நிகழ்ச்சியில வந்திருக்காங்க.
1: சரிங்க.
3: நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதனால அது மாதிரி அந்த சட்டங்கள் தெரிஞ்சுன்னா நம்ம வந்து எதையுமே ஈஸியா நம்ம எதிர்கொள்ள முடியும்.
1: ரொம்ப சிறப்பா அருமையா சொல்லிருக்கீங்க. நிறைய முக்கியமான விஷயங்களை சொல்லிருக்கீங்க.
3: இந்த தலைப்புல நீங்க நிகழ்ச்சியை அலங்கரிக்கிறது எனக்கு மகிழ்ச்சி.
1: ரொம்ப நன்றிங்க. ரொம்ப அழகா நிகழ்ச்சியில கலந்துகிட்டு ரொம்ப அருமையான தகவலை சொல்லிருக்கீங்க. நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
3: நன்றிமா.
1: நன்றி. அதாவது சட்டத்தை தெரிந்து வைத்திருப்பது வழக்கு போடுவதற்காக மட்டும் இல்லைங்க, பிரச்சனை வராம நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் சொல்லலாம். அதனால சட்டத்தை பற்றி பயப்படாம தெரிந்து கொள்வோம், நம்முடைய உரிமைகளை அறிந்து கொள்வோம், மற்றவர்களின் உரிமைகளையும் மதிப்போம். அது மட்டும் இல்லைங்க, சட்ட அறிவு அப்படிங்கிறது ஒவ்வொரு குடிமகனுக்கும் தேவையான ஒரு முக்கியமான வாழ்க்கை அறிவு அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம் நம்ம நேயர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத. இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. தெனாலி திரைப்படத்திலிருந்து SPB சாதனா சர்க்கம் பாடிய பாடல் கேட்டுட்டே நினைச்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
1: சட்டத்தை பத்தி தெரிந்து விடுவது அவசியமானதா? அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? அப்படித்தான் இருக்காங்க. என்ன காரணம் வந்து காரணிகளை கொண்டாடுங்க? போக்குவரத்து ஆட்டுங்க,
2: சரிங்க.
1: அப்புறம் வந்து வணிகம், அதாவது வணிகம் பண்றது நுகர்பொருள் அதுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தொழிலாளர், இந்த மாதிரி மத்த நிறைய சொல்லலாம். அதுல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்து துறையை மட்டும்தான் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இல்ல, என்னுடைய பார்வையில
2: சொல்றாங்க,
1: மற்ற ஏதாவது துறையில வந்து விழிப்புணர்வு கொடுக்கறது இல்லைங்க. எனக்கு சொன்னாத்தான் அதை வந்து படி படி படி படி சொன்னாத்தான் படிச்சுப்பானுங்க. நம்ம
2: பாட்டு
1: கூட்டணும் வச்சுக்கலாம், எங்கேயோ போலன்னு இருப்பாங்க. விழிப்புணர்வு கொடுத்தோம்னா சிறப்பா இருக்குங்க.
2: நன்றிங்க, நன்றி. நீங்க சிலை கலந்துகிட்டதுக்கு. நம்ம கூட பேச போற அடுத்த நேர், வணக்கம்.
3: வணக்கம்,
2: சொல்லுங்க, யாரீங்க? இந்த
3: சகோதரிக்கு உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் தங்கரமன் சகோதரி,
2: நலமா இருக்கும், சொல்லுங்க.
3: சட்டங்கள் குறித்து அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமானு கேட்டிருக்கீங்க. உண்மையிலேயே சாமானிய மக்களுக்கு தான் ரொம்ப அவசியமான ஒரு தலைப்பு. காரணம்

0: என்னன்னு கேட்டீங்கன்னா, செல்வந்தர்கள் கொஞ்சம் படித்தவர்கள் அவங்க இவங்களுக்கு எல்லாம் இந்த சட்டங்களை பத்தி ஏதோ சில நுணுக்கங்கள் தெரியும். இந்த சாமானிய மக்களுக்கு தாம அதனுடைய அறிவு, அதனுடைய பயன்பாடு, அதனுடைய செயல்முறைகள் தெரியாம இருக்கும். ஆகையினால சாமானிய மக்களுக்கு அந்த சட்ட விழிப்புணர்வுகளை வந்து ரொம்ப ஒரு நம்ம வந்து மேம்படுத்தணும். நம்ம வந்து ஒரு அதுக்கு என்ன அதுக்கு என்ன சொல்லலாம்னா, ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி ஒரு தலைப்பை கொடுத்துருக்கீங்க. ஆனா உண்மையிலே சாமானிய மக்களுக்கு தாம இந்த மாதிரி அறிவு, இந்த சட்டத்தை பத்தி நுணுக்கங்களை நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணுங்கிறதாம என்னுடைய கருத்து.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. நன்றி நன்றி. ஆமாங்க, மருத்துவம் பத்தி தெரியல அப்படின்னா நம்ம மருத்துவர்கிட்ட போகலாம், ஆனா சட்டம் பத்தி தெரியல அப்படின்னா நம்ம தினமும் வாழ்ற வாழ்க்கையில ஏமாந்துதான் போவோம் அப்படின்னு சொல்லலாம். சட்டம்ங்கிறது ஏட்டு சுரக்கா இல்லைங்க, அது நம்ம அன்றாட வாழ்க்கையோட அம்சம்னு கூட சொல்லலாம். நுகர்வோர் உரிமை, காவல் நிலைய உரிமைகள், சாலை விதிகள், இது எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நாம பாதுகாப்பாக இருக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இலவச சட்ட உதவி ஏழை எளிய மக்களுக்கும் இருக்கு, அவங்களும் வந்து தனக்கான உரிமைகளை பெற முடியும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் தகவல் அறியும் உரிமை சட்டம், இதெல்லாமே நம்ம வந்து அடிப்படையாக தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான சட்டங்கள்னு கூட சொல்லலாம். இன்னும் கூட நம்ம நேயர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, பாட்டாளி திரைப்படத்துலேருந்து உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு. ஹரிஹரன் சுஜாதா பாடிய பாடல் கேட்டுட்டே நெஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 9:29 நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியானது பொங்காற்று. இன்றைக்கி நம்ம ஆனந்த பொங்காற்று நிகழ்ச்சியில் சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா அப்படிங்கிற தலைப்பில் தான் பேசிகிட்ருக்குறோம். நம்ம கூட பேச போகிற இடத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க, யார் இங்கேருந்து?
1: தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் இருந்து கே தாமஸ் பேசுகிறேன். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும், சொல்லுங்க.
1: அஜய் பிரேமி அவர்களுக்கு நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்கள். அம்மா
0: சொல்லுங்க,
1: சட்டம் வந்து கட்டாயம் சாமானியர்கள் இல்லை எல்லாருக்குமே கட்டாயம் இப்படிதான் இப்படி செஞ்சிருக்கணும் என்ன என்ன எப்படிங்கறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமா? காரணம் சில தவறுகளை தவிர்த்திருக்கலாம். ஐயோ இப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் அந்த தவறை பண்ணிருக்க மாட்டேனேன்னு சிலர் வந்து நினைப்பாங்க. அதுக்காக சட்டப்படி எனக்கு வேணும் அப்படிங்கறது சிலர் வந்து நான் காப்பி வாங்கினேன் எனக்கு அதுக்கு ரசீது வேணுங்கிற மாதிரி அப்படியும் ரொம்பயும் அதிகமான சட்டப்படி நான் இருப்பேன்னு சொல்லவும் முடியாது. டீ கடையில போய் ரசீது கேட்கறவங்க அப்படியும் பண்ணக்கூடாது. பொதுவா சட்டம் தான் என்ன நல்லது கெட்டது இப்படி எல்லாம் தவறுகளை மொத்தத்துல அதே தானே சொல்றேன், தவறுகளை கொஞ்சம் தவிர்ப்பதற்கு சட்டம் வந்து
0: சாமானியர்களுக்கு
1: அடுத்தவங்களுடைய பொருட்களை அபகரிக்கிறதோ நிலத்தை அபகரிக்கிறதோ பலதுலயுமே அவங்களுக்கு இந்த சட்டம் தெரிஞ்சிருந்தால் நல்லதுன்னு என்னுடைய கருத்து.
0: ரொம்ப அருமையா சொல்லிருக்கீங்க, நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு. வணக்கம். வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம்ப்பா.
0: சொல்லுங்க.
2: மாவட்டம் சின்னமா சசிகலா பேசுறேன்ப்பா.
0: சொல்லுங்கம்மா.
2: சட்டம் குறித்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ப்பா.
0: சரிங்க.
2: படிச்சவே படிக்காதவே சாமானி எல்லாருமே இல்ல, எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஏன்னா அப்பதான் உரிமைகளை வந்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும்.
0: கண்டிப்பா கண்டிப்பா.
2: தவறை வந்து தவிர்க்க உதவும்ப்பா. நீ ஒண்ணு தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்ல சட்ட மீறல்கள் வந்து தவிர்க்க உதவும்ப்பா. ஏன் சாமானியன்னு சொல்லிருக்கேன்னா சாமானிய மக்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் நிறைய தடவை ஏமாற்றப்படுறாங்கப்பா.
0: கண்டிப்பா.
2: அப்ப உரிமை வந்து பாதுகாக்க வந்து அடிப்படையான சட்டம் தெரிஞ்சிருக்கணும்ப்பா.
0: கண்டிப்பாங்க.
2: இப்ப வந்துப்பா நுகர்வோர் சட்டம் தப்ப பயங்கரமா இருக்கு பாதுகாப்பு சட்டம் தான்ப்பா. ஏன்னா ஆன்லைன்ல பொருளை வாங்கிடுறாங்க.
0: ஆமா.
2: அதை வந்து ஒரு தவறான குறைபாடு உள்ள பொருள்களை கொடுத்துட்டா தைரியமா திருப்பி அனுப்பிச்சுறாங்களப்பா. அனுப்பிச்சு தன்னோட பேலன்ஸ் பணத்தை திரும்ப வாங்கிக்கிறாங்கப்பா.
0: சரிங்க.
2: குடும்ப வன்முறை சட்டம் வந்து தலைவிரிச்சு ஆடுதுப்பா. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லப்பா. அப்ப குடும்புறை வன்முறை சட்டத்துல வந்து தவறு செய்கின்ற நபர்களை வந்து அடையாளம் கண்டு அவர்களை வந்து திருத்துவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குதுப்பா.
0: கண்டிப்பாங்க.
2: பெண்கள் வந்து இரவு நேரத்துல வந்து அதாவது அவங்களை வந்து அரெஸ்ட் பண்ண கூடாதுங்கிற சட்டம் வந்து அந்த பெண்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ப்பா.
0: சரிங்க.
2: அதனால
0: அடிப்படை சட்டங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க.
2: அந்த விழிப்புணர்வு அடைய எல்லாருக்கும் எல்லாருக்குமே எல்லாருக்கும் சட்டம் தெரிஞ்சிருக்குப்பா.
0: நன்றிங்க.
2: மத சுதந்திர சட்டம் வந்து ரொம்பப்பா. இப்ப எல்லாமே இந்துக்கள் வந்து இஸ்லாமிய மாறுறாங்க, ஏன் மாறணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. கல்வி கற்பதில் உரிமை இருக்குது. நீ ரொம்ப கீழ்த்தரமான
0: அதாவது நம்ம உரிமைகளை பெறுவதற்கு சட்டம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்றீங்க.
2: உரிமைகள் நன்றிங்க. நன்றி. சட்டம் தெரிஞ்சிருக்கணும். நன்றி. நன்றிப்பா.
0: நன்றிங்க. நன்றி. அதாவது நம்ம பலருக்கு வந்து சட்டம் அப்படிங்கிற வார்த்தை அப்படி கேட்டாலே கொஞ்சம் பயம் வரும். காவல் நிலையம், நீதிமன்றம், வழக்கு, வழக்கறிஞர் இப்படிதான் நினைவுக்கு வரும். ஆனால் சட்டம் அப்படிங்கிறது பயப்பட வேண்டிய விஷயம் இல்லைங்க. சட்டம் நம்மை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். நம்முடைய உரிமைகள் என்ன, நமக்கு என்ன என்ன தெரியல, அந்த உரிமை

எப்படி பாதுகாத்துக் கொள்வது? அது மட்டும் இல்லாமல் உதாரணமாக பார்த்தீங்கன்னா, நம்முடைய பணம் ஏமாற்றப்பட்டால் என்ன செய்யணும், ஆன்லைனில் மோசடி நடந்தால் உடனடியாக யாரை அணுகணும், குடும்பத்தில் வன்முறை ஏற்பட்டால் உதவி எங்கே கிடைக்கும், குழந்தைகளுக்கு எதிராக தவறான செயல்கள் நடந்தால் அதை எப்படி புகார் செய்வது, ஒருவேளை செய்யும் இடத்துல நமக்கு அநீதி நடந்தால் எங்கு முறையிடுவது, இப்படிப்பட்ட கேள்விகளுக்கான பதில்களை தெரிந்து வைத்திருக்கிறது தான் சட்ட விழிப்புணர்வு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, எனக்கு சட்டம் தெரியாது அப்படின்னு சொல்வதை விட எனக்கு என்னுடைய உரிமைகள் தெரியும் அப்படின்னு சொல்லும் அளவுக்கு நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் சட்டம் அப்படிங்கிறது நமக்கு உரிமைகளை மட்டும் கொடுக்கல, கடமைகளையும் சொல்லித்தருது. சாலை விதிகளை பின்பற்றுவது, பிறருடைய உரிமையை மதிப்பது, பொது சொத்துக்களை பாதுகாப்பது, சட்டத்தை மதிப்பது, இவையும் ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பு தான். இன்னும் கூட தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டே இருக்கு. பிரியமானவளே திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் மகாலட்சுமி பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 39 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து?
2: தூத்துக்குடி மாவட்டம், முள்ளக்கார் பாபு மேடம்.
1: சொல்லுங்க சார, சொல்லுங்க.
2: மேடம், சட்டங்கள் குறித்து நுணுக்கங்கள் மக்கள் கண்டிப்பான முறையில் அவசியமாக தெரிந்து கொள்ளதான் வேண்டும்.
1: சரிங்க.
2: அதாவது நமக்கு நடக்கின்ற அநீதிகள், குறிப்பாக நுகர்வோரில் கிடைக்கின்ற பாதிப்புகள்,
1: சரிங்க,
2: அதுக்கு நீங்க சொல்ற மாதிரி பெண்களுக்கான உரிமைகள் என்ன இருக்கு அப்படிங்கறது இப்ப உச்ச நீதிமன்றமே நிறைய தீர்ப்புகள் கொடுத்திருக்கு. அதை பற்றியான
1: வணக்கம். யார் இங்க இருந்து சொல்லுங்க?
3: சொல்லுங்க. ஏம்மா, பொறுமையை வந்து கையாண்டோம்னா எந்த விதமான எதுக்கு சந்திப்புக்கும் நம்ம போக வேண்டிய அவசியமே கிடையாது.
1: இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்களா?
3: அதான் இத பத்தி தானே சொல்றீங்க?
1: இல்லங்க, சட்டங்கள் குறித்து அறிவு, அந்த அறிவு வந்து
3: சட்டத்தை, சட்டங்கள் தான், சட்டம் தானே, கோர்ட்டுக்கு போனதான சட்டத்துக்கு.
1: அது வந்து கோர்ட்டுக்கு மட்டும் இல்ல, நம்ம உரிமைகளை நமக்கு நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்காக கூட தெரிஞ்சுக்கலாம். இல்ல,
3: நம்ம நம்ம உரிமை இருக்கு, சட்டத்தை சட்டத்துக்கு போறதுக்கு உரிமையும் இருக்கு, சட்டத்துல இருந்து தப்புறதுக்கும் உரிமை, எல்லா உரிமையும் மக்களுக்கு இருக்கு.
1: அது மட்டும் இல்லங்க, நுகர்வோர் உரிமை இருக்கு, வேலை பாக்குற இடத்துல சரியான சேலரி.
3: பைக்கில் போறேன்னு வைங்களா, லெப்ட்டுக்கு போறதுக்கு ரைட்ல போறதுக்கு கேஸ் எழுதுறாங்க, நம்ம தவறு தானே?
1: ஐயோ, அது நான் தவறு செஞ்சா கண்டிப்பா வந்து அதுக்கான தண்டனை அனுப்பிப்பாங்க. ஆனா வந்து அடிப்படையான சட்டங்கள், அதாவது நமக்கு என்ன உரிமை. இப்போ வந்து ஒரு இடத்துல வேலை பார்த்தா இந்த இத்தனை நாள் வேலை பார்க்கும் போது இவ்வளவு சம்பளம் கொடுக்கணும், அதுக்கு குறைவா கொடுத்தா நம்ம கேள்வி கேட்கலாம். அது மட்டும் இல்லாம எம்ஆர்பி ரேட்டுக்கு அதிகமா ரூபா வாங்கும் போது அது ஏன் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும், அதற்கான சட்டங்கள் இருக்கு. இந்த மாதிரியான அடிப்படை சட்டங்களை பத்தி தான் தெரிஞ்சுக்கலாமா
3: அப்படின்னு சொல்லி.
1: முன்னாடி ஒரு அழகான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. லேடிஸ் அண்ட் ஜென்டல்மேன் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் பாடிய பாடல் கேட்டுட்டு நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஒன்பது மணி 47 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு நேயர், வணக்கம்.
2: வணக்கம்,
1: சொல்லுங்க, யார் இங்க இருந்து? நலமா இருக்கோம், சொல்லுங்க.
2: கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி சட்டங்களை கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுங்க, கண்டிப்பா எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா போதை காலகட்டங்கள்ல வந்து அந்த விழிப்புணர்வோட கண்டிப்பா இருக்கணும். ஏன்னா நிறைய வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு.
1: கண்டிப்பா
2: ஏதாவது ஒரு இடத்துல போய் நம்ம ஏதாவது ஒரு கேட்கும் போது, சரி ஆளை பார்த்தோடனே டக்குன்னு இவர் என்னதான் கேட்க போறாரு அப்படிங்கிற

0: சிலப்போ இது பண்ணி விட்டுறாங்க சில ஆட்கள்.
1: ஆமா,
2: சொல்லுங்க. சட்டங்கள் குறித்து கண்டிப்பா சாமானிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சிருக்குதான்னு கேட்டா ஒரு கேள்விக்குறியாதான் இருக்குது.
1: சரிங்க.
2: ஆமாங்க, எத்தனை பேர்த்துக்கு நம்ம ஒண்ணு இல்ல, நாங்களாம் கார்மெண்ட்ஸ் அடிப்படையில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் செய்யணும். ஆனா எந்த கம்பெனியுமே அதெல்லாம் செய்யறது இல்லைங்க. ஒரு இன்சூரன்ஸ் கிடையாது, ஒரு இது கிடையாது. ஆனா எல்லாம் சட்டங்கள் சொல்லுது. அந்த சட்டங்கள் வந்து அதாவது ஏழை மக்களுக்கோ இல்லது தெரியாதவர்களுக்கோ அது உதவுதான்னு கேட்டா கொஞ்சம் கேள்விக்குறியாதான் இருக்குது.
1: தெரிஞ்சிருந்தா எல்லாருமே அதை கேட்கும் போது கண்டிப்பா உதவுதானே செய்யும்.
2: கண்டிப்பா, அதுதான் நான் சொல்ல வரேன். அதே மாதிரிங்க அம்மா, நீங்க மூணு நேர்களை சந்திக்கலாமா? நாங்க பாருங்க தொலைதூரத்துல ஆண் மூலமா நாங்க பேசுறோம்.
1: சரிங்க, உங்க கருத்துக்களை ஏத்துக்கிறோம்.
2: எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல.
1: சரிங்க, சரி.
3: தெரிந்து கொள்ளணுங்கிற ஒரு நிலை, அது அவசியம்ங்கிறது இன்னொரு கூடுதலான நிலைப்பாடு வருது.
1: ஆமா,
3: கட்டாயமாக்கப்படுது, எல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
1: ஆமாங்க,
3: நேயர்கள் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாதிரியும் சட்டங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதோட நிலைப்பாடை வந்து நாம செய்யாம ஒரு அறநெறியோட வாழ்வதற்குண்டான வாழ்க்கையை ஒரு அதுல உருவாக்க வாய்ப்பு இருக்கு.
1: கண்டிப்பாங்க.
3: அதே மாதிரி புற வாழ்க்கை சட்டம்னு ஒண்ணு இருக்கு, அக வாழ்க்கை சட்டம்னு ஒண்ணு இருக்கு. வாழ்வியல நாம இதான் செய்யணுங்கிற ஒரு அறநெறி சட்டங்கிறத இன்னைக்கு அடிப்படையை யாரும் தெரிஞ்சுக்கிறது இல்ல.
1: கண்டிப்பா,
3: சாதாரணமா அப்பா அம்மாவை வீட்டுல வச்சு கடைசி வரலும் பாக்குறது வாழ்வியல் சட்டம். அவங்கள அதை நம்ம செய்யறோமா? தெரிஞ்சிருக்கு, ஆனா அதையோட செய்யறது இல்ல. அதனால சட்டங்கள் தெரிஞ்சுக்கிறது மிக மிக அவசியம்.
1: அதை கடைபிடிக்கிறது ரொம்பவே அவசியம்.
3: அதை விட மிக அவசியம்.
1: கண்டிப்பா,
3: அப்படி கடைபிடிக்கும் போதுதான் அதுல இருந்து வெளியேறுவார். எனக்கு இன்னொரு நடைமுறை சட்டம் ஒண்ணு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேம்மா உங்கள்ட்ட.
1: சொல்லுங்க.
3: என்னன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சியில வந்து சில அறிவிப்பாளர்கள் வந்து மூன்று பாட்டுக்கு மூன்று நேயர்களுக்கு ஒரு பாட்டு போடுறாங்க. இப்ப இந்த நிமிஷம் வரல நீங்க ரெண்டு நேயருக்கு ஒரு பாட்டு போடுறீங்க. இதுல எது,
1: சில சட்டங்கள் எல்லா இடத்துலயும் இருக்கிற மாதிரி எல்லா இடங்கள்லயும் வேலை பார்க்கும் போது சட்டங்கள் இருக்கதானே செய்யும். அது உங்களுக்கு தெரியாத சட்டமா?
3: அதே மாதிரி இதுலயும் ஒரு மாற்றம் சொல்றீங்களா?
1: இல்ல, உங்களுக்கு தெரியாத சட்டமா? எல்லா இடங்கள்லயும் ரூல்ஸ் இருக்கும், ரெகுலேஷன் இருக்கும், எல்லாத்தையும் பின்பற்றி வாழ்ந்தாதான் நாம வந்து சரியா இருக்க முடியும் அப்படிங்கறது.
3: நேர்கள் அதிகமா வரும்போது கருத்து பரிமாற்றம்,
1: உங்க கருத்துக்களை ஏத்துக்கிறோம்னு சொல்லிதான் நான் இப்ப மூணாவது நேரம் உங்களை அட்டன் பண்ணிருக்கிறேன். நிகழ்ச்சியில ரொம்ப அன்பு அரும்பியா கலந்துகிட்டீங்க. நன்றி, நன்றி, நன்றி. நேர்களும் ரொம்பவே அட்டகாசமான நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்காங்க. இப்போ உங்களுக்காக ஒரு அழகான பாடல் வந்துட்டே இருக்கு, உன்னை தேடி திரைப்படத்திலிருந்து. கேட்டுட்டே நினைஞ்சிருங்க. இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
4: இன்று காலை 10:02 சட்ட மற்றும் நீதி அமைச்சகம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம்.

9:55 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஆனந்த பூங்காற்று. இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில சட்டங்கள் குறித்த அறிவு சாமானிய மக்களுக்கு அவசியமா அப்படிங்கிற தலைப்புல தான் பேசணும். சட்டத்தை தெரிந்து கொள்வது வேறு, சட்டத்தை நம் கையில் எடுத்துக்கொள்வது வேறு தாங்க. நமக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா நாமே தீர்ப்பு வழங்காமல் உரிய அதிகாரிகள் மற்றும் சட்ட உதவி அமைப்புகளை அணுகலாம். ஒரு சிறிய சட்ட அறிவு சில நேரங்களில் மிகப்பெரிய பாதிப்பிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் காப்பாற்றக்கூடும். அதனால சட்டம் தொடர்பான தகவல்களை நம்பகமான அரசு மற்றும் சட்ட உதவி அமைப்புகளிடமிருந்து தெரிந்து கொள்ளலாங்க. உரிமையை அறிந்து கொள்வோம், கடமையை உணர்ந்து கொள்வோம், சட்டத்தை மதிப்போம், விழிப்புணர்வான குடிமக்களாக இருப்போம். இதுதான் நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கும் மிகப்பெரிய வழின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு நம்ம ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில நேர்கள்லாம் ரொம்பவே அட்டகாசமா கலந்துகிட்டு அவங்களுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில கலந்துகிட்ட அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. வரப்போற பாடலோட இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் முகமது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மரியாதை செலுத்தியுள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கான குடியரசுத் தலைவரின் வண்ணக்குடி விருதை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று வழங்கினார். கடல்சார் வர்த்தகத்தை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார். சமூக மேம்பாட்டிற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். கோவில் சொத்து விவகாரங்களில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்று மாநில அமைச்சர் திரு ரமேஷ் கூறியுள்ளார். தட்கல் திட்டத்தின் கீழ் வேளாண் மின் இணைப்புக்கு விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு 8 மாதங்களாக தமிழக அரசு மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் குற்றஞ்சாட்டியுள்ளார். மாநிலம் முழுவதும் வரும் நாளை மற்றும் 17ஆம் தேதிகளில் குடற்புழு தொற்று தடுப்பு மாத்திரை வழங்கும் சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளன. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் கடல் பகுதியிலிருந்து இலங்கைக்கு கடத்தப்படவிருந்த 297 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.37 அடியாக உள்ளது. அணையிலிருந்து குடிநீர் தேவைக்காக 1500 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டியுள்ள மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. கொரிய மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு சாம்பியன் பட்டத்தை இந்தியாவின் அஷ்மிதா சாலிஹா வென்றார். சீனாவில் நடைபெற்ற உலக இளையோர் பிரிட்ஜ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சாக்னிக் ராய் சயாந்தன் குஷாரி இணை சாம்பியன் பட்டம் வென்றது. தேஷ்கண்டில் நடைபெற்ற ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் 1 வெள்ளிப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

நேரம் 10:18. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6. நேர்கள் இனி கேட்கலாம் உங்களின் விருப்ப பாடலை. ஊரே கேட்கும் மனம் விரும்புதே. நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க அழைக்கலாம். 04-62 நெல்லையின் இணைப்பு இணைப்பு எண் இது. எண்கள் 2561132 மற்றும் ஒரு எண் 2561133. எண்கள் திரும்பவும் சொல்கிறேன். 04-62-2561132 மற்றும் ஒரு எண் 04-62-2561133.

0: 1132 மற்றொரு எண் 2561133. எண்கள் திரும்பவும் சொல்கிறேன், 0462 2561132 மற்றொரு எண் 0462 2561133. நிகழ்ச்சியில் வரும் முதல் நேயர் யாருன்னு பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: மயிலாப்பூர்ல இருந்து பட்டாபிங்க, சென்னையில இருந்து.
0: என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில இன்றைக்கு?
1: பாடல் படம் பாத்தீங்கன்னா சூரிய வம்சம். பாடல் பாத்தீங்கன்னா ரோசா பூ சின்ன பூ உன் பேரே சொல்லும் ரோசா பூ, அந்த பாடல்.
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். உங்களுக்கான பாடல் வருது. நன்றி சார்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில அடுத்து பாடல் கேட்கக்கூடிய நேருக்கு கேள்வி. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தின் பெயர் என்ன? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தின் பெயர் என்ன? பதில் யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியா இருங்க. மயிலாப்பூர் பட்டாபி அவர்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. சூரிய வம்சம் படத்திலிருந்து ஹரிஹரன் குரல்ல, இசை ராஜ்குமார் அவர்களின் இசையில.

0: நடந்துட்டா.
1: ஊர் நடப்புகள், உலக நடப்புகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்டேட்டடா இருங்க. நம்ம ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலி நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேளுங்க.
2: நேரம் 10:24 கேட்டுட்டு இருக்கிறீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 உங்களுக்கு விருப்பமான பாடலை வழங்கும் மனமிரும்புதை நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில அடுத்து வரும் நேயர் யாரு, என்ன பாடல் கேக்குறாங்க கேட்டலாமா? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: புதுக்குடியில இருந்து கவிதா சீனிவாசன் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம் மேடம்.
2: சரி, என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
3: எனக்கு வந்து பிரியமுடன் படத்துல இருந்து பரவ

0: சாரதிக்கு கண்ணு அந்த பாடல ஒளிபரப்புங்க.
1: எத்தனை நாள் நினைச்சீங்க இப்படி பாட்டு பாடணும் அப்படின்னு?
0: எனக்கு ரொம்ப நாளா பாடணும்னு, இந்த வரி ரொம்ப பிடிக்கும் பாடம்.
1: சூப்பர், அழகா பாடுனீங்க. கொஞ்சம் முயற்சி பண்ணா பாடகி ஆயிரலாம் நீங்களும்.
0: அப்படி
1: சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னா ஆன்சர் தெரியுமா?
0: விண்வெளிக்கு நீங்க கேளுங்க.
1: மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தின் பெயர்
0: என்னவா?
1: சுகன்யான் திட்டம், ககன்யான் திட்டம், என்னது ஆன்சர்?
0: சுகன்யான் திட்டம் மேடம்.
1: சுகன்யான் திட்டம், ஆப்ஷன் பி ககன்யான் திட்டம், ஆன்சர் எது?
0: ரெண்டாவது சொன்னீங்களா?
1: ரெண்டாவது சொன்னது என்னது தெரியல உங்களுக்கு? இல்ல, ககன்யான் திட்டம் அதுதான் சரியான ஆன்சர். சரியா?
0: சரிங்க,
1: கொஞ்சம் யோசிச்சாலும் அடுத்து பதில் சொல்லிட்டீங்க. நன்றிமா.
0: நன்றி மேடம். நன்றி மேடம்.
1: நன்றி. மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் திட்டத்தின் பெயர் ககன்யான் திட்டம். 2027 மூன்று இந்திய வீரர்களை 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள பூமியின் சுற்றுப்பாதைக்கு அனுப்பும் பணிகள் வந்து தற்போது வந்து நடந்துட்டுருக்கு. எதிர்காலத்தில் இந்தியா தனது சொந்த விண்வெளி நிலையத்தை அமைக்கக்கூடிய பணியை கூட செஞ்சிட்ருக்குன்னே சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கேட்குறதுக்கு நேயர் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கான கேள்வி கேட்டுடலாம். கொஞ்சம் கஷ்டமான கேள்வி, யோசிச்சுட்டு வாங்க. இந்தியாவின் முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? இந்தியாவின் முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் யார்? நேயருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் பூவாய் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இது இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு, பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.
3: இசை மலைனா அப்படித்தான் இருக்கும்.
0: என்ன இசை மலையா?
4: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசை மலை தானே.
0: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
3: இது 102.6.
5: நேர்கள் தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கிறீங்க மனம் விரும்புதே நிகழ்ச்சியில. அதோட நான் கேட்கக்கூடிய கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில எடுத்து வரும் நேர அன்பு பார்த்துலாம். வணக்கம்.
6: வணக்கம் மேடம், முகவூர்ல இருந்து ஜோதி பேசுறேன் மேடம்.
5: நல்லா இருக்கீங்களா?
6: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
5: எல்லாரும் நல்லா இருக்கும். என்ன பாட்டு வேணும் இன்னைக்கு?
6: பாட்ஷா படத்துல இருந்து நான் ஆட்டக்காரன்.

0: வட்டக்காரன் நாலும் சேர்ந்த ரூட்டுக்காரன்.
1: அப்படியா அப்படியா, பாட்டு தான் கேக்குறீங்களா உண்மையிலேயே? அப்படியா ஆட்டோ ஓட்டுறீங்களா?
0: இல்ல மேடம், எனக்கு அந்த பாட்டு பிடிக்கும், ரஜினி பாட்டு.
1: சரி, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஆன்சர் தெரியுமா?
0: ஆக்ஷன் கொடுங்க மேடம்.
1: ஆப்ஷன் கொடுக்கவா? க்வெஸ்சன் என்னன்னு தெரியுமா ஃபர்ஸ்ட்? முதல் பெண் அறுவை சிகிச்சை நிபுணர் யாருன்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் பி மேரி பூனன் குளுக்கோஸ். இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்கிறதுனால சொல்கிறீங்க, ஆனால் அது சரியான ஆன்சர் இல்லை. ஆன்சர் வந்து மேரி பூனன் லூக்கோஸ், அவங்க தான். சரியா? நல்லா முயற்சி பண்ணீங்க, உங்களுக்கான பாடல் வரும். நன்றிம்மா.
0: நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. கேரளா மாநிலம் கோட்டயம் பகுதியில் பிறந்தவங்க தான் மேரி பூனன் லூக்கோஸ். இவங்க வந்து கேரளாவிலே முதல் பெண் பட்டதாரி மட்டும் இல்லை, மருத்துவ பட்டதாரியும் கூட. 1917 பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் முதல் பெண் மருத்துவராக வந்து இவங்களை வந்து நியமித்தாங்க. 1920 சிசேரியன் பண்ண முதல் பெண் மருத்துவர் இவங்க தான். இந்தியாவிலேயே அறுவை சிகிச்சை செய்த முதல் பெண் மருத்துவர் மேரி பூனன் லூக்கோஸ் அவங்க தான். அடுத்த நிகழ்ச்சியில் பாடல் கேட்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு க்வெஸ்சன் கேட்டலாமா? தேசிய விளையாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய விளையாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? பதிலோட பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ இந்த நேருக்காக பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேட்டே நினைச்சிருங்க.

0: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க நிலைப்பண்பலை 102.6. நேரம் 10:41 கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.6 மனம் விரும்பத நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டுட்டு இருக்கீங்க. அடுத்து ஒரு நேயர் யாருன்னு பார்த்தீங்களா? வணக்கம்.
1: வெள்ளைப்பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் அம்மா உங்களுக்கும் உற்சாகமான காலை நேர வணக்கங்கள் அம்மா.
0: வணக்கம். என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நான் வந்து சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்தில இருந்து தங்கவேல் குரு தங்கவேல் பொன்மகள் வந்தால் படத்திலிருந்து அழகிய தமிழ் மகன் பொன்மகள் வந்தாள்ங்கிற பாடல்மா பிளேட்ட மாத்திட்டேன்.
0: நீங்க மாத்தினீங்கன்னா அப்புறம் நான் மாத்த முடியாதுல்ல. சரி,
1: கேள்வியை கேளுங்கம்மா.
0: கேள்வி, தேசிய விளையாட்டு தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருந்தேன்.
1: சரி, ரெண்டு கேள்வியை கொடுங்க. ஏதாவது சரியான கேள்வியை முயற்சிச்சு சொல்றேன், பிளேட்ட மாத்தாம சொல்றேன்.
0: சரி, தேசிய விளையாட்டு தினம் வந்து எப்போது கொண்டாடப்படுது? ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ August 10, 10. ஆப்ஷன் பி August 29. சரியா, தப்பா சொல்லிருக்கீங்க. தப்பான ஆன்சர். முதல்லயே மாத்தி இப்பவும் மாத்திட்டீங்க. பதில் வந்து August 29. சரியா? நன்றி, உங்களுக்கான பாடல் வருது. நன்றி
1: நன்றி
0: நன்றி. எதனால இந்த August 29 தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நாள்ல ஒரு புகழ்பெற்ற விளையாட்டு வீரர் இருக்காங்க ஹாக்கியில், அவங்க ஜாம்பவான் மேஜர் தியான்சந்த். அவங்களுடைய பிறந்த நாளை தான் தேசிய விளையாட்டு தினமாக வந்து கொண்டாடுறாங்க. அவங்களுடைய பிறந்த நாளில் தேசிய விளையாட்டு வீரர்களுக்கு விருதுகள் வந்து அந்த நாளில் தான் வழங்குவாங்க, August 29. விளையாட்டு பற்றி, உடல் தகுதியின் முக்கியத்துவம் குறித்து இந்த விளையாட்டு தினத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த நாள், அதாவது ஜாம்பவான் மேஜர் தியான்சந்த் அவங்க பிறந்தாங்க இல்லையா, அந்த நாளை தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடுறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்த

0: கேள்வி அடுத்து பாட்டு கேட்குற நேருக்கு பதிலோட வாங்க. இந்தியாவின் முதன் முறையாக காமன்வெல்த் போட்டிகள் எந்த ஆண்டு எப்போது நடத்தப்பட்டது? இந்தியாவில் முதன் முறையாக காமன்வெல்த் போட்டிகள் எந்த ஆண்டு எப்போது நடத்தப்பட்டது? யோசிச்சுட்டே பாடல் கேட்க ரெடியாக இருங்க. இப்போ இந்த நேருக்காக பாடல் வந்துருக்கு, சின்ன பாடல் தான், சீக்கிரமாக ரெடியாக இருங்க.
1: முத்துக்கள் சிரிக்கும் நிலத்தில் வித்திக்கும் நினைப்பை விதைக்கும்

0: இன்று பிற்பகல் குக்கு நேர் விருப்ப நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்க வாட்ஸ்அப் எண்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 944-33-607-94. திரும்பவும் சொல்கிறேன், 944-33-607-94. இந்த எண்களுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி பிற்பகல் 2 மணிக்கு குக்கு நேர் விருப்ப பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை வாட்ஸ்அப் மூலமாக விரும்பி கேட்கலாம். மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் யாருன்னு இப்போது பார்க்கலாம். வணக்கம்
1: அம்மா. வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எல்லாருக்கும் காலை நேரம் வணக்கம்.
0: ம், சொல்லுங்க.
1: படம் பெரிய வீட்டு பண்ணைக்காரன்.
0: யார் பேசுறீங்க?
1: வடகர்னூர் மாணிக்கவாசகம் பேசுறேன்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: பெரிய வீட்டு பண்ணைக்காரன் படம். பாடல் பல்லாக்கு குதிரையில.
0: அந்த பாடல் கொடுத்துடலாம். நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், ஆன்சர் தெரியுமா? இந்தியாவில் முதன் முறையாக காமன்வெல்த் போட்டிகள் எந்த ஆண்டு எப்போது நடத்தப்பட்டதுன்னு கேட்டிருந்தேன். ஆப்ஷன் வந்து 2009 கல்கத்தாவில் நடந்த

0: ஆப்ஷன் பி 2010 ஆம் ஆண்டு டெல்லியில நடந்தது. எது ஆன்சர், கரெக்டான ஆன்சர்?
1: 2009.
0: இல்ல, எல்லாரும் இன்னைக்கு வரிசையா வந்து தப்பா சொல்றீங்க. 2010 ஆம் ஆண்டு டெல்லியில தான் நடந்தது. சரியா?
1: சரி,
0: உங்களுக்கான பாடல் வரும். நன்றி நன்றி. காமன்வெல்த் அமைப்பில் தற்போது 53 நாடுகள் வந்து உறுப்பினராக வந்து இருக்கிற நிலையில் 70-க்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து பங்கேற்கிறாங்க அந்த விளையாட்டில். 19 பிரிவுகளில் 275 விளையாட்டுகள் வந்து நடைபெறுமா. 53 நாடுகளில் உறுப்பு நாடாக இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஒவ்வொரு முறையும் வந்து இந்த போட்டிகளை வந்து நடத்தும். அந்த வகையில் இந்தியாவில் முதன் முறையாக காமன்வெல்த் போட்டிகள் 2010 ஆம் ஆண்டு டெல்லியில் நடந்ததுங்கிறது தான் பதில். அடுத்த கேள்வி, இந்தியாவில் முதல் 3D பிரிண்ட் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தபால் நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? பதிலோட ரெடியாக இருங்க. இப்போ அந்த நேர்காக பாடல்

0: மனம் விரும்புதி நிகழ்ச்சி நிறைவான நேர் யாருன்னு பார்த்துடலாம். வணக்கம்
1: அன்பு சகோதரர்களுக்கு, காலை வணக்கம். என்றுதான் அன்பான நேர் குற்றாலம் அம்பலமான மனம் விரும்புதி நிகழ்ச்சியின் வழியாக
0: காலை வணக்கம். என்ன பாடல் வேணும்?
1: செந்தில் என்ன தொடுபடுத்துமா? செந்தில் வந்து என்னை தோடும் அந்த பாட்டு
0: கண்டிப்பா கொடுத்துடலாம். ஒரு க்வெஸ்சன் கேட்டேன்னு உங்களுக்கு ஆன்சர் தெரியுமா?
1: சொல்லுங்க.
0: இந்தியாவில் முதல் 3D பிரிண்ட் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தபால் நிலையம் எங்கு திறக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கல்கத்தா, பி பெங்களூர்.
1: கல்கத்தாவாமா?
0: இல்லை,
1: பெங்களூர்.
0: ஆமாம் ஆமாம், முயற்சி பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கான பாடல் வருது. நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் மிக குறைவான நேர்கள் கலந்துக்கிட்டாலும் அருமையான பாடல் கேட்டாங்க. நிகழ்ச்சியை கேட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. இந்தியாவில் முதன் முறையாக 3D தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தபால் நிலையம் வந்து பெங்களூரில் தான் வந்து ஓப்பன் பண்ணாங்க. கேம்பிரிட்ஜ் லே அவுட் அப்படிங்கிற பகுதியில் தான் 3D பிரிண்ட் தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்ட தபால் நிலையம் 2023 பெங்களூரில் ஓப்பன் பண்ணாங்க. ஒரு கட்டடத்தை வந்து எப்படி கட்டணும் அப்படின்னு கம்ப்யூட்டர் மூலமாக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. 3D முறையில் ரோபோ அமைப்புகள் கொண்டு இந்த கட்டடம் வந்து கட்டியிருக்காங்க. பிளாஸ்டிக், திரவ உலோகம், சிமெண்ட் கொண்டும் கட்டியிருக்காங்க அதுக்கு சப்போர்ட்டா. குற்றாலம் அம்பலவாணன் அவங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேட்டு இணைஞ்சிருங்க.

ஒளிதாந்த இனிய பாடலோடு நிறைவு பெற்றது மனம் விரும்புதே. இன்னைக்கு நிறைய நேர்கள்கிட்ட நம்ம கேள்வி கேட்டிருந்தோம். புதுக்குடி கவிதா அவர்கள் தான் வந்து பதில் சொன்னாங்க. நெல்லை பண்பலை 102.6 சர்வா அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களே. நேர்களே, இன்னும் சற்று நேரத்தில் அஞ்சல் பெட்டி 111 பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுடன் வானொலி மூலம் உரையாடிய மனதின் குரல் நிகழ்ச்சிகள் பற்றிய நேர்களின் கருத்துக்களை இடம்பெற கேட்கலாம்.

நேரம் மணி 12:01. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பு. இன்று இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்கலாம். நேரம் 12:10 கேட்க போறீங்க ஸ்நேகிதே நிகழ்ச்சி. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பேச போறோம். முதலாக நீங்கள் தனியாக பயணம் சென்ற அனுபவம் குறித்த விஷயங்களை தான் நீங்கள் இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துக்க போகிறீங்க. 1 மணிக்கு நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:05 நலம் தானா நிகழ்ச்சியில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து அன்றாட உணவில் கீரையின் பயன்கள் குறித்து கேட்கலாம். 2 மணிக்கு குக்கு நேயர் விருப்ப பாடல் நிகழ்ச்சி, 3:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பட் தேசிய பூங்கா குறித்த தகவல்கள் கேட்கலாம். 4:02 பொதுகை தும்பி நிகழ்ச்சி, 5:02 அரும்பு மொழிகள், 6:02 பக்தி மாலை, 6:30 சேவை செய்திகள், 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள், 7:00 அறிவியல் தகவல்களோடு திரை இசை நிகழ்ச்சி கேட்கலாம். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி, 1வதாக நெல் சாகுபடியில் ட்ரான்களின் பங்களிப்பு, உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்களின் உரை கேட்கலாம். அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு நேர்முகம், பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹட்சன் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 8:05 இளம் காட்டு நிகழ்ச்சி, 9:00 இடைவிடாத இசைமலை, 9:30 இலக்கியச்சாரல் நிகழ்ச்சியில் ஒட்டக்கூத்தன் பாடலும் இரட்டை தாழ்பாலும், 10:00 சுகமான ரகங்கள் நிகழ்ச்சி. இன்று தொலைபேசி வழி நேயர் விருப்ப பாடல்கள் கேட்கலாம். நேர்களே, தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ள 0462256113 என்கிற எண்ணுக்கும், 0462256113 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி தொலைபேசி வழி நேரலை நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒளிபரப்பில். நிகழ்ச்சி நேரம் 12:10 தொடங்குது. ஸ்நேகிதியே, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி பயண அனுபவம் இருக்கும். ஆனால் நம்ம முதல் முதலாக பண்ண, தனியாக பண்ண அனுபவம் அப்படின்றது நம்ம நெஞ்சிலையும் சரி, நம்ம நினைவுகளையும் சரி, நம்ம மூளையிலையும் சரி நீங்காத நினைவுகளாக இருக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி தோழிகளோட அவங்களோட கதைகளை நாங்கள் கேட்க ரெடியாக இருக்கோம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய் மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: பிரேமி, இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில தோழிகள் எல்லாரும் தனியா டிராவல் பண்ணிருப்பாங்கல்ல?
1: ஆமா, தனியா போன அனுபவங்கள் என்னலாம் அப்படிங்கறத பத்தி இங்க கூட பகிர்ந்துக்க கால் பண்ணுங்க. 0462-256-111-3 அல்லது 0462-256-111-3 என்ற எண்களுக்கு.
0: ஓகே, நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்க என்பதையும் நம்ம கேட்டிடலாம். நிகழ்ச்சியின் முதல் நேயர், வணக்கம்.
2: வணக்கம், பெருமாள்
0: வணக்கம்.
2: தனியா வந்தது வந்து ராஜபாளையத்துல இருந்து திருநெல்வேலிக்கு பஸ்ல தனியா வந்தேன். அதாவது ராஜபாளையம் தாண்டி, இது ஒரு கிராமம், கிராமம்ல இப்ப சிட்டி ஆயிட்டுது. அங்க இருந்து அப்பா டவுன் பஸ்ல வந்து இதுக்கு திருநெல்வேலி பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டாங்க. இங்க வரைய வரைக்கும் பஸ்ல நல்லா ஜாலியா தான் வந்துட்டேன். இங்க வந்து ரோடு கிராஸ் பண்ணணும், பஸ்ல இருந்து கிராஸ் பண்ணாதான் ஆட்டோவை பிடிக்க முடியும்.
0: சரி,
2: அதுதான் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டேன். இந்த பக்கமும் வண்டி வருது, அந்த பக்கமும் வண்டி வருது. அப்பறம் இந்த டிவைடர் எல்லாம் கிடையாது, நான் வரும்போது திணறி நின்னுட்டேன். அப்புறம் வந்து ஒரு என்ன விட வயசானவர் ஒருத்தர் வந்து கிராஸ் பண்ணாரு. அவர் கூடயே என்னமோ அவரு சொந்தக்காரி மாதிரி வந்து கிராஸ் பண்ணி வந்துட்டேன். ஆனா வீட்டுக்குள்ள நுழையும் போது என்னமோ சந்திர மண்டலத்துக்கு போயிட்டு வந்த ஒரு உங்க கூட ஒருத்தர் வரலையா, நீ மட்டும்தான் வந்தியா, நாங்க நான் தனியாவே வந்தேன்னு பெருமையா சொன்னேன். அதுக்கப்புறம் இப்ப எங்கனாலும் நான் தனியா போயிட்டு
1: இருக்கேன்.
2: அந்த முதல்ல அடி எடுத்து வைக்கிறதுதான் சிரமம். அந்த அப்போ இதுல என்னது, சந்திரன்ல ஆம்ஸ்ட்ராங் முதல் அடி எடுத்து வச்ச மாதிரி அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கை வரணும்.
0: நம்பிக்கை, சூப்பர்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வணக்கம் சார், விஜய் சார், நல்லா இருக்கீங்க? பிரியமான நல்லா
1: நலமா இருக்கோம். சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: ஆறுமுகம்பட்டியிலிருந்து சாந்தி பேசுறேன்.
1: சொல்லுங்க உங்களுடைய முதல் அனுபவம்.
3: முதல் அனுபவமா? அது ரொம்ப சங்கடப்பட்டு என்ன சிறகு சிறகு வந்து தருவானா?
0: அதை ஏமா கேக்குறீங்க, மனசெல்லாம் புல்லா இருக்கு.
3: ஒரு 15 வருஷத்துக்கு முன்ன, 15 வருஷம் தாண்டிதான் இருக்குமே தவிர குறைஞ்சலா இருக்காது.
1: சரி,
3: இங்க எனக்கு வந்து சோனிபுரம் தான், பவனாசம் பஸ்ல ஏறி பவனாசம் பக்கம் எனக்கு ஒரு அந்த என்ன ஸ்கேட் காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்கு, சேர்மா தேவிக்கு அங்க அந்த பக்கம் இருக்கான். ஒரு கையெழுத்து வாங்கறதுக்கு அங்க போச்சுங்க, போனே பத்துக்குங்க. அந்த ஸ்டாப்ல இறங்காம முந்தின ஸ்டாப்ல இறங்கிட்டேன். முந்தின ஸ்டாப்ல இறங்கி அதுல போய் கேக்கும் இறங்கிட்டேன். ஒரு பாப்பா ஒரு ஆட்டோல, ஆட்டோ வந்தது. அதனால ஒரு பாப்பா உள்ள ஆட்டோல இருந்தா, பாப்பா நீ எங்கம்மா போற அப்படின்னா, அவச்சனா நான் அங்கதான் இறங்குனேன், நீங்க சொல்ற இடத்த நான் இறக்கி விடுது அப்படின்னு
1: சொல்லிட்டான்.
3: நான் ஏறியாச்சு, ஏறிங்க அந்த ஆட்டோக்காரங்க வேற பக்கம் திருப்பி போயிட்டாங்க. அந்த பாப்பா உள்ள இருந்து, ஏமா உங்க இறங்க ஸ்டாப் தாண்டி தானே போகுது போகுது, நாங்க நின்பாட்டு நிப்பாட்டு நிப்பாட்டுன்னு நிப்பாட்டே
1: மண்டேன்ட்டான்.
3: அதுல அவன நிக்கியா இல்லையா, ஒரு அட்டி முதல பொத்துன்னு கொடுத்தான். இப்ப முதல மொத்தம் குடிச்சேன். அந்த பிள்ளையும் இறங்கி இவ்வளோ அந்த மண் வந்தானே வேற பக்கம் குடிச்சு போறாங்க அப்படின்னு. அதுல செக்யூரிட்டி நின்னாங்க, அங்க ஒரு செக்யூரிட்டி நின்னாங்க, வெள்ள சட்டை போட்டு போலீஸ்காரங்க நின்னாங்க.
0: கூப்பிட்டேன்,
3: அவங்க அவ்வளவு வரையும் கூப்பிட்டேன்.
0: அப்ப யாரையோ காப்பாத்திருக்கீங்க அன்னைக்கு?
3: ஆமா, அந்த பிள்ளையும் காப்பாத்திருக்கேன். நாங்களும் வழி தெரியாம காடு மாதிரி இருக்குது.
0: அப்போ நிகழ்ச்சி
3: காடு மாதிரி இருக்கு.
0: எல்லாரும் கவனிச்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான், தைரியமா நீங்க செயல்பட்டது வந்து இன்னும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு இல்லையா?

0: முடியாது.
1: இப்பவுமே அப்படிலாம் ஆனா அவனை அடி கொண்டு கொண்டு கொண்டு விட்டுட்டேன் நானே பொறுத்துக்கிறேன் கூட நானே அடி திட்டுட்டேன்.
2: ஓகே சூப்பர்மா சூப்பர் நன்றி.
0: ஆமா
2: இளையராஜாவுடையில் ஆர் வி உதயகுமார் அவங்களுடைய வரிகள் நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகள்.

கேட்டுட்ருக்கோம் தோழிகள் எல்லாருக்கிட்டையும் முதல் முறையாக நீங்கள் தனியாக ட்ராவல் பண்ண அனுபவத்தை பற்றி தான். தோழிகள் எல்லாரும் சூப்பராக தங்களுடைய அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற அதே வேளையில் நம்ம கூட பகிர்ந்துக்க போகிற இன்னொரு நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறான்னு கேட்கலாம். வணக்கம்.

0: ஒன்றரை
1: பாத்தீங்கன்னா அந்த திரு அவங்க ஊருக்கு வந்து அந்த லோக்கல் பஸ் நிற்கும். அது கேட்டு கேட்டு பார்த்தாச்சு ஒரு பஸ் போவாது போவாதுன்னு பாயிண்ட் பாயிண்ட் அங்க நிற்கிற சோன கட்ட வழக்கு அந்த புரிஞ்சு விட்டாங்க. அங்கிருந்து இறங்கினா ஒரு 3 கிலோமீட்டர் நடந்தான் வரணும்.
2: சரி,
1: ஒத்தியில போயாச்சு என்ன ஏன் அடிச்சுட்டு நிற்கும் போது அந்த ஒரு பஸ்ல கண்டிப்பா பக்கத்துல
2: சொன்னேன்
1: சார் எனக்கு புதுசு நான் வந்தது அவரு நிற்க மாட்டேன் சாரு அந்த நல்லா இருக்குமே சார் கொஞ்சம் நிப்பாட்டுக்கு வர 3 கிலோமீட்டர் நடக்க தெரியாதுன்னு சொல்லி
0: வணக்கம்.
3: ஹலோ மேடம். வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, யாரீங்க இருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் வணக்கம்,
3: நல்லா இருக்கேன்.
0: யார் பேசுறீங்கம்மா?
3: பாளையங்கோட்டையில இருந்து கோமதி.
0: சொல்லுங்க சொல்லுங்க
2: கோமதி. சொல்லுங்க
3: மேடம், நான் வந்து உங்களுக்கு ஸ்கூல்ல வந்து ஃபங்க்ஷன்.
0: ஆ சரி.
3: அப்ப நாங்க ஸ்கூல்ல படிச்சிட்டேக்கல ஃப்ரெண்ட்ஷிப் பேஜுக்கு போறோம்னு சொல்லி அப்ப இங்க ஃபங்க்ஷன் முடிஞ்ச பிறகு அவ கூட சேர்ந்து நாங்க எல்லாரும் டவுன் வரைக்கும் போயிட்டோம்.
0: சரி.
3: அப்ப எங்க வீட்டுல நான் எதுக்குமே ஒத்தையில போனது இல்லை அப்ப சின்ன பிள்ளைல. அப்ப முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வரும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நீ யாரி பெயருவேன்னு சொல்லி தைரியமா அவள்கிட்ட சொல்லிட்டு பஸ் ஏத்தி விட்டுட்டா. பஸ் ஏத்தி விட்ட உடனே எங்க வீடு வந்து வாட்டர் டேங்கு எஸ்பி ஆபீஸ் கிட்ட நாய் இறங்கணும்.
0: சரி.
3: ஆனா அவங்க வந்து பஸ் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நேர போய் கிருஷ்ணா ஆஸ்பத்திரி கிட்ட இறங்கிட்டு. எனக்கு அந்த இடம் எல்லாம் அப்ப எனக்கு தெரியாது. இடத்த வந்து கரெக்டா இந்த இடத்துல இறங்கணுங்கிறது மட்டும்தான் தெரியும். அப்ப எனக்கு வழி தெரியாம அப்ப அங்க நின்னு ஐயோ எங்கயோ கொண்டு நம்மள இறக்கிட்டாங்களே நம்ம எப்படி வீட்டுக்கு போறது
2: தெரியல
3: யோசிக்கும் போது பக்கத்துல யாத்தையும் கேட்டா பயம் அப்படின்னு சொல்லி அப்ப அங்க ஒரு போலீஸ்காரங்க நின்னாங்க. அவங்க கிட்டயே போய் கேட்டேன்னா என்னை வந்து எஸ்பிஆர் கிட்ட போகணும் பஸ் எந்த பக்கம் போய் நின்று ஏறணும்னா அப்புறம் அவங்க எனக்கு வழி காமிச்சு இந்த பக்கம் வாங்கம்மான்னு சொல்லி கூட்டி
2: பாக்குறதுக்கு
0: ஒரே மாதிரியா இருக்கும்.
2: ஆமா,
0: அதுவும் நைட் வந்து தெரியவே செய்யாது.
2: ஆமா, சில பேர் எல்லாம் அடையாளம் சொல்றது ரொம்ப சூப்பரா சொல்லிடுவாங்க. அங்க ஒரு கடை இருக்கும், அந்த ஒரு கடை இருக்குன்றாங்க. ஏன்னா ஊர் முழுக்க கடை இருக்கு, எங்கடா நாங்க இறங்குறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நம்ம நடந்திருக்கும். இதே மாதிரி நினைவுகளை நீங்களும் பகிர்ந்துக்கலாம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் பெண்கள் மட்டும் 0462 2561 1 என்கிற எண்ணுக்கும் 0462 2561 1 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் டயல் பண்ணி பேசலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கருப்பன் திரைப்படத்திலிருந்து, யுகபாரதி வரிகளில் டி இமான், இசையில் சங்கர் மகாதேவன் மற்றும் ஷாஷா திருப்பதி குரலில்.

0: 12:28 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சி பேச போற அடுத்த அன்பு தோழி வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீங்க.
0: யாரு, எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: அனுப்பிட்டாங்க. எக்மோர்ல வந்து சாயங்காலம் வண்டி, அங்கிருந்து காலையில வந்து விட்டாச்சு. அங்கிருந்து வரும்போது ட்ரெயின்ல எல்லாம் ஹிந்தி தான் இருக்கிறதுனால நமக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
1: இல்ல
2: இறங்கி பார்க்க எந்த அங்கச்சி தங்கச்சி மாப்பிள்ளையும் காணல.
1: அப்புறம் என்னாச்சு?
2: தெரியாது
1: என்ன ஆச்சு.
0: கையில போனும் கிடையாது, வீட்டு அட்ரஸ் அது தெரியும்
2: பார்க்கவே இல்ல.
1: எனக்கு
2: தெரியாது.

0: நான் அந்த பதம் அந்த பதட்டம் இன்னும் அப்படியே உங்க கண்ணுல தெரியுது.
1: 30 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இப்பவும் ஞாபகம் வச்சு அது
2: என் ஃப்ரெண்ட் கூட எல்லாம் வந்தேன் அப்பவும் எனக்கு தனிமை தெரியல.
0: தனியா வர்றதுதான் எனக்கு தனிமை தெரிஞ்சுட்டு.
1: நன்றி நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு.
0: இந்த மாதிரி தனியாக நீங்கள் பயணம் செஞ்ச அனுபவத்தை இன்றைக்கி பகிர்ந்துக்கலாம் நிகழ்ச்சியில். 04-62-25-6-1-1-3-2 என்கிற எண்ணுக்கும், 04-62-25-6-1-1-3-3 என்கிற எண்ணுக்கும் தங்களுடைய அனுபவத்தை பகிர வந்துட்டாங்க. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக சூப்பரான பாடல் ஒன்று கேட்டலாம். தீனா திரைப்படத்திலிருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். கவிஞர் வாலி வரிகளில், சங்கர் மகாதேவன் ஹரிணி மற்றும் யுவன் சங்கர் ராஜா குரலில்.

0: ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யாரு, எங்க இருந்து பேசுறாங்கன்னு கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் இருவருக்கும், நண்பகல் வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க. நீங்க தனியா பயணம் பண்ண அந்த ஒரு அனுபவம்?
1: ஆமா சார், நான் வந்து சமூகத்துல கோவில்பட்டி, நான் கோவில்பட்டில இருந்து மதுரை மதுரை சென்ற ஒரு போகும்போது மாதத்துல இருக்கும் பஸ் இறக்கி விட்டாங்க. சொந்த ஊரு தானே அப்படின்னு தைரியத்துல என் குழந்தை பெரிய குழந்தைக்கு வந்து 3 வயசு கையில பிடிச்சிக்கிட்டு வாமா நம்ம நடந்து போயிடலாம் அப்படின்ட்டு எங்க அக்கா வீடு வந்து அவுட்டோர் சைடு இருக்கு. கையில பிடிச்சிட்டு வாமான்னு வரும்போது திடீர்னு ஒரு ஆள் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு போட்டுங்க வந்து காமிச்சு நிறப்போ பயந்துட்டு ஒரே போட்டு ஓடுறேன். அப்படின்னு சொல்லவும் மாமா யாரும் கூட்டிட்டு வந்து ஒரு முதியவர் தான் சார், அவரு கூட்டிட்டு வந்து அதுக்கு பிறகு அவர் இந்த பார்த்தா அந்த ஆள் போயிருச்சு. வேகமா அது பிறகு பேக் எடுத்து பேக் எடுங்கம்மா எங்க போனோம் கேட்டாரு. நான் எங்க அக்கா வீட்டு அட்ரஸ் சொல்லவும் சரி வாங்க நான் கூட்டிட்டு வரணும்
0: கையாண்டுட்டீங்க. அந்த ரிக்ஷாக்காரனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு. நன்றி நன்றி. ரிக்ஷாக்கார இந்த இதை கேட்டிருந்தாங்களா எங்கிட்ட உங்களுக்கு நன்றி சொல்லிடலாம். நிகழ்ச்சிகள் அடுத்த நியர். வணக்கம்.
2: கருங்கல் கருங்கல் போனோம். அதுல வந்து புதுக்கடைன்னு எங்க வீட்டு முன்னால பஸ் போவோம். அப்ப நம்ம வீட்டுலதான் போஞ்சுட்டு இதுல நான் என் 2 பிள்ளைகளும் எங்க அம்மா எல்லாரும் ஏறிட்டோம். ஏறி போகும்போது பாதி சிங்க சந்தை வழியா கேட்டுக்கணுமா, பள்ளியாடி வழியா சிங்க சந்தை வழியா கேட்டுக்கணுமா, எனக்கு அது தெரியாது. அதுவும் அவங்க பள்ளியாடி வழி ரொம்ப சுத்தி சுத்தி சுத்தி வந்தா எப்போ எங்கேனமோ கூட்டிட்டு போய்
0: அதுக்கப்புறம் பழகிருச்சா சில டைம் டிரைவர் நமக்கு வந்து கேட்க தயக்கமா இருந்தாலும் உடனே பக்கத்துல இருக்கிறவங்க இல்ல யாராவது நடத்துனர்

0: உங்ககிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க கரெக்டான ஸ்டாப் என்ன ஏதுன்னு
1: அதாவது
0: சொல்லிடுவாங்க.
1: கேட்கறதுக்கு கூச்சப்பட்டோ இல்லை எப்படி கேட்கறதுன்னு நம்ம நினச்சிட்டோ இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அது கஷ்டமான
0: சிக்கல்
1: நிலைமையில
0: தான்.
1: விட்டுரும்.
0: சில பேர் எடுத்தறிஞ்சு பேசினாலும் பரவாயில்ல, நமக்கு தேவையான விஷயத்த நம்ம வந்து யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததா இந்தியன் திரைப்படத்திலிருந்து ஏ ரஹ்மான் இசையில் வாலி வரிகளில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க ஸ்வர்ணலதா.

0: 12:46 நீங்க நினைக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நம்ம நிகழ்ச்சியை பேச போற அடுத்த அன்பு தோழி வணக்கம்.
1: வணக்கம்,
0: சொல்லுங்க, யார் இங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: வணக்கம், எப்பல இருக்கீங்க?
2: வணக்கம்,
0: என்ன வருது, நாமளே போய் பாத்துறோம் சொல்லி கிளம்பிட்டீங்களா?
2: அங்க வர முடியாத சூழ்நிலை.
0: சரிங்க,
2: பையன் போய் பாத்துட்டு வந்துட்டு வீடு எல்லாம் கேட்டு வந்தாச்சு. என்னைய மட்டும் ஏத்தி விட்டு இருக்காரு என் பையன், ரெண்டாவது பையன்.
0: சரி,
2: நாங்க போறேன், ரெண்டாவது மாடியில இவங்க இருக்காங்க. ரெண்டாவது மாடியில வேற ஆட்களும் இருக்காங்க.
1: சரி,
2: நாங்க மாடியில மேலாக்க போறேன், இவங்க வந்து ஒரு வெளியில போன் பேசி நிக்காங்க வாசல்ல. ஆளு பயங்கர குண்டு, இங்க இருந்து போனது மாதிரி இல்ல, ஆள் பயங்கரமா குண்டாயிருச்சு. ஒரு வருஷத்துல
1: சாப்பாடுக்கு நல்லா இதாயிட்டு.
0: வித்யாசம் தெரியல அவங்களுக்கு பார்த்ததும்.
2: பார்த்தது எனக்கு ஆள் அடையாளம் தெரியல, கீழாக்க ஓடியாறேன். ஆளை பார்த்தது ஐயோ யாரையோ நிக்காங்களேன்ட்டு கீழாக்க ஓடியாறேன் படியில. மணி என்னன்னா 6 மணி இருக்கும், சாயந்தரம் நேரம்.
0: கரெக்டா போயிட்டீங்களா தனியா போனாலும்?
2: போய் கரெக்டா போயிட்டு போய் இது பண்ண உடனே ஏமா நான் தான் நிக்கே ராசாத்தி நின்னு நின்னு.
1: ஐயோ நீங்க கிடையாது, நீங்க அவங்க இல்ல.
2: வெற்றிகரமா
0: பார்த்து சந்தோஷப்பட்டீங்களா? உண்மையிலேயே சுவாரஸ்யமா இருந்தது, கண்டிப்பா மறக்க முடியாத ஒரு அனுபவமா தான் இருக்கும். நன்றி மாணிகேஸ்வரி கலந்துகிட்டதுக்கு, நன்றி.
2: தண்டி அவ்வளவு தண்டிய பார்த்தோன்னு நமக்கே ஒரு இதா இருக்கு.
0: நன்றி, நன்றி,
2: நன்றி,
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் இங்க இருந்துமா?
3: கேடிசி நகர்ல இருந்து. குடும்பத்தோட களக்காடு பக்கம் இருக்க சிதம்பராபுரத்துக்கு சடங்கு வீட்டுகளுக்கு கூட்டு போனாங்க எங்க வீட்டுல. அப்ப போயிட்டு சடங்கு முடிஞ்சு போட்டோ எல்லாம் எடுத்து சாயந்தரம் வந்து வீட்டுக்கு வரணும். அதாவது திருக்குறங்குடிக்கு வந்தா தான் திங்கக்கிழமை ஸ்கூல் போக முடியும். அப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அம்மா தனியா பஸ்ல போதா போய் பழக்கம் தானே உனக்கு அப்படின்னு, நீங்களும் வாங்கலாமா இம்மா கடைசி வரைக்கும் போய் அடுத்தவங்க துணையோட வாழக்கூடாது, நம்மளால முடியும்ட்டு போட்டாங்க.
1: மோட்டிவேஷன் பண்ணி அனுப்பி விட்டாங்க.
3: ஆமா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பஸ்ல நீ மட்டுமா போற, வேற 1000 கணக்கான மக்கள் ஏறுவாங்க
1: நினைச்சிட்டே போறீங்க.
3: ஏறி போயாச்சு, போயிட்டு நேரம் வீட்டுக்கு போகல, ஏன்னா எல்லாரும் அங்க இருக்காங்க, வீடு பூட்டி இருக்கு.
1: சரி,
3: அதுல என்ன பண்ண, சாவி என்ன குடுத்தாங்க, ஆனாலும் நான் சாவி

0: அப்படியே எங்க அத்தை வீட்டுக்கு நடந்து போயிட்டேன்.
1: ஐயோ, நம்ம தனியாலாம் இருக்க வேண்டாம், அத்தை வீட்டுக்கு.
0: ஆமா, 1 கிலோமீட்டர் நடக்கணும், நடந்து அங்கே போயிட்டேன். அதனால எங்க அத்தை, என்ன தீ ஒத்தில வந்திருக்க, என் அம்மா எங்கன்னு இந்த மாதிரி விஷயத்த சொன்னேன். அப்புறம் சரி அப்படின்ட்டு நைட்ல அங்க தூங்கியாச்சு. காலையில அப்படியே எதிர்த்து 2 ஜடைகளை போட்டு விட்டாங்க, ரெட்ட ஜடைகளை.
1: ரைட்டு.
0: எங்க அத்தை போட்டு விட்ட உடனே அப்படி அதையும் அப்படியே நடந்து வந்து வீட்டுக்கு வந்து திறந்து
2: ஒளிக்கவிருக்கும்
1: விளம்பரத்தினை தொடர்ந்து பாடல் கேட்டுடலாம். காவலன் திரைப்படத்தில இருந்து வித்யாசாகர் அவர்களுடைய இசையில தான் நம்ம பாடல் கேட்க போறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க கபிலன், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க கே கே மற்றும் ரீட்டா.
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.

0: நேயர்கள் கலந்துக்கிட்ட நேயர்களும் சரி, கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேயர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நிகழ்ச்சியில் உங்களோட பேசிட்டு இருந்தோம். நான் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
1: நான் உங்கள் பிரியமான பிரேமி.
0: ஓகே, ஒலிக்கவிருக்கும் பாடலை தொடர்ந்து ஒரு மணிக்கு கேட்கலாம். நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம், குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள். நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் ராஜா ராணி. திரைப்படத்திலிருந்து ஜி வி பிரகாஷ்குமார், இசையில் நா முத்துக்குமார் மற்றும் கானா பாலா, வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார், கானா பாலா மற்றும் ஐஸ்வர்யா குரலில்

0: போச்சு எனக்கு அவ மாறு வேஷந்தான் அவளை நம்பி.
1: நேரம் 1 மணி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6 MHz ஒலிபரப்பு. நேயர்கள் இனி கேட்க இருக்கும் நிகழ்ச்சி நலம் தானா. முதலாவதாக நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம்.

0: குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவர் நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.
2: குழந்தைங்களுக்கு வரக்கூடிய கண் பிரச்சனைகள் பற்றி பார்ப்போம். ஏன்னா லேசி ஐக்கு பொதுவாக நம்மளோட ட்ரீட்மெண்ட், அதாவது சோம்பேறி கண்ணுக்கு பொதுவாக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லுவோம்னா, ஒரு நல்ல கண்ணை மறைச்சிட்டு அடுத்த கண்ணை வச்சு கொஞ்சம் மணி நேரம் அந்த பாதிக்கப்பட்ட கண்ணை யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் தாய்மாரோட ஸ்டேஜில் இருந்து பார்க்கும்போது அது மிக மிக கஷ்டமான விஷயம். எந்த குழந்தையும் அதை ஏற்றுக்காது. நல்ல கண்ணை மறைச்சிட்டு உட்காரு வேலை செய் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்களால் அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நேச்சுரலி எல்லாருக்குமே தெரியும் அதுக்குரிய காரணம். சோம்பேறி கண்ணே வராமல் நம்ம பார்க்குறது தான் நம்மளோட புத்திசாலித்தனம். நம்ம அதற்கு ஆரம்பத்திலேயே கண் பிரச்சனைகளை சரி பண்ணணும். அந்த கண்ணுக்கு போகக்கூடிய பார்வைக்குண்டான இதை மறைக்கக்கூடிய இல்லை கருவிழி பிரச்சனை அது மாதிரி உள்ள விஷயங்கள் லேசியாக உண்டு பண்ணலாம். அது தவிர கண்ணாடி போட வேண்டிய சூழ்நிலை, ரிஃப்ராக்டிவ் எரர், மயோப்பியா, ஹைப்பர்மெட்ரோப்பியா, சிலிண்ட்ரிக்கல் பவர், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து கண்ணாடி யூஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் ஆம்ப்லியோப்பியா வர நிறைய சான்சஸ் இருக்குது. நல்ல கிளியரான இமேஜ் கிடைக்காது ரெட்டினாவில் கண்ணாடி போடாதனால. எப்போதுமே ஒரு மங்கலான இமேஜே பார்த்துட்ருப்பாங்க. அதையே பார்த்து பார்த்து பிரெயின் பழகி அது சோம்பேறி கண் அந்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அதை நம்ம லேசியை அல்லது ஆம்ப்லியோப்பியா அப்படின்னு சொல்லுவோம். மாறு கண்ணால் கூட நம்மளுக்கு சோம்பேறி கண் வரலாம். மாறு கண்ணுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சுருவாங்க. நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வர்றது எப்போ வருவாங்கன்னு சொன்னால் திருமண வயது வரும்போதோ விருப்பப்படும்போது தான் கூட்டிகிட்டு வராங்க. அதுபோல் ரொம்ப லேட்டாக வரும்போது இதே பிரச்சனைகளாக வாய்ப்பு இருக்குது. அதாவது அவ்வளவு நாள் கண் திரும்பி இருந்ததுனால லேசி ஐ அப்படிங்கிறது உருவாயிருக்க வாய்ப்பு இருக்குது. ட்ரீட்மெண்ட்டுக்கு அவ்வளோ ஈஸியாக அது சரியாகாது. இப்போ லேசியை இல்லாமல் மார்கன் இருந்தால் நம்ம கொஞ்சம் எளிதாக ஆப்ரேஷன் செய்து நேரே மெயின்டைன் ஆகும். இதே இது லேசியை இருந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி அறுவை சிகிச்சை செய்து கண்ணை நேரே வச்சாலும் அது திருப்பியும் அதே மாதிரி மார்கன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த காரணத்தினால நம்ம மார்கன் இருந்தால் அது ஆரம்பத்திலே பார்க்க வேண்டியதுக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி ஆம்ப்லியோப்பியா வராமல் தடுக்கிறதுக்கு. இன்னொன்று, ரொம்ப ஆரம்ப வயதிலே மார்கனை நம்ம சரி பண்ணோன்னா அவங்களுக்கு இந்த பைனாக்குலர் சிங்கிள் விஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரெண்டு கண்ணும் சேர்த்து பார்க்கறது, முப்பரிமாண பார்வை, அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பொதுவாக பிறவி மார்கனை பொறுத்தளவு அதுக்குரிய வாய்ப்பு குறைவு தான். இருந்தாலும் அதை வந்து சில குழந்தைங்களுக்கு ஆரம்பத்திலே அதை சரி பண்ணும்போது சில குழந்தைங்களுக்கு அந்த பைனாக்குலர் சிங்கிள் விஷன் நார்மலாக வாய்ப்பு இருக்குது. அதனால் மார்கன் இருந்தால் அவசியம் கண் மருத்துவரை அணுகி அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது. அது எப்போனாலும் சரி பண்ணலான்னு விட முடியாது. அது ஆரம்பத்திலே சரி பண்ணும்போது தான் அதுக்குரிய உண்மையான பலன்கள் கிடைக்கும். ரொம்ப லேட்டாக சரி பண்ணும்போது நம்ம சும்மா கண்ணை நேராக வைக்கிறோம் அப்படின்னு தான் ஒரு இது இருக்கும். அது கொஞ்சம் வருஷம் கழித்து எப்படி இருக்குங்கிறது யாருக்கும் சொல்ல முடியாது.
1: நலம் தானா? நாள்தோறும் நலம் சொல்லும் நிகழ்ச்சி கண்களை காப்போம். குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் கேட்டீர்கள். வழங்கியவர் கண் மருத்துவ நிபுணர் டாக்டர் ஃபாத்திமா அவர்கள்.

0: இப்படித்தான் ஒரு நாள் காலையில எந்திரிச்சு போய் இந்த பக்கம் பார்த்தா
1: மேகம் தூவும்.
0: என்னடா இந்த பக்கம் ஒரே தூரலா இருக்குன்னு அந்த பக்கம் பார்த்தா
1: இதுவரை இல்லாத உணர்வு இது இதயத்தை.
0: இந்த பக்கமா போனா தூருது, அந்த பக்கமா போனா துண்டாக்குதுன்னு பின்பக்கமா போனா
2: உங்க பொன்னான கைகள் பொன்னாகலாமா, உதவிக்கு வரலாமா, சம்மதம் வருமா?
0: என்ன எந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே பாட்டா இருக்கு.

0: இசைமலைனா அப்படித்தான் இருக்கும்.
1: என்ன இசைமலையா?
2: ஆமா, நம்ம நெல்லை பண்பலைனாலே எப்பவும் இசைமலை தானே.
1: ஓஹோ, அப்போ எப்போதும் கேளுங்க.
0: இது 102.6.
3: நேரம் 1:05. நேயர்கள் இப்பொழுது கேட்கலாம் உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
4: உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்குகிறார் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
5: பேபி பிறந்ததுமே தொப்புள் கூடிய கட் பண்ணுறதில்ல. ஒரு நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வெயிட் பண்ணி தான் கட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் வந்து பேபி பிறந்ததுமே மதரோட அப்டமனில் பேபியை வச்சு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் தொப்புள் கூடிய கட் பண்ணி அந்த 1 நிமிஷத்துலேயே பேபியை க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணிவிடுவாங்க. இமீடியட்டாக ப்ரெஸ்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுதான் இப்போது ரெக்கமெண்டேஷன். ஸோ இந்த மாதிரி வித்இன் ஃபியூ மினிட்ஸில் 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்குள்ளவே டைரக்ட் ஃபீடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பேபி அண்ட் மதர் வந்து யூஸ்வலி 6 மந்த்ஸ் எக்ஸ்க்ளூசிவாகவும் 2 இயர்ஸ் வரை கண்டிப்பாக ஃபீடிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரிசர்ச் இருக்குது. ஸோ எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்குள்ள பெட்டர். இதில் என்ன ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, பேபிஸ் வந்து பிறந்ததுமே ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க இனிஷியல் ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ்க்கு மட்டும். அதுக்கப்புறம் ஒரு 2 டேஸ் வரைக்கும் 48 ஹவர்ஸ் வரைக்கும் கூட ரொம்ப ட்ரௌசியாக டல்லாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த இனிஷியல் 1 ஆர் 2 ஹவர்ஸ்லேயே வந்து ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணி பேபிக்கும் மதருக்கும் ஒரு ட்ரைனிங் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அது பெட்டராக இருக்கும். குழந்தை மதரோட வயிற்றில் இருக்கும்போது பேபிக்கு எந்த விதமான சப்ளையுமே தேவையில்லை ஃபார் நியூட்ரிஷன். ஸோ மதர் தொப்புள் கொடி வழியாக போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த பேபி வந்து பிறந்ததுக்கப்புறம் இமீடியட்டாக அந்த சுகர் எல்லாமே நியூட்ரிஷன் எல்லாமே கட் ஆகிடுது. ஸோ பேபியே தன்னால் எடுத்தால் தான் பேபி வந்து சஸ்டெயின் ஆக முடியும். ஸோ இனிஷியல் ஃபியூ டேஸில் பேபிக்கு வந்து லிவர் அந்தளவுக்கு மெச்சோர்டாக இருக்காது. கிட்னிஸ் எல்லாமே ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கிறதுக்கே வந்து ஒரு 2 டேஸ் வரைக்கும் டைம் எடுக்கும். ஸோ இந்த பீரியடில் பேபி லிவர் மெச்சூரிட்டி இல்லைங்கும்போது சுகர் ஸ்டோரேஜும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ இந்த பேபிஸ் வந்து ஈஸியாக அவங்களுக்கு சுகர் குறைஞ்சிரும். ஸோ அதனால தான் பேபி பிறந்ததுமே ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, வித்தின் எவ்ரி 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ஃபீடிங் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படிங்கிறத அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த பேபிஸ்க்கு வந்து ஈஸியாக சுகர் ட்ராப் ஆகும். ஃபஸ்ட்டு 2 டேஸ் பேபி கொஞ்சம் எக்ஸஸாக தூங்குற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த டைமில் சுகர்னால் பேபி தூங்குறாங்களா இல்லை நார்மலாக தூங்குறாங்களாங்கிறதையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. யூரின் அவுட்புட்டும் ஃபஸ்ட்டு 2 டேஸ் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பேபியை பார்த்து அடிக்குவேட்டாக ஃபீடிங் கிடைக்குதாங்கிறத நம்மளால் 100% மேக் ஷூர் பண்ண முடியாது. அதனால் இனிஷியல் 2 to 3 ஹவர்ஸ் ஃபீடிங் கொடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்ஸ் பேபி அண்ட் மதர் நல்ல கான்ஃபிடென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தென் பேபியோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்தா போதும். மதர் வந்து என்னன்னாலும் சாப்பிட்லாம், மருந்து அப்படின்னு மட்டும் எதுவும் எடுக்காமல் டயட்டில் என்னன்னாலும் சாப்பிட்லாம், எல்லாமே லிமிட்டடாக இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு, ஸோ சத்து மாவு எடுக்கிறாங்களா எடுக்கலாம், மாம்பழம் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம், பட் லிமிட்டடாக இருக்கணும். எக்ஸஸ் குவான்டிட்டியில் எடுக்கும்போது அது கண்டிப்பாக எக்ஸஸாக ப்ரெஸ்ட் மில்கில் போய் பேபி அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட பீடியாட்ரிஷியன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் ஒரு டிசைட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஒரு முக்கியமான அட்வைஸ் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னால், இன்டர்நெட்டை எடுத்து உடனே ப்ரௌஸ் பண்ணி, ஸோ அதில் வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க வந்து ஒரு ப்ராப்பரான குவாலிஃபைட் பர்சனா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியல. நிறைய டைம் லாக்டேஷன் ஃபெயிலியர் வந்து இந்த இன்டர்நெட் ப்ரௌசிங்னாலேயே வருது. ஸோ இதை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எந்த சப்போர்ட்னாலும் உங்கள் பீடியாட்ரிஷனை கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம்.
4: உலக தாய்ப்பால் வாரம். தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு உகந்த தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து ஆலோசனை வழங்கியவர் குழந்தைகள் நல மருத்துவ நிபுணர் டாக்டர் அஜய் பிரகாஷ் அவர்கள்.
3: நேரம் 1:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை எஃப்எம் 91.6. நேரம் 1:10 ஆயிட்டு இருக்குது. நலம் தனா நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம கேட்க போகிறோம் அன்றாட உணவில் கீரையின் பயன்கள் குறித்து தான். சூப்பரான பாடல்களோடு உங்களுக்காக இன்றைக்கி நிகழ்ச்சியோட தகவல்கள் காத்துகிட்டே இருக்குது. அதாவது அன்றாட உணவில் கீரைகள் அப்படின்றது நமக்கு உடலுக்கு

தேவையான ஊட்டச்சத்துக்களையும் அது மட்டும் இல்லாமல் இந்த வைட்டமின் மினரல்ஸ் இதெல்லாம் நமக்கு தரக்கூடிய ஒரு கீரை தான் நமக்கு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம். பல்வேறு நோய் பாதிப்புகளிலிருந்து நம்மளை பாதுகாக்குது. தினசரி உணவில் கீரை எடுத்துக்கொள்வதால் நிறைய மாற்றங்களும் சரி நிறைய நன்முறை மாற்றங்களும் நமக்கு வருது அப்படின்றதான் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். ஒரு 15 ரூபா கட்டில் நமக்கு எவ்வளோ அத்தியாவசியமான சத்துக்கள் கிடைக்குமோ அது எல்லாமே அதில் இருக்குது அப்படின்னா அதில் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துக்கிறதுக்காக நம்ம தயக்கமே இல்லாமல் அதை நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம அதை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது தான் நமக்கு இன்றைக்கி தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். கீரைகள் பயன்கள் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் கேட்க போகிறீங்க. கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான பாடல் வந்துட்டே இருக்குது. பாசமலர் திரைப்படத்திலிருந்து பி சுஷிலா குரலில், விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில், கண்ணதாசன் வரிகளில் பாடல் வந்துட்டே இருக்குது. கேளுங்க.

இன்னைக்கு நிகழ்ச்சியில் கீரையின் பயன்கள் குறித்து தான் நம்ம கேட்க போகிறோம். கீரை அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக எல்லாருக்குமே, நம்ம ஊருக்காரங்க நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். கீரையில் வந்து இவ்வளோ சத்துக்கள் இருக்குது அப்படின்றது போய் தான் நம்ம மார்க்கெட்லேயும் சரி, நம்மளுடைய சந்தைகள்லையும் சரி, அவ்வளோ கீரைகள் விற்கப்படுது. ஏன் அப்படின்ட்டு மட்டுமே இல்லாமல், அதை தாண்டி ஊர் கிராமங்களில் வந்து கீரை வியாபாரிகள் வந்து தினசரி வார வாரம் நமக்கு வந்துட்டு இருக்கிறதுக்கான விஷயங்களும் அதிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது. அதை நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம். அடுத்து வர தலைமுறையினரும் இதை நம்ம பின்பற்ற வேண்டியது நமக்கு தேவையான ஒரு விஷயம். கீரைகளில் பார்த்தோம் அப்படின்னா, எல்லா கீரைகளிலுமே வைட்டமின் அப்படின்ற சத்துக்கள் வந்து நிறைய விதங்களில் இருக்குது. வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே. இது எல்லாத்தையும் நம்ம டேப்லெட் முறையில் எடுத்துக்கிறத தாண்டியும் கீரைகள்லேருந்து நம்ம சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அதற்கான சத்துக்கள் அப்படின்றது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கீரையை ரொம்ப நேரமும் வேக வச்சிடக்கூடாது அப்படின்ற விஷயங்களும் இருக்குது. அது நீங்கள் உங்களுடைய வீட்டுகளை எப்படி சமைப்பாங்களோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கீரைகளில் இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம் மற்றும் ஃபோலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நுண் ஊட்டச்சத்துக்களும் நிறைய இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தேடி தேடி மருத்துவ முறையில் டேப்லெட்டாக எடுக்கிறத தாண்டியும் ஒரு 15 ரூபா நம்ம செலவு பண்ணுறோம், ஒரு 20 ரூபா செலவு பண்ணுறோன்னா அந்த வியாபாரிகளும் நலமாக இருக்கலாம், நம்மளுடைய உடலும் வந்து ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்ற மனசில் வச்சுட்டு இனிமேல் கீரையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம கீரையின் பயன்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். கீரையில் உள்ள நார் சத்து அப்படின்றது வந்து எண்ணிலடங்காக இருக்குது. அதாவது அதில் இருக்கக்கூடிய ஃபைபர், அதாவது நார் சத்து அது அப்படின்றதுல அதை வந்து மலச்சிக்கலை வந்து தடுத்து செரிமான அமைப்பு அப்படின்றத வந்து சீரான முறையில் இயங்க வைக்குது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். உடலில் உள்ள பல நன்மைகள் செய்யக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொன்ன உடனே சில பேருக்கு வந்து அச்சம் வரலாம். ஆனால் உடலுக்குள்ளேயே நன்மை செய்கிற பாக்டீரியா அப்படின்றது இருக்குது. கீரையை தாண்டி மோரில் இருக்குதும், அது மட்டும் இல்லாமல் அந்த பழைய கஞ்சியை சில பேர் வந்து சாப்பிடுவாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் அதில் இருக்கிற மாதிரியே நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா அப்படின்றத வந்து கீரையிலையும் இருக்குது. அதனால் கீரை நம்ம அன்றாட உணவில் நிச்சயமாக நம்ம சேர்த்துக்கணும். அதன் மூலமாக நமக்கு நார் சத்து கிடைக்குது அப்படின்னா நமக்கு அதில் பிரச்சனையே இல்லையே அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். கல்யாண பரிசு திரைப்படத்திலிருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்காங்க AM ராஜா.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 890-300-909.
4: நேரம் 1:27 ஆயிட்டு இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில அன்றாடம் கீரைகளின் பயன்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். உணவில் சேர்ப்பதால் கிடைக்கக்கூடிய பயன்கள் அப்படின்றது நம்ம நிறைய பார்த்தாச்சு. நார் சத்து கிடைக்குது, வைட்டமின் கிடைக்குது, எறும்பு சத்து கிடைக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. அடுத்ததாக இரத்த சோகை அதனால் வந்து க்யூர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அந்த பசலைக்கீரை, அரைக்கீரை, முருங்கைக்காய் கீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து சாப்பிட்றதன் மூலமாக, அது எல்லாம்னா ஒரே நாளில் எல்லாத்தையும் சாப்பிட வேண்டாம், ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று நீங்கள் பிரிச்சுக்கோங்க. இந்த மாதிரியான கீரைகளை ஏன் அப்படின்னா, அதில் வந்து நிறைய இரும்பு சத்து இருக்குது. எப்போவுமே நம்ம மருத்துவரை அணுகும்போது குழந்தைகளுக்கு வந்து இரத்த சோகை இருக்குது, இல்லை பெரியவங்களுக்குமே இரத்த சோகை இருக்குது அப்படின்னா கீரையை வந்து கொடுங்க அப்படின்றதான் ஃபஸ்ட்டு வந்து அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். முதலாவதாக எடுத்த உடனே கீரையை நிறைய சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து அப்படின்றது நமக்கு உடலில் உடனே சேரக்கூடிய ஒரு சத்தாக இருக்குது. இரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினுடைய அளவையும் அதிகரித்து இரத்த சோகையை நமக்கு வந்து வராமல் தடுக்கிறவுடைய முக்கியமான ஒரு காவலன் யாரு அப்படின்னா கீரை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்துதான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். நான் அவனில்லை, ஜெமினி கணேசன் அவர்கள் நடித்த படத்திலிருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க SPP பாலசுப்ரமணியம், மற்றும் இந்த பாடலுக்காக இசையமைச்சிருக்கிறாங்க MS விஸ்வநாதன்.

கீரையின் பயன்கள் பற்றி தான் இன்றைக்கி நலம் தானா நிகழ்ச்சியில் நான் உங்களுடைய பகிர்ந்துட்டுருக்கிறேன். அதாவது நம்ம சாப்பிட்ற தட்டு வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், அதாவது வண்ணமயமாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுக்குன்னு கலர்பொடி அப்படின்லாம் நான் சொல்ல வரல. அதாவது வெள்ளை நிறத்தில் ஒன்று, அதாவது நம்ம சாதம் வந்து வெள்ளை நிறத்தில் ஒன்றாக இருக்குது இல்லையா, அது சாதத்துலேயுமே நிறைய வகைகள்லாம் இருக்குது. நம்ம வெறும் பச்சரிசி, புழுங்கலரிசி இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கிறோம். அதை தாண்டியுமே நம்மளுடைய சந்தைகளில் வந்து நிறைய கொஞ்சம் விலைகள் அதிகமாக இருந்தாலும் அதையும் கூட நம்ம பகிர்ந்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதற்குரிய புரதச்சத்து வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத தாண்டி அதெல்லாம் விஷயம் இருக்குது. அதே மாதிரியே காய்கறிகள், காய்கறிகளோடு சேர்த்து கீரைகளும் இருக்கும்போது நமக்கு வந்து உடலுக்கு தேவையான அத்தனை சத்துக்களுமே நம்மளுடைய சாப்பிட்ற தட்டில் இருக்கணும் அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். வைட்டமின் ஏ மற்றும் லூட்டின் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த அமிலங்களுமே வந்து கீரைகளில் வந்து இருக்குது. இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு வந்து ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா நம்ம உடல் வந்து எப்பொழுதுமே வந்து டிகே ஆகிட்ருக்கும், அதாவது பழுதடைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இயந்திரம் தான் நம்ம உடல்னு வச்சுக்கிட்டால் கூட அந்த இயந்திரத்துக்கு பழுது பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்ட்டுலாம் வந்து சொல்லுவாங்க. அது வந்து கீரைகளில் வந்து நிறையவே இருக்குது. கீரைகள் நம்ம தினப்படி நம்ம சாப்பிட்டுருக்கிறது மூலமாக மாலைக்கண் நோய் வர்றதும் சரி, வயது முதிர்வால் ஏற்படக்கூடிய கண் கோளாறுகளையும் வந்து இது தடுக்குது. கீரை நிறைய உணவில் இளம் வயதில் சாப்பிட்ருக்கணும் சரி, குழந்தைகள் சாப்பிட்ருக்கணும் சரி, அவங்க அந்த பெரியவங்க வந்து இப்போ வரைக்குமே கண்களுக்கு வந்து கண்ணாடிகள் வந்து அணியிறது கிடையாது அப்படின்றத நம்ம கிராமங்களில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நகரங்களில் கூட அந்த மாதிரியான ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. அது மட்டுமே

இல்லாமல் கண் பிரச்சனைகளை தாண்டி எலும்புக்கு வலு சேர்க்குற ஒரு சக்தியும் கூட கீரைகளுக்கு இருக்குது. வயதானவர்கள் வந்து கீரையை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா மாலை நேரங்களில் அவங்க எடுத்துக்கிறது வந்து நிறைய மருத்துவரும் சரி என் வீட்லேயுமே வந்து அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து செரிமானம் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதுக்கான நேரம் எடுக்கும், அவங்க தூங்குறக்கூடிய காலம் வந்து தள்ளி போகலாம். அப்படி அவங்க சாப்பிட்ணும்னு நினச்சாங்கன்னா சூப்பு மாதிரி அந்த தண்ணியை வந்து குடிப்பாங்கள, அந்த முருங்கைக்காய் கீரையில் உள்ள தண்ணியை வந்து குடிப்பாங்கள, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். கீரை சாப்பிட்ணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்கன்னா மதிய வேளைகளிலும் அவங்க வந்து கீரையை எடுத்துக்கலாம். ஏன்னா காலையில் நம்ம எடுத்த உடனே கீரையெல்லாம் வந்து மசிச்சு கடைஞ்சி அதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்றதுனால காலையில் நம்ம சாப்பிட்றது வந்து கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம். அதனால் மதிய நேரங்களில் கீரையை வந்து எடுத்துக்கிறது பெரியவங்களும் இருக்கட்டும் குழந்தைகளாக இருக்கட்டும் அவங்களுக்கும் அது கொடுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். காஞ்சி தலைவன் திரைப்படத்திலிருந்து கே வி மகாதேவன் இசையில் தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போகிறோம். காற்றல்களில் வந்துட்டே இருக்குது பாடல்.

நேரம் 1:41. இன்னைக்கு நிகழ்ச்சியில் கீரையின் பயன்கள் குறித்து நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கிறோம். நேயர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம கீரையோட பயன்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கும் போது இதில் நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய அளவில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடிய அந்த வேதியியல் பொருளும் இதில் இருக்குது. உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இதை பலப்படுத்தி தொற்று நோய்கள் வராமல் தடுக்கிற அளவுக்கு கீரைக்கு வந்து சக்தி இருக்குது. கீரைகளில் உள்ள பொட்டாசியம் மற்றும் நைட்ரோ சத்துக்கள் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தி இதய நோய் வருவதற்கான அபாயத்தையும் இது தவிர்க்குது. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்கலாம். காவேரியின் கணவன் திரைப்படத்திலிருந்து கே.வி. மகாதேவன் இசையில் எம்.எல். வசந்தகுமாரி குரலில் உடுமலை நாராயணகவி வரிகளில்.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909. கீரையை
4: வந்து சமைக்கிற முறை அப்படின்றது ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மரபுலையும் வந்து மாறும். அதை மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா வீட்டில் உள்ளவங்களை தாண்டி நமக்கு வந்து வெளியில் நமக்கு வந்து அறிவுரை சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் நிறைய இருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரில் உள்ள பெரியவங்க இல்லை பக்கத்து வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்டேயும் இந்த மாதிரியான கீரை எப்படி பண்ணுறது அப்படின்றது நம்ம பார்க்கலாம்.

பொதுவாகவே கீரையை வந்து மண் சட்டியில் சமைக்கிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்றது அதிகமாக போகணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் வேக வைக்கவும் கூடாது அப்படின்னு கீரையை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்கிறதுல வந்து கீரையோட செயல்பாடு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து உடல் எடை குறைக்கிறதுக்காக இப்போ ஏகப்பட்ட பேர் ஏக மாதிரியான பயிற்சிகள் பண்ணுறாங்க. அவங்களுக்குமே கூட கீரையை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது உடல் எடையை குறைக்கிறதுக்கு சீரான வழிமுறைகளை வந்து அது காட்டுது. நிறைய பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, நிறைய பேர் வந்து பழ ஜூஸ் மட்டும் இந்த மாதிரியான விஷயங்களை பழச்சாறு இந்த மாதிரியாக குடிச்சு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அதெல்லாம் வந்து விபரீதத்தில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் அளவான சாப்பாடு எடுத்துக்கிட்டு அந்த சாப்பாட்டில் எந்த அளவுக்கு வந்து சத்துக்களை சேர்க்கலாம், குறைஞ்சமாக சாப்பிட்டாலும் எந்த அளவுக்கு வந்து சத்துக்களை சேர்க்கலாம் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்றப்போ நமக்கு உடல் எடை குறைக்கிறதும் சரி கூட்டுறதும் சரி வலுவான ஒரு விஷயமாக மாறும். நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்கலாம். குமரி கோட்டம் திரைப்படத்திலிருந்து MS விஸ்வநாதன் இசையில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க வாலி, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க TM சௌந்தரராஜன், LR ஈஸ்வரி. பாடல் வந்துகிட்டே இருக்குது.

கீரையை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா. கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைய பகுதிக்கு கிட்டத்தட்ட வந்தாச்சு. நேரம் 1:51 ஆயிட்டுருக்குது. கீரை நல்லா தானே இருக்குது, அதை மட்டும் ஏன் வந்து இரவில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இரவில் வந்து செரிமானம் அப்படின்றதுடைய வேகம் வந்து பொதுவாகவே குறைஞ்சிருக்கும். அதனால தான் கீரை மட்டுமே இல்லை, இரவில் வந்து கடினமான பொருட்கள், நிறைய வயிறு முட்டை சாப்பிட்றதுக்கான விஷயங்கள், பொதுவாகவே அசைவ உணவுகளை வந்து இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கான காரணங்கள் இதுதான். மாலை நேரம் வரைக்குமே நீங்கள் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இரவு நேரத்தில் உங்களுடைய செரிமானம் சீக்கிரமாக சரியாகி நீங்கள் இரவில் தூங்குகிற நேரம் வந்து கட்டுப்படாமல் இருக்கும். அதனால தான் வந்து அப்படி சொல்கிறாங்க. கீரையை வந்து சில பொருட்களோட சேர்த்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஏன்னா சில பேருக்கு வந்து தயிரோடு சேர்த்து சாப்பிட்டா கீரை வந்து ஒத்துக்காது, அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அது மட்டுமே இல்லாமல் கீரையை வாங்கிறதுக்கு முன்னாலே நல்லா பரிசோதனை செஞ்சு இலையெல்லாம் வந்து சரியாக இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க. நல்லா வெளிச்சமான இடத்துல கடை போட்டிருக்காங்களா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் கீரை சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலாம். கீரை நான் வந்து எடுத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கீரையை வந்து எடுத்துக்கோங்க. உங்கள் உடல் உங்களுக்கு நாக்கில் அது ருசி இல்லாட்டையும் உடலுக்கு வந்து ஒரு மிக்கம் தேவையான ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக குடியிருந்த கோயில் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்கள்.

எங்களை இந்த மாதிரியான சூப்பரான பாடல்களை அடுத்து வர நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கறதுக்காக குக்கு நெய்யர் பிறப்பு பாடல் நிகழ்ச்சி காத்துட்டே இருக்குது. 2 மணிக்கு தான் நிகழ்ச்சி கேட்க போகிறீங்க. அதில் நீங்கள் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்கறதுக்கு நீங்கள் 9443360794 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படத்தோட பெயர் மற்றும் உங்கள் ஊரோட பெயரை நீங்கள் எஸ்எம்எஸ் நோட்டாகவும் அதாவது டைப் நோட்டாகவும் அனுப்பலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வாய்ஸ் நோட்டாக அனுப்புகிறப்போ கொஞ்சம் கிளியராக கிளாரிட்டியாக அனுப்புங்க. நிகழ்ச்சியில் நிறைவான பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க. குமுதம் திரைப்படத்திலிருந்து

2:03 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் உங்கள் விருப்பப்பாடலை கேட்டு மகிழ 9443360794 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி மகிழலாம். நம்ம நிகழ்ச்சியில் முதல் பாடலை விரும்பி கேட்டிருக்காங்க உடையாமொழி பத்மா. துல்லாத மனமும் துல்லும் திரைப்படத்தில் வந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

2:08 நீங்க இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில அடுத்த பாட்டுல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. நாசிரியத்திலிருந்து ராஜகுமார், ராஜகுமாரி, ராஜகுமாரன் படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாம் கேட்டு வந்தெல்லாம் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திடல் வெளி வானொலியின் பண்பலை 102.6.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலமா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:13 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க சிவநாடானு ஒரு மாதிரி சிறைச்சாலை திரைப்படத்துல இந்த பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

இரண்டு மணி 19 நிமிடத்துல நீங்க இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. கனக சபாபதி சரஸ்வதி சரவணகுமார் ஆரியங்காவூர்லேருந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இரண்டு மணி 24 நிமிடத்தில் நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. பூலாங்குளம் முத்து நாட்டாமை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 மெகாஹெர்ட்ஸில் இன்று இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
3: இரண்டு மணி 30 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு, நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்கிறாங்க. உடன்குடி இந்து சந்தித்த வேலை திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: 106.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:36 நீங்க நின்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க ஆழ்வார்குறிச்சி ஸ்ரீதேவி பரமசிவானந்தம் அன்பு கட்டளை திரைப்படத்துல இருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

கார்மேக கண்ணன், விஜயா, ரவி, முருகன் தேனியிலிருந்து சந்திரமுகி திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:46 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. குற்றாலம் அம்பலவாணன் இந்திரா ஜெயக்குமார் அவர்கள் வந்து ஆட்டோகிராஃப் திரைப்படத்துல இருந்து பாடல கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடல நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: 2:52 நீங்க இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாட்டில் விரும்பி கேட்டிருக்காங்க, டவுன்ல இருந்து மிருதுனா சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட பாடலை நாமும் கேட்டு வந்துடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.

2:58 நீங்கள் இருந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி குக்கு. இன்னைக்கு நம்ம குக்கு நிகழ்ச்சியில நேர்கள்லாம் அவங்க விருப்ப பாடலை கேட்டு மகிழ்ந்தாங்க. நிகழ்ச்சியில பாடலை கேட்டு மகிழ்ந்த அத்தனை அன்புள்ளவங்களுக்கும் எங்களுடைய நன்றி. பாடலை அனுப்பி வரல அப்படின்னு கவலைப்படாதீங்க, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா உங்க பாடலும் இடம்பெறும். வீரபாண்டியப்பட்டினம், கிளாட்ஸ்டோன், புலிக்குளம், கார்த்திக் ராஜா, பார்க்கநேரி இயேசுபாலன், தென்காசி சத்யவதி, கயத்தார் பிரகாஷ், கோவில் நடானூர் தேவசகாயம், சுரண்டை முகமது அன்வர், பாளையம்கோட்டை ராமச்சந்திரன், மேலப்பாண்டவர் மங்கலம் ஆறுமுகசாமி, கோவில்பட்டி ஆறுமுகராஜ், இவங்கெல்லாம் பாடலை கேட்டிருந்தாங்க. ஆனால் நேரமின்மை காரணமாக ஒளிபரப்ப முடியல, தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் பாடலும் இடம்பெறும்.

அடுத்ததா 3-2 மணித்திருநாடு நிகழ்ச்சியில ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றிய சிறப்புகளை தான் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. நேர்களை இன்னும் சில நொடிகளில் 3 மணிக்கான செய்திச் சுருக்கம் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் ஆகாஷ்வாணி திறன்வெளி வானொலியின் பண்பலை 102.6.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் திருக்கோவில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கன்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 30 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில்

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3:03 ஆயிட்டு இருக்குது. நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6ல். இனி தொடர இருக்கும் நிகழ்ச்சி மணித்திருநாடு. வாரம் புகழ் பேசும் மணித்திருநாடு நிகழ்ச்சி தான் இனிமேல் கேட்க போகிறீங்க. மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நம்ம இந்தியாவின் பல முக்கியமான அம்சங்கள், இடங்கள், விஷயங்கள், தலைவர்கள்னு இப்படி பல விஷயங்களை நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி மணித்திருநாடு நிகழ்ச்சியில் நம்ம ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பூங்கா அப்படின்றது இந்தியாவிலேயே மிக பழமையான புகழ்பெற்ற தேசிய பூங்காவாக இருக்குது. இந்த பூங்காவின் மேலும் சுவாரஸ்யமான விஷயங்கள் என்ன, ஜிம் கார்பெட் அப்படின்ற பேர் யாரோடது அப்படின்றதெல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. சூப்பரான பாடல்களும் உங்களுக்காக பலம் வர காத்துட்டே இருக்குது. நிகழ்ச்சியின் முதல் பாடல் கேட்டலாம். டி இமான் இசையில் ஒரு ஊரில் ரெண்டு ராஜா திரைப்படத்தில் இருந்து தான் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்கிறாங்க ஹரிச்சரண், வந்தனா ஸ்ரீனிவாசன் மற்றும் மரியா ரோ வின்சென்ட். மற்றும் இந்த பாடலுக்காக அவர்கள் எழுதியிருக்கிறாங்க யுகபாரதி.

ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா, அந்த பூங்காவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரெயின்போ மனித நாடர் நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரெயின்போ 102.6 ஜிம் கார்பெட் அப்படின்ற பேர் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஜிம் கார்பெட் அப்படின்றவர் வந்து இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் வேட்டைக்காரர். பல ஆட்கொல்லி புலிகள் மற்றும் சிறுத்தைகள் இது எல்லாத்தையும் வேட்டையாடி மக்களை வந்து காப்பாற்றினதுனால இவர் பேரை தான் இந்த பூங்காவின் பெயராக வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 3 புத்தகங்கள் வந்து எழுதியிருக்கிறாரு. அதில் த மேன் ஈட்டிங் லியோபர்ட் ஆஃப் ருத்ரப்ரயாக் மற்றும் மை இந்தியா அப்படின்ற புத்தகங்கள் இந்தியாவில் இவருக்கு நடந்த வேட்டை அனுபவங்கள், அது மட்டும் இல்லாமல் மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல அதெல்லாம் பதிவு பண்ணுற ஒரு புத்தகங்களாக இருந்திருக்கு. அதாவது வேட்டையாடுறும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் சந்தித்தார், எந்தெந்த மக்களை இவர் சந்தித்தார், அது மட்டும் இல்லாமல் அதை எப்படி வேட்டையாடினார், அதுக்கு இது என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்தினாங்க அப்படின்றது, இப்போ இருக்கிற மாதிரியான டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள், அதாவது கேமரா வச்சு ட்ரோன் வச்சு அப்படிலாம் வந்து கண்காணிக்க முடியாது, எங்கே இருக்குது அப்படின்றதெல்லாம் விலங்குகளை பார்க்க முடியாது, அவங்க எந்த இடத்துல இருக்குது அப்படின்றத துப்புலாம் வாங்கி வாங்கி வாங்கி அதுக்கப்புறம் தான் அதை வேட்டையாடணும் இல்லையா, அந்த மாதிரியான சூழலை இவர் பண்ணதுக்காக இவருடைய பெயரை நினைவு கூர்ற விதத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த பூங்காவிற்கு இந்த பெயரை சூட்டியிருக்காங்க. இன்னும் மேலும் பல தகவல்கள் இந்த பூங்கா பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியில். அதுக்கு முன்னாடி சூப்பரான ஒரு பாடல், ரம்மி திரைப்படத்திலிருந்து டி மான், இசையில் வி பிரசன்னா, வந்தனா ஸ்ரீனிவாசன், குரலில் வந்துட்டே இருக்குது கேளுங்கள்.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-ல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நேரம் 3:15. நேர்கள் இன்னைக்கு மனித்திறனாடு நிகழ்ச்சியில ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். உத்தரகாண்ட் மாநிலத்தின் நைனிடால் மாவட்டத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் அமைந்ததுதான் இந்த ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. 1936 வரைக்கும் இதோடைய பேர் வந்து எப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னா ஹைலி நேஷ்னல் பார்க், ஹைலி தேசிய பூங்கா அப்படின்ற பேரில் தான் இதை தொடங்கவும் செஞ்சுருக்காங்க, நடந்திருக்கு. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஜிம் கார்பெட் அப்படின்ற பிரிட்டிஷ் வேட்டைக்காரர் அவர் வந்து மக்களுக்கு ஆற்றின அப்போ ஆற்றின ஒரு விஷயத்தினால பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த தேசிய பூங்காவோட பெயரை 1957 இந்த பூங்காவுக்கு ஜிம் கார்பெட் அப்படின்ற பெயரை சூட்டியிருக்கிறாங்க. மேலும் இந்த பூங்காவில் நடந்த ஒரு விஷயம், இந்த பூங்காவிலேயே காணப்படுற புலிகள் குறித்தும் நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் ஒரு பாடல் வந்துகிட்டே இருக்குது. லிங்கா திரைப்படத்திலிருந்து ஏஆர் ரஹ்மான் இசையில், மதன் கார்கி வரிகளில் மனோ, நீதி மோகன் மற்றும் தான்வி ஷா குரலில் கேட்க போகிறோம்.

0: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: இன்னைக்கு மனித நாடு நிகழ்ச்சியில ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் வனவிலங்குகளை, முக்கியமாக புலிகளை பாதுகாக்க கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்ற திட்டம். முதன் முதலாக 1973 தொடங்கியிருக்கிறாங்க. அதை முக்கியமாக எங்கே விரிவடைய செஞ்சுருக்காங்க, எங்கே தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தான் இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பூங்காவில் அதிகமான வங்காள புலிகள், அதாவது நம்மளுடைய தேசிய சின்னம் விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம தேசிய விலங்கான வங்காள புலி வந்து இங்கே நிறைய

இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் தான் இதை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. இந்த பூங்காவில் அதிகமான வங்காள புலிகள், அதாவது நம்மளுடைய தேசிய சின்னம் விலங்குகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, நம்ம தேசிய விலங்கான வங்காள புலி வந்து இங்கே நிறைய வாழ்ந்துட்டுருக்குது. ஆசிய யானைகள், அதாவது நம்ம பெரிய காது உள்ள யானைகள்லாம் அதை வந்து ஆப்பிரிக்கன் யானை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை விட கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த ஆசிய யானைகள் அப்படின்றது பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்ம ஊரில் பார்க்குறோம்ல அந்த மாதிரியான யானைகள், சிறுத்தைகள், மான் வகைகளில் சிட்டால் சாம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய மான் வகைகள் வந்து இருக்குது, கரடிகள் மற்றும் முதலைகளுமே இங்கே வந்து காணப்படுகின்றன. அதாவது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறது மூலமாக நமக்கு ஒரு சின்ன, அதாவது நம்மளுடைய ஃபோனில் பார்க்குற மாதிரியாக இருக்கக்கூடிய விலங்குகளை தாண்டி நேரில் பார்க்கும்போது அது நமக்கு வேறு மாதிரியான அனுபவங்களை கொடுக்குது இல்லையா. அதனாலேயே இந்த பூங்காவில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்றத எல்லாருமே சொல்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம சூப்பரான பாடல் ஒன்று கேட்க போகிறோம். மதராசப்பட்டினம் திரைப்படத்திலிருந்து நாமுத்துக்குமார் அவங்களுடைய வரிகளில் ஜி வி பிரகாஷ்குமார் இசையில் இந்த பாடலை பாடியிருக்காங்க உதித் நாராயணன், கோச்சின் ஹனீஃபா மற்றும் ஏமி ஜாக்சன். பாடல் வந்தே இருக்குது காற்றலைகளில்.

நேர்களே, இன்று 7:30 ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சி இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சி. முதலாவதாக நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு. உரை வழங்குபவர் கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹெச் ஆட்சன் அவர்கள். 7:30 நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

நேரம் 3:30 ஆயிட்டுருக்குது. இன்னைக்கு மணித்திருநாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்குறோம். பொதுவாக பூங்கா அப்படின்னாலுமே நிறைய மரங்கள் இருக்குது, நமக்கு தெரிந்தமான ஒரு விஷயம்தான். முக்கியமாக அந்தந்த பூங்காக்கு ஏற்ற மாதிரி, அங்கே உள்ள சூழலுக்கு ஏற்ற மாதிரியான மரங்களும் அங்கே இருக்கும். இந்த பூங்காவில், ஜிம் கார்பெட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தேசிய பூங்காவில், சால் மரங்கள் வந்து நிறைய இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மரக்காடுகளாகவே இருக்குது. அந்த காடோட்ட ஒரு சின்ன அமைப்பில் தான் பூங்கா வந்து அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய புல்வெளிகளும் நம்ம வந்து பார்க்குற மாதிரியான அமைப்பில் இருக்குது. இந்த பூங்காவுக்கு பக்கத்தில் ராமகங்கா நதி அப்படின்ற நதியும் இருக்குது. கண்டிப்பாக சுற்றுலா பயணிகள் பூங்கா மட்டுமே போகாமல் இந்த மாதிரியான விஷயங்களும் பார்க்க போகிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது, காற்றலைகளில் கேளுங்க. மன்மதன் அம்பு திரைப்படத்திலிருந்து தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில்

நேர்களே, 3:35 ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி மனிதர்நாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அதே மாதிரியே நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக 4 பொதுகை தும்பி நிகழ்ச்சி தான் கேட்க போகிறோம். அந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கலாம். தொலைபேசி வழி இணையநிலை நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக 04-62-2526-1132 என்கிற எண்ணிலையும் 04-62-2526-1133 என்கிற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசலாம்.

மனிதர்நாடு நிகழ்ச்சியில் இன்றைக்கி ஜிம் கார்பேட் தேசிய பூங்கா பற்றி தான் நம்ம தெரிஞ்சிட்ருக்கிறோம். அப்படி சாதாரணமாக ஒருத்தருடைய பேரை வந்து பூங்காவில் வைக்க முடியாது இல்லையா. ஜிம் கார்பேட் அப்படின்றவர் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் இருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகள் அப்படின்றது வந்து மிகச்சிறிய மிகப்பெரிய அளவுலவே இருந்திருக்குது. ருத்ரப்பிரயாகில் அவர் வந்து சந்தித்த ஒரு புலி, அதாவது ஒரு சிறுத்தை அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு ஆட்கொல்லி சிறுத்தையாக வந்து இருந்திருக்குது. ஆட்கொல்லி சிறுத்தை, ஆட்கொல்லி புலி அப்படின்னு ஏன் வந்து அதை சொல்கிறாங்க, அடையாளப்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த மாதிரியான புலிகள் வந்து மனிதர்களை மட்டுமே தேடி வேட்டையாடும், மற்ற மாதிரியான சாதாரண விலங்குகளாக வந்து அது வந்து வேட்டையாடாது. கிட்டத்தட்ட இதை பற்றி அவர் வந்து ஒரு புக்கே எழுதியிருக்காங்க. அந்த புக்கில் அவர் வந்து சந்தித்த அனுபவங்கள், அது மட்டுமே இல்லாமல் வெறும் சிறுத்தையை மட்டும் அவர் வேட்டையாடின அனுபவங்களை மட்டும் எழுதாமல் இமயமலை அந்த ருத்ரப்பிரயாக் பகுதியில் வாழ்ந்த மக்கள் அவங்களுடைய கலாச்சாரம் எந்த விதமாக இருந்திருக்குது அப்படின்றது தான் அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் ஒரு விலங்கை வந்து ட்ரேஸ் பண்ணுறது, ஒரு விலங்கை வந்து போய் பிடிக்கிறது அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா. அது வந்து எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத வந்து ஈஸியாக நம்மளால் கண்காணிக்க முடியாது. துப்பு துளக்க ஆரம்பித்து அதில் தடயங்கள் ஏதாவது அதை விட்டுட்டு போகும், என்னதான் அது வந்து ஆட்கொள்ளி சிறுத்தையாகவே இருந்தாலும் அதற்கான ஒரு சுபாவங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு அதுக்குன்னு தனியாக குழு அமைச்சு அதை கண்காணித்து அதுக்கப்புறம் அதை தேடி பிடிச்சி தான் வேட்டையாடி இருக்கிறாங்க. அப்படி வேட்டையாடினதோட மட்டுமே இல்லாமல் இவருடைய ஆற்றிய பணிகள் அப்படின்றது வந்து அதுக்கடுத்து அந்த விலங்குகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற எண்ணமும் இவருக்கு வந்திருக்கு. அது மட்டுமே இல்லாமல் அறிவியலிலும் சரி இயற்கை சூழலையும் சரி நிறைய விஷயங்களை இவர் வந்து பண்ணியிருக்காரு. அதற்காக அந்த பெயர் வந்து அவருக்கு சூட்டியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக புலி திரைப்படத்தின் பாடல் கேட்க போகிறோம். தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில், விஜய் மற்றும் ஸ்ருதிஹாசன் குரலில்

0: தவறை ஒன்றும் செய்யாது.
1: இப்படி எல்லா தருணங்களிலும் உங்கள் இதயத்தை இதமாக குளிர வைப்பது நமது ஆகாஷ்வாணி நெல்லை பண்பலை 102.6.

0: மனிதநாடு நிகழ்ச்சியில் ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மரங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் வரக்கூடிய நதிகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பகுதியை சுற்றுலா பயணிகள் வந்து சுற்றி பார்க்குறதாக இரண்டு விதமான, அதாவது ஜீப் சஃபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது, கேண்டர் சஃபாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இருக்குது. பொதுவாக ஜூ அந்த மாதிரி விஷயங்கள் வேறு, தேசிய பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் வேறு. இந்த இடத்துல ரொம்ப பெரிய காடுகளாக இருக்கும், அதெல்லாம் நம்ம நடந்து போய் பார்க்க முடியாதுன்றதுனால இரு விதமான வசதிகள் வந்து பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜீப்பில் நீங்கள் உட்காந்துக்கிட்டு அந்த மாதிரியான வன விலங்குகள், அப்புறம் சிங்கம், புலி இந்த மாதிரியான எல்லா விஷயமும் பார்க்குறது, இல்லை அதை விட கொஞ்சம் நிறைய நபர்களோடய போகணும் அப்படின்னா கேண்டர் சஃபாரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து பெரிய வேன் மாதிரியான வாகனத்தில் எல்லா பயனாளர்களுமே இருப்பாங்க, அதில் இருந்துக்கிட்டு அவங்க அப்படியே இந்த ஜூவை வந்து சுற்றி பார்த்துட்டு ஜாலியாக அப்படியே வரலாம். இந்த பூங்காவை பார்க்குறதுக்காக சிறந்த கிளைமேட் அதாவது எப்போ இருக்கும் அப்படின்னா நவம்பர்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும். அதை விட ஜூலை மாதத்திலிருந்து அக்டோபர் வரையிலான மாதங்களில் வந்து மழை அதிகமாக இருக்கிறதுனால அப்போ வந்து பூங்காவோட சில பகுதிகள் வந்து மூடி தான் இருக்கும். அப்போ நீங்கள் போனீங்க அப்படின்னா அங்கே நிறைய இடங்களை வந்து பார்க்க முடியாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம ரோமியோ ஜூலியட் திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போகிறோம். டி இமான் இசையில் மதன் கார்கி, இவர்களில் விசால் டாட்லானி மற்றும் ஹைதே கார்த்தி, குரலில் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில் பாடல்.
1: You wanna blow your head? Here comes the man.

நேர்களே, மனித நாடு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்றைக்கி ஜிம் கார்பரேட் தேசிய பூங்கா பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒழிக்கவிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனித நாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை தொடர்ந்து அடுத்ததாக நம்ம பொதிகை தும்பி நிகழ்ச்சி தான் நேர்களோடு விளையாட காத்துட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு கொண்டு அழைக்கலாம். 0462256113 என்கிற நம்பருக்கும், 0462256113 என்கிற எண்ணுக்கும். நிறைவான பாடல் கோ திரைப்படத்திலிருந்து ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில்.

0: நேயர்கள் இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம். சென்னையிலிருந்து அஞ்சலாக.
1: வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி கூறியுள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பல்லாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை விக்கெட் இழப்பின்றி 104 ரன் எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும்
1: நேரம் 4:03. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எஃப்எம் ரெயின்போ 102.6. இனி தொடர்வது புதுகை தும்பி நிகழ்ச்சியில் உங்களுடைய கலந்துக்க ரெடியாக இருக்கிறோம். நான் உங்கள் ஆர்ஜே விஜய் மற்றும்
2: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் வி ராமச்சந்திரன்.
1: ஓகே, வணக்கம்.
2: வணக்கம் விஜய், எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா ஆச்சு இல்ல நம்ம ரெண்டு பேரும் பேசி.
1: ஆமா, நிகழ்ச்சியில கலந்துகிட்டு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்திருக்கோம் அப்படின்ற மகிழ்வோட இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துக்க எல்லா நேர்களுமே ரெடியாக இருக்கிறாங்க. எல்லாருக்குமே நமக்கு ரூல்ஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்ம மறுபடியும் சொல்லிடலாம். ஒரு இன்கமிங் காலில் நம்ம ரெண்டு பேரை நம்ம எடுப்போம். முதல் நேயர் வந்து என்கிட்ட பேசுவாங்க, அடுத்த நேயர்கிட்ட நீங்கள் தான் வந்து விளையாடணும். இந்த மாதிரி தான் நம்ம வந்து விளையாட போகிறோம். நேயர்கள் எல்லாமே அவங்களுடைய கேள்விகள் மற்றும் அவங்களோட விடுகதைகள், அவங்களுடைய நகைச்சுவையான எண்ணங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரெடியாக வச்சிட்ருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்.
2: நம்ம தயாராக இருக்கோம்.
1: ஆமாம், நாங்களும் ரெடியாகவே இருக்கிறோம். கிட்டத்தட்ட எல்லாரும் கொஞ்சம் ஈஸியாக கேளுங்க, நாங்களும் ஈஸியாக தான் நிகழ்ச்சியில் வந்து விளையாட போகிறோம் அப்படின்ற நம்ம சொல்லிட்டு நம்பர் சொல்லிடலாம். 04-62-25-6-11-3 என்கிற எண்ணுக்கும், 04-62-25-6-11-3
2: என்ற எண்ணுக்கும் நீங்கள் அழைக்கலாம்.
1: அழைக்கலாம். அழைச்சிட்டு இன்னைக்கு நிகழ்ச்சியில உங்களோட விளையாட காத்துட்டே இருக்கிறோம். நிகழ்ச்சியில முதல் நேயர் யாரு, எங்கிருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாமா?
2: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க? நீங்க சம்பந்தம் பதில் சொல்லணும். அப்புறம் ஒரே வார்த்தையே மூணு வாட்டி சொல்லக்கூடாது, ரொம்ப கேப்லாம் வந்து எடுக்கக்கூடாது, சரியா? ஓகே, உங்களுக்கு நிகழ்ச்சி ஆல்ரெடி நீங்க கலந்துருக்கீங்கன்னு நான்
3: நினைக்கிறேன் இல்லையா?
1: வந்திருக்கீங்க, நானே உங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன். ஓகே, விளையாடலாமா? இன்னைக்கு வெயில் அடிக்குதா? வெயில் அடிக்குதா? ஆமாவா? அவுட்டு.
2: அது ஏன் ஆமா சொன்னீங்க? வெயில் அடிக்குதா இல்ல மழை பெஞ்சுது அப்படின்னு
3: சொல்லணும்.
1: மாத்தி சொல்லணும், சம்பந்தம் இல்லாம பதில் சொல்லணும்.
2: அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இருக்கு.
1: சம்பந்தமே இருக்கு. ஆமா, அதுவும் வந்து சரி. ஆமா, சில பேர் அப்படி சரி சரி சரின்னு சொல்லி தப்பிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாம்
3: பண்ணக்கூடாது.
2: ஆமா, நீங்க கேக்கணும் போ.
1: ஆமா, நீங்க கேளுங்க.
3: அதாவது
1: விகடகவி.
2: ம்,
1: விகடகவி அரண.
2: விகடகவி. அம்மா,
1: பூ.
3: பூ ஓவி அர்த்தலாம். நீங்க என்ன எப்படி என்ன ஆமாச
1: பாக்குறீங்க? அதுக்கப்புறம் ஆஹா, டக்குன்னு மைண்ட்ல வர மாட்டேங்குது. இந்த மாதிரி டஃபஸ்ட் சிச்சுவேஷன் முதல்லயே வந்து இப்படி டஃபா குவெஸ்டின் கேட்கலாமா?
3: தேர்
1: வருதா? தேர் வருது. எப்படி மாத்தி போட்டா அதே மாதிரி வரும்? இது எப்படி ஒன்னா வரும்?
2: யானையா பூனையா?
1: யானையா பூனையா? ஆ சரி, யானையா பூனையா? ஆ சரி. மாதமா. திருப்பி போட்டா ஒழுங்கா வந்துச்சு. எப்படியோ அப்படி எப்படி ஜெயிச்சிட்டீங்க. ரைட்டு.
3: இன்னும் ஒண்ணு, தோடுவலி.
1: ஆ,

0: துவழுவது. ஓகேமா, ஓகே, நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது நன்றி.
1: ரெண்டு பேருக்குமே மார்க் கொடுத்தாச்சு.
0: ஆமாம், ரெண்டு பேருக்குமே மார்க் கொடுத்தா. நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர்,
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஒரு
1: பாட்டு சொல்றேன், இது என்ன படம் சொல்லுங்க. அதாவது நீதான அப்படின்னு ஒரு பாட்டு, இது என்ன படம் சொல்லுங்க. கேட்டிருப்பீங்க, அவ்வளவுதான்,
0: கண்டுபிடிச்சிட்டாங்க.
1: சரி, ஏன்னா இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து ரொம்ப பழைய படம், 80s வந்தது.
2: பழைய படம் நான்
1: கேட்டிருக்கேன். சரி, இப்ப நீங்க கேட்கலாம்.
0: ஆமா,
2: நான் சொல்லையா? சரி
0: சரி,
2: சொல்லையா?
0: என்ன சொல்றது,
1: விடுகதை கேட்கணுமா, பாடல் பாடல் பாட சொல்லணுமா, என்ன?
2: வைங்க எழுத்து ஃபர்ஸ்ட் வருதுல.
1: ஆமா,
2: அதுல ஒரு நாலு பேர் சொல்லுங்க பாப்போம்.
1: நாலு பேர், அதாவது நதி பேரா இருந்தா கூட இருக்கலாம் இல்லையா?
2: இல்ல, ஆள் பேரு அதான் வரணும்.
0: நாலு பேரு வயில வைக்கணுமா?
1: வயில
2: ஆரம்பிக்கணும், வை வரணும், நாலே நாலு பேர்.
0: வைகரை செல்வி,
1: வைகரை செல்வன்.
2: வைகரை செல்வி இருக்கா?
1: வைகரை செல்வன், வையாபுரி, வைத்தியநாதன்,
0: போடு
2: நாலு, நான் நினைக்காத பேர்ல நீ சொல்றீங்க.
0: வைத்தீஸ்வரி,
1: வைத்தீஸ்வரி,
2: அதெல்லாம் யோசனை பண்ணே, நீ அதை சொல்லல.
0: ரைட்டு, எப்படியோ கிட்டத்தட்ட நம்ம
2: யோசனை பண்ணே, நீ அதையும் சொல்லல.
1: வை ஜெயந்தி.
0: சுரா திரைப்படத்துல இருந்து நம்ம கேட்கலாம். மணி சர்மா இசையில தான் முதல் பாடல் கேட்க போகிறோம். காட்டலைகள் வந்துட்டே இருக்குது பாடல்.

0: நேரம் 4:15 நம்ம கூட கலந்துக்கு போற நேர் யாரு எங்கிருந்து பேசுறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம்.
1: திருச்செந்தூர்ல இருந்து ராதா பேசுறேன்.
0: திருச்செந்தூர் ராதா பேசுங்க. நீங்க தான் விடுகதை கேட்க போறீங்களா? கேளுங்க
2: கேளுங்க.
1: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காய்க்கும், அது என்ன?
0: கண்டு பூ பூக்கும் காணாமல் காய் காக்கும்.
2: வெங்காயமா?
1: இல்ல இல்ல, அந்த கடைகரையில பானி கூட துணி கடையில வச்சு வித்துட்டு இருப்பாங்க.
0: துணி கடையிலயா?
2: இது என்ன?
1: பானிபூரி கடையில கடைக்கரையில வைப்பாங்க.
0: பானிபூரி கடையில கடற்கரையில வைப்பாங்களா?
1: திருச்செந்தூர் கடற்கரையில வச்சிருப்பாங்க.
2: அது என்ன?
0: ஏதாவது க்ளூ கொடுங்க.
1: க்ளூ கொடுத்தாச்சு. இல்ல, இதுக்கு
2: தேங்காயா?
0: தேங்காயா,
1: பட்டாணி இருக்கும் பானிபூரி கடையில. வேற என்னெல்லாம் இருக்கும்?
0: பட்டாணி, வெங்காயம், உருளைக்கிழங்கு.
2: உருளைக்கிழங்கா?
1: வேற என்னென்ன?
0: பட்டாயம், கேரட்.
1: இல்ல இல்ல,
0: மிளகா, புதினா. ஏங்க பானிபூரினு இல்ல, வேணாம் சொல்லிட்டேன். பானிபூரி மட்டும் தான் என்கிட்ட இல்ல. சொல்லுங்க.
1: என்னென்ன வச்சிருப்பாங்கல்ல? பொரிஞ்சு தருவாங்க.
0: தெரியல.
2: இலையா?
0: அதான் மசாலா வச்சு சாப்பிடுவாங்க பானிபூரிக்குள்ள. சொல்லுங்க சொல்லுங்க, நீங்களே ஆன்சர்
2: சொல்லிருங்க.
0: வேர்க்கடலை பானிபூரிக்குள்ள. வேர்க்கடலையா?
1: இல்ல, பானிபூரி கடையில இல்ல, கரெக்ட் தான். பட்டாணி இருக்கோ இருக்கோ எல்லாம் சேர்ந்தாப்ல வச்சிருப்பாங்க.
0: ஓ, வச்சிருப்பாங்க அப்படி சொல்றீங்க. நான் பானிபூரில அதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க நான் நினைச்சேன்.
2: அப்படியே எங்க மைண்ட் வாய்ஸ் எங்கயோ கொண்டு
0: போயிருங்க. எங்கயோ பேர்ச்சி பானிபூரிக்கே பேர்ச்சி. இப்ப என்ன பண்றீங்க? பானிபூர்ஸ்ல பானிபூரி அப்படி பார்சல் அனுப்புறீங்க. இப்ப எங்கட வேலை ரெடியா இருக்கீங்களா?
1: ரெடி.
0: மாத்தி யோசி நான் கேட்பேன், சம்பந்தமே இல்லாம பதில் சொல்லணும்.
1: சரி,
0: என்ன சாப்பிட்டீங்க? பானிபூரியா?
1: நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன்.
0: எந்த ஊருக்கு போயிட்டு வந்தீங்க?

0: என்ன சாப்பிட்டீங்க? ரொம்ப கேப் எடுக்க
1: கூடாது.
0: ஆமா பரவாயில்ல, நல்லா முயற்சி பண்ணீங்க. ரொம்ப கேப் எடுக்கவும் கூடாது, சரியா? நன்றி நன்றி நன்றி. சூப்பரா நம்ம கிட்ட வந்து டக்குன்னு பானிபூரி ஞாபகப்படுத்திட்டாங்க. நாங்க டக்குன்னு போய் ஒரு பானிபூரி ஆர்டர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம். கண்டென்ட் காதலை திரைப்படத்துல இருந்து தான் நம்ம அடுத்த பாடல் கேட்க போறோம். காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது பாடல்.

0: நேரம் 4:22 ஆயிட்டிருக்குது. புதுகை தும்பி நிகழ்ச்சியில் நேர்களோடு விளையாடிட்டுருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
2: ஆ வணக்கம், யார் இங்கேருந்து பேசுகிறீங்க?
1: வணக்கம், பேசுகிறேங்க.

0: சங்கரன் கோயில் இருந்து
1: கோட்டியப்பன்.
0: கோட்டியப்பன், நலமா இருக்கேன், நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம்.
1: ரெடியா இருக்கீங்க போல.
0: ரெடியா, தயாரா இருக்கிறீங்களா? சரி, நீங்க கேக்குறீங்களா நான் கேட்க வேண்டுமா? என்னைய கேட்க சொல்றீங்களா? என்ன கேட்கலாம்? அதாவது விடுகதை கேட்கணுமா, இல்லாட்ட பாடல் பற்றி ஏதாவது கேட்கலாமா, இல்லாட்ட நகைச்சுவை ஏதாவது கேட்கலாமா? சரி, நீங்க விழுந்து விழுந்து சிரிச்ச ஒரு நல்ல நகைச்சுவை, ஆனால் யாரையும் புண்படுத்த புண்படுத்தாத ஒரு நகைச்சுவை சொல்லுங்க.

0: டானிக்கு வாங்கி கொண்டு கொடுத்துருக்காப்ல.
1: சரி,
0: ஒரு நோயாளிக்கு ஒரு கூட போறாரு. அப்போ டாக்டர் இதை வந்து நல்லா குடிக்க கொடுங்கன்னு சொல்லிட்டாரு.
1: சரி,
0: அவர் இருக்காரு, இவரை தூக்கி ரெண்டு குழு குளிக்கி அதுக்கு அந்த மருந்தை கொடுத்துருக்காரு.
1: ஆஹா, அருமை அருமை, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சரி, நீங்க இப்ப எனக்கு கேளுங்க.
0: நம்ம இந்த அந்த நிகழ்ச்சி, நம்ம மாற்றியோசிங்கிற நிகழ்ச்சி
1: நடத்திட்டு இருக்கிறாரு.
0: எனக்கு
1: காலையில தான் சாப்பாடு சாப்பிட்டேன், மதியம் சாப்பிடல. நான் ஒரு 15 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன்.
0: போனீங்களா?
1: யோசிச்சுட்டு
0: இருக்கேன்.
1: நாளைக்கு வேலைக்கு போகணும் காலையில.
0: சென்னையில இப்போதைக்கு இருக்கேன், மகா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்க இருந்துதான் உங்கள்ட்ட இப்ப காண்டாக்ட் பண்ணேன்.
1: மிக்க மகிழ்ச்சி ஐயா, மிக்க மகிழ்ச்சி
0: சார், ரொம்ப நன்றி சார்.
2: ஆஹா, ரெண்டு பேர் சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிறத கேட்கும் போதே எவ்வளவு என்ஜாய்மெண்டா இருக்கு. சூப்பரா பங்கேற்றீங்க, எல்லாருக்கும் ஒரு கை தட்டுங்களா.
0: இப்போ முத கேள்வி கேட்கும் போது நீங்க அடுத்த பதில் சொல்லும் போது அதுக்கடுத்த கேள்விக்கு நீங்க விட சொல்லிட்டே வந்தீங்களாம். இதுல உள்ள ஒரு
2: கேம் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: ஆமா சார், ஆமா சார், நன்றி சார்,
1: ரொம்ப நன்றி சார்,
0: நன்றி நன்றி
2: சார். ஆஹா, கேட்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. மாத்தி யோசி விளையாடுறப்போ கேட்கறப்ப நல்லா இருக்கு இல்ல? ரொம்ப அழுமையா விளையாண்டீங்க. அவங்களுமே ரொம்ப அழகா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ரெண்டு பேருக்குமே பாயிண்ட்ஸ் வந்து தெரிக்க விட்டுடலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததாக நம்ம பாடல் கேட்டுடலாம். வேலாயுதம் திரைப்படத்திலிருந்து விஜய் ஆண்டனி அவங்களுடைய இசையில் நம்ம பாடல் கேட்க போகிறோம். அண்ணாமலை வரிகளில் ஹரிச்சரன் மற்றும் ஸ்ரீ மதுமிதா குரலில் பாடல் வந்துகிட்டே இருக்குது காற்றலைகளில்.

0: கேட்டுட்ருக்கிறீங்க பொதுகை தும்பி நிகழ்ச்சியில் விளையாடிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். இணைப்பில் இருக்கிறீங்க, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
1: மீனாட்சிபட்டிலேருந்து அலங்கி இருக்கேன்.
0: மீனாட்சிபட்டிலேருந்து?
1: மீனாட்சிபுரம்.
0: மீனாட்சிபுரத்திலேருந்து
1: யாழினி.
2: யாழினி,
0: ரெடியாக இருக்கீங்களா யாழினி?
1: ஆ, சொல்லுங்கள்.
0: கேட்கவா, ஆரம்பிச்சிடலாமா? மாற்றி யோசி. காஃபி எத்தனை மணிக்கு குடிப்பீங்க?
1: என்ன
0: வாங்க போறீங்க? குற்றாலத்துல தண்ணி நிறைய வருதாமே, எப்படி போவீங்க? ஆமா, நல்லா காத்து அடிக்குது. அப்ப குற்றாலம் போயிட்டு வந்துடலாமா?
1: கிளைமேட் நல்லா இருக்கு.
0: கிளைமேட் நல்லா இருக்கு, அதான் குற்றாலம் போயிடலாமான்னு கேக்குறேன்.
1: எனக்கு ஒயிட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும்.
0: வேற என்னலாம் பிடிக்கும்?
1: நான் பிரியாணி சாப்பிட்டேன்.
0: காலையில பிரியாணி சாப்பிட்டீங்களா இல்ல மதியம் சாப்பிட்டீங்களா?
1: நைட்
0: மூணு வாட்டி சொல்லிட்டீங்க
2: தானே? கண்டிப்பா
1: காபி குடிச்சோம்.
0: விடுகதையா?
1: அதாவது பெட்ரோல் போட முடியாத கார். என்ன கார்?
0: வீட்டு கார்.
2: விளையாட்டு கார்.
0: வீட்டுக்கார் தானே?
1: இல்ல,
0: வீட்டுக்கார் கிடையாதா? அப்ப என்ன கார்?
2: ஒரு க்ளூ.
1: க்ளூ என்ன கொடுக்கறேன், நீங்க சொல்லிருங்க. நீங்க பேசுறீங்க. ஒரு மானியத்தோட பேர்.
0: சட்டீஸ்கார்.
1: இல்ல,
0: நீங்க

0: பீகார்.
1: தான்
0: ரைட்டு ரைட்டு, ரெண்டு பேருக்கும் பாயிண்ட்ஸ்
1: கார்
0: ரெண்டு.
1: வருது இல்ல
0: ஆமாம் வந்துருச்சு, கிட்டத்தட்ட
1: கண்டிப்பா.
0: வந்துருச்சு. கார்லேயே அப்படி பீகார் போயிட்டு வந்துடலாம். ரெண்டு பேருக்கும் பாயிண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஓகே
2: ஆமா
0: நன்றி நன்றி
2: நன்றிமா.
1: தேங்க்யூ சார்.
0: நன்றி. எப்படிலாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நிகழ்ச்சி கேட்டிருக்கவங்க யோசிக்கிறதுக்கு அதே மாதிரியே நம்ம சிலம்பாட்டம் படத்துலேருந்து சுப்பிரமணியம் பாடல் கேட்டுடலாம். யுவன் சங்கர் ராஜா இசையில் சங்கர் மகாதேவன், குரலில் பாடல் வந்தே இருக்குது வாலி வரிகளில்.

0: சூப்பரான ஒரு பாடல் கேட்டு முடிச்சாச்சு. நேரம் 4:38 நிகழ்ச்சியில் தான் நம்ம கூட கலந்துக்க போகிற நேர் யாரு, எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம்
1: வணக்கம் சார். சந்திரகலா குறும்பலா பேரி.
0: குறும்பலா பேரி, சந்திரகலா
2: பேரி, சந்திரகலா. நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கிறேன் ரமச்சந்த் சார், எப்படி இருக்கிறீங்க?
2: சிறப்பாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும்.
1: சரிங்க சார்.
2: மகிழ்ச்சி. நீங்கள் கேள்வி கேட்குறீங்களா, நான் கேட்கவா?
0: அருமை அருமை அருமையாக பாடினீர்கள்.
2: நல்ல குரல்ல உங்களுக்கு, அதனாலதான் பாட சொல்லலாம்னு ஒரு சின்ன ஆசை வந்துச்சு.
0: சிறப்பு சிறப்பு, பரவாயில்ல. இந்த வெயிலுக்கு எதமா இருந்துட்டு போக விடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இப்ப நீங்க கேள்வி கணக்கில சொல்லுங்க.
2: நீங்க கேளுங்க.
0: ஆமா,
2: மதிப்பெண் வாங்கிட்டீங்க.
1: விடுகதை கேட்கணுமா சார்? எப்படி?
2: கண்டிப்பா விடுகதை கேட்டா
0: எதுனாலும் அண்ணன் ரெடி.
1: ஒரு கணக்கு ஆசிரியர் வந்து ஒரு மாணவரோட அப்பாவை சந்திக்கிறாரு.
2: சரி.
1: அப்போ அவர் மாணவரோட அப்பாட்ட சொல்றாங்க, நேத்து உங்க பையன்கிட்ட தட்டுல 5 இட்லி இருந்தது, 2 இட்லி போக மிச்சம் எத்தனை இட்லின்னு கேட்டதுக்கு உங்க பையன் பதில் சொல்லலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த மாணவனோட அப்பா என்ன சொல்லிருப்பாரு?
0: அந்த 3 இட்லி தான் என்கிட்ட இருக்க அப்படின்னு சொல்லிருப்பாரு.
1: இல்ல இல்ல இல்ல,
2: அது அவ்வளோத்தையும் அவன் சாப்பிட்டுட்டான அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார. இல்ல, அந்த இட்லியா நீங்க கேக்குறதுக்கு முன்னாலே சாப்பிட்டுட்டு வாயில வச்சதுனால பதில் சொல்ல முடியலையா அப்படின்னு
1: கேட்டாரு.
2: சரி, ஓகே, நீங்களே சொல்லிருங்க.
1: நீங்க சாப்பிட்ட அந்த 2 இட்லியே பாதியை நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா அவன் பதில் சொல்லியிருப்பான், நீங்கதான் கொடுக்கலையே அப்படின்னாராம்.
0: அப்ப நான் கேட்டிருப்போம், நீங்க ஏன் சார் நீங்க இட்லி கொடுத்து அனுப்பல உங்க பிள்ளைக்கு, அப்படிதானே கேட்டிருக்கணும்.
2: கரெக்ட் தானே?
0: ரைட், சூப்பரா வந்து ஒரு கடிதம்.
2: அருமையா, கண்டிப்பா நல்லா இருந்துச்சு.
0: கண்டிப்பா இட்லி டேன்னு ஒரு டே கொண்டாடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் தலா பாயிண்ட்களை.
2: பாயிண்ட் வந்து அவங்களுக்கு தான், 2 பாயிண்ட் நம்மளுக்கு ஒண்ணும் கிடையாது. சாரி, எனக்கு ஒண்ணும் கிடையாது.
0: ஆமா, இட்லி மட்டும் கொடுத்து இட்லி ஓகே
2: அனுப்பி வச்சிருங்க, அவ்வளவுதான்.
0: ஆமா, இட்லி மட்டும் அனுப்புங்க, பாயிண்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதே சந்தோஷத்தோட நம்ம சூப்பரான ஒரு பாடல் ஒண்ணு கேட்டுடலாம். வித்யாசாகர் இசையில் சுல்லான் திரைப்படத்துல இருந்து நம்ம பாடல் கேட்க போறோம். சங்கர் மகாதேவன் மற்றும் திப்பு குரலில் நா. முத்துக்குமார் வரிகளில் பாடல்.

0: சூப்பரான அதிரடியான பாடல் கேட்டு முடித்த நேரம் 4:47 ஆகிட்டு இருக்குது. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம நேர்கள் கூட சூப்பராக விளையாண்டுட்டு இருக்கிறோம். இட்லி போன்ற பல காமெடிகளை வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிறோம் இல்லையா?
1: நல்லா இருந்துச்சு உண்மையிலே.
0: ஆமாம், இல்லை அது பதிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயம்தான். நிகழ்ச்சியில் அடுத்ததா நம்ம நேர்கள் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க?
2: சார், சிவா கேட்டிஷ் நகர்.
0: சிவா கேட்டிஷ் நகர்,
1: மகிழ்ச்சி.
0: பேசிடலாமா, விளையாடிடலாமா, இல்லை நீங்கள் கேட்குறீங்களா? மாற்றி வச்சு தான் நம்ம விளையாட போகிறோம். நான் கேள்வி கேட்பேன், நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் பதில் சொல்லணும். ஒரே வார்த்தையை 3 சொல்லிடக்கூடாது. அப்போதே சொன்ன மாதிரியே ம் ஆ அப்படின்ட்டுலாம் ரொம்ப கேப் எடுத்துடக்கூடாது. அதையுமே ரிப்பீட் பண்ணக்கூடாது, சரியா?
2: சரி சார்.
0: உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: புரியல,
0: என்ன பேர் பாட்டு?
2: நடிகை பேர்.
0: உதாரணத்துக்கு ஏதாவது சொல்லுங்க. ஆமா,
2: அதே மாதிரி ஒவ்வொரு நடிகைக்கும் ஒரு பாட்டு.
0: அந்த மாதிரியான பாட்டு. மீனம்மா மீனம்மா கண்கள்.
2: நடிகை கிடையாது.
1: மீனம்மா
0: நடிகை தானே?
1: மீனான்னு ஒரு நடிகை இருக்காங்கல்ல.
2: மீனம்மா

0: சரி. ரோஜா மலரே ராஜகுமாரி, கரெக்டா? ஆ, ஓ, ரெண்டு பாட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம்
1: கொண்டையில் தாளம்பு,
0: நெஞ்சிலே வாழப்பா, அது சொல்லலாம்ல?
1: அது சொல்லலாம். இல்ல,
0: மூணு பாட்டு, மூணு பாட்டு. மீன் மீன் மீனம்மா, அது கரெக்டா? அவ்வளவுதா?
1: செம்மீனா விண்மீனா, அந்த பாட்டு.
2: ஒரு பாட்டு தான் சார், ஒரு
1: ஒரு நடிகைக்கு ஒரு பாட்டு.
0: நான் மூணு நடிகை சொல்லிட்டேன், மிச்சம் ரெண்டு பாட்டு சொல்றீங்க. பெரிய லிஸ்டே வச்சிருப்பீங்க போலயே,
1: மிக சிறப்பு.
0: அருமை, அருமை,
1: சூப்பர் சிங்கர், சூப்பர், நன்றி.
0: பாயிண்ட்களை வின் பண்ணி விட்டார் அப்படின்னே வந்து சொல்லிட்டு நிகழ்ச்சியில் அடுத்ததான் நம்ம பாடல் கேட்டுக்கலாம். தீராத விளையாட்டு பிள்ளை திரைப்படத்திலேருந்து யுவன் சங்கர் ராஜா இசையில் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ரியா ஜெரிமையா மற்றும் தன்விஷா வினீதா ரஞ்சித். பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்கிறாங்க கவிஞர் பாலி. பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

0: ஓகே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இன்னைக்கு நேர்கள் எல்லாருமே அட்டகாசமாக அளப்பரிய வெளிப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லணும்.
1: கண்டிப்பா, பானிபூரிலேருந்து ஆரம்பிச்சு இட்லி வரை நம்மளுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க.
0: ஆமா, எல்லாமே போய் ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்க வேண்டியதான் இப்போ முதல் வேலை.
1: கண்டிப்பா.
0: ஆமா, பாயிண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஸ்கோர் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
1: நேர்கள் தான் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க.
0: ஆமா
1: ஆமா, கிட்டத்தட்ட 9 மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்க.
0: சூப்பர். ஏ, வாழ்த்துக்கள் எல்லா நேர்களுக்குமே.
1: ஆமா, நம்ம வந்து 5 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறோம்.
0: டீமா வந்து நேர்கள் டீம் வந்து வின் பண்ணிட்டாங்க
1: அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரு பெரிய கோப்பை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறோம்.
0: கொடுக்குறோம், கொடுக்க ரெடியா இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கலந்துக்க முயற்சி பண்ண எல்லா நேர்களுக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கிறது நான் உங்க ஆர்ஜே விஜய் மற்றும்
1: நான் உங்கள் ஸ்ரீவைகுண்டம் பி ராமச்சந்திரன்.
0: நிறைவான பாடல் வந்துட்டே இருக்குது காற்றலைகளில் வல்லவன் திரைப்படத்திலிருந்து.

ஓட்டே.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்த ஒரு நடவடிக்கையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனிநபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தவேக அரசு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாந்தா பூனாச்சா ஈக்வடாரின் கோன்சலா எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்று வரும் இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியின் இறுதி நாளான இன்று 207 எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்றுமுன் வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 155 எடுத்துள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 5:03. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலயத்தி 197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸின் ஒலிபரப்பில் இனிமேல் கேட்க போகிறீங்க அரும்பு மொழிகள். குழந்தைகள் மட்டும் பங்கேற்கும் நிகழ்ச்சி.

0: ஓகே, குழந்தைகள் எல்லாரும் உங்கள் வீட்டில் டெலிஃபோனை எடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு சூப்பராக ரெடியாக இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம். இதுக்கு முன்னாடி தெரியாத குட்டீஸ் எல்லாருக்குமே, குட்டீஸோட பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான வணக்கங்கள் மற்றும் நம்பிக்கையை நம்புகிற மறுபடியும் நம்ம சொல்லிடலாம். 0462251632 என்கிற எண்ணுக்கும், 0462251633 என்கிற எண்ணுக்கும் கால் பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸை எங்களோட இன்னைக்கு கலந்து கொள்ள வைக்கலாம் காற்சலைகளில். ஸோ நிகழ்ச்சியில் முதல் குட்டி யார், எங்கேருந்து பேசுகிறாங்க என்பதை கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. இது அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி, குட்டிஸ்காக மட்டும்.
1: ஹலோ
0: ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? மஹிமா, கரெக்டாக உங்கள் பேர்? மஹிமா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: வீரன்ல இருந்து.
0: வீரானோ? ரைட். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ரெண்டாவது பாடம்.
0: அம்மா அம்மா பக்கத்துல இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க போலயே. எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்கன்னு மறந்துட்டீங்களா? ரேடியோக்கு பக்கத்துல இருந்து பேசுறீங்களா? கொஞ்சம் தள்ளி இருந்து பேசுங்க, இல்லைன்னா எக்கோ அடிக்கும். தள்ளி வந்துட்டீங்களா? என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? ரைம் சொல்ல போறீங்களா?
1: இங்கிலீஷ் பாட்டு படிக்க போறேன்.
0: இங்கிலீஷ் ரைம்ஸ் படிக்க போறீங்க? ஓகே, படிங்க, கேட்கலாம்.
1: பாப்பா பிளாக்ஷிப் அலியனியோ எஸ் ஆர் எஸ் ஆர் 3 பேக் ஃபார் அண்ட் ஃபார் அண்ட் மாஸ்டர் அண்ட் சாமி டாம் அண்ட் சாமி லிட்டில் பஸ் கூல் இஸ் டவுன்.
0: ஓகே, சூப்பர், சூப்பராக வந்து ரைம்ஸ் பாடி காமிச்சிங்க பாபா பிளாக் ஸ்லீப். நன்றி நன்றி, சூப்பர்மா, சூப்பராக வந்து படிச்சிங்க. நன்றி மஹிமா. ஓகே, சூப்பராக வந்த முதல் குட்டி சூப்பராக அவங்களுடைய பங்களிப்பை வந்து கொடுத்துட்டாங்க. இதே மாதிரியே அடுத்த குட்டி யார், எங்கேருந்து பேசுகிறாங்க? வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? என்ன பண்ண போறீங்க? என்ன
2: பாட்டு?
0: ரெண்டும்
2: பொந்துக்குள்ள நாட்டு பிறந்த சின்ன பிள்ளை

0: உங்களை அதுக்கு தான் அப்பத்தானு கூப்பிடுறாங்களா? இந்த பாட்டோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? ஆ, லட்சுமி இருக்கீங்களா? போயிட்டீங்களா? ஹலோ
1: ஹலோ சார்,
0: மேடம் இருக்கீங்களா லைனில்? இருக்கீங்களா? பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த பாட்டு உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்பத்தா சொல்லி கொடுத்தாங்களா? அப்பத்தாட்ட போய் விளக்கம் கேளுங்க, சரிங்களா? ஓகே, அப்பத்தாக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கலாம். சூப்பராக வந்து பாடினாங்க ரெண்டு குட்டீஸுமே. இந்த மாதிரி உங்களுடைய வீட்டு குட்டீஸோடைய குரலும் நீங்கள் வந்து ரேடியோவில் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 0462625611332 அப்படின்ற எண்ணிலையும், 0462625113 அப்படின்ற எண்ணுக்கும் நீங்கள் கால் பண்ணி உங்கள் வீட்டு குட்டீஸை எங்களோட பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கலாம் நிகழ்ச்சியில். முதல் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்க. கூலி திரைப்படத்திலிருந்து தான் முதல் பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக இசை அமைச்சிருக்காங்க அனிருத் ரவிச்சந்தர், மற்றும் இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க அறிவு, மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க அறிவு மற்றும் அனிருத் ரவிச்சந்தர்.

0: சூப்பரான ஒரு வைப் சாங் கேட்டு முடித்த நேரம் 5:11 நிகழ்ச்சியில் அடுத்து தான் நம்ம கூட கலந்துக்கு போகிற குட்டி யார் எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: நான் மேட்டூர்ல இருந்து பேசுதேன்.
0: மேட்டூர்ல இருந்து பேசுறீங்க, உங்க பெயர்?
1: என் பெயர் ஜெகதீஷ்.
0: ஜெகதீஷ், எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நாங்க சாப்பிட்டு டீக்கா வெயிட்டிங். அங்க இருந்து அனுப்புறீங்களா மேட்டூர்ல இருந்து? ஏன்? அப்ப நான் இங்க இருந்து உங்களுக்கு அனுப்பி விடுறேன், சரியா? இப்ப என்ன பண்ண போறீங்க ஜெகதீஷ்? காதால் பிடிப்பான், வாயால் கடிப்பான். செருப்பு. காதால் பிடிப்பான், வாயால் கடிப்பான். க்ளூ ஏதாவது? க்ளூ சொல்ல மாட்டீங்களா?
1: கட் பண்ணுவான்.
0: ஆஹா, சூப்பர். கத்திரிக்கோல்.
1: கரெக்ட்.
0: கரெக்ட். ஏ, சூப்பர்.
1: தேங்க் யூ.
0: தேங்க் யூ ஜெகதீஷ். நன்றி. சூப்பர். நிகழ்ச்சியில் அடுத்த நேயர், வணக்கம்.
2: ஹலோ, முத்துகிருஷ்ணன்.
0: எங்க இருந்துமா பேசுறீங்க?
2: முத்துகிருஷ்ணபேரியிலிருந்து.
0: முத்துகிருஷ்ணபேரியிலிருந்து யாரு?
2: சக்தி முருகேஷ்.
0: சக்தி முருகேஷ், சொல்லுங்க சக்தி, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கோம். நீங்க எப்படி?
0: நல்லா இருக்கேன். என்ன பண்ண போறீங்க நிகழ்ச்சியில் இன்னைக்கு?

0: விடுகதை கேட்க போறோம்.
1: விடுகதை கேட்க போறீங்களா? நீங்களும் கேளுங்க.
0: மரத்திற்கு மேலே மரம், மரத்திற்கு மேலே மரம் பறக்கின்ற.
1: கேட்கலாமா? கேட்கலாமா? கொஞ்சம் போன் பக்கத்துல வச்சு கேளுங்க.
0: மரத்திற்கு மேலே மரம், மரத்திற்கு மேலே மரம் அடிமன்.
1: மரத்திற்கு மேலே மரம், மரத்துக்கு மேலே மரம், என்ன மரம் தெரியலையே.
0: அது ஒரு பழம்.
1: அது ஒரு பழமா? பழம் அண்ணாச்சி. நன்றி, சூப்பர். முருகேஷும் ஜெகதீஷும் சூப்பராக வந்து விடுகதை கேட்டு போயிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு அவங்க கேட்ட விடுகதையும். இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டுக்கு குட்டி சார் பார்ட்டிசிபேட் பண்ண வைங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியில் எடுத்தால் ஏரமான் இசையில் பிகில் திரைப்படத்துலேருந்து தான் நம்ம பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக குரல் கொடுத்துருக்குறாங்க பிச்சாய், மற்றும் இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க விவேக். பாடல் வந்துட்டே இருக்குது.
2: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை, நீ குரலை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: கேட்கலாமா? வணக்கம். வணக்கம்.
1: தென்காசி மாவட்டத்தில் இருந்து ஆவடையூர்ல இருந்து பிரியதர்ஷினி பேசுறேன்.
0: பிரியதர்ஷினி, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்க ஊர்ல எல்லாம் மழை உண்டா? மழை இல்லையா? ஏன்
1: தெரியல சார்.
0: தெரியல. சரி, என்ன பண்ண போறீங்க பிரியதர்ஷினி இன்னைக்கு?
1: பாட்டு பாட போறேன்.
0: என்ன பாட்டு? புக்கில் உள்ளது பாட போறீங்க. பார்த்து பாட போறீங்க, பாராம பாட போறீங்களா? எப்படி?
1: இந்த புக்கிலலாம் இருக்குங்களா பாடத்துல?
0: ரைட்டு, புக்கில் உள்ள பாட்டே பாடிடுங்க. பாடி ஸ்டார்ட் பண்ணிடுங்க.
1: பச்சை மயில் மயில் அடிச்சும் பன்றி கிழங்கெடுத்தும் நட்டார மங்களமா கிளியே மரியல்லா மூளையிடும் அதிமதி ரத்தத்தையே யானைகள் சென்றபடி புது நடை போடும் ஆடி கிளியே தூங்கிலே கூமாடி சிங்கம் புலிக்கரடி இருட்டை விளங்கினங்கள் எங்கும் திரியும் ஆடி கிளியே செயற்கை விடுதலே சுரதா அடுத்து அன்னை பேச போறேன்.
0: அண்ணனை வந்து அடுத்த லைன்ல கொடுங்க சரிங்களா? அடுத்து வர குட்டி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா? நன்றி நன்றி பிரியதர்ஷினி. நிகழ்ச்சியில அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: திருச்செந்தூர்ல இருந்து சாய் பிரதீப் பேசுறேன்.
0: சாய் பிரதீப், திருச்செந்தூர்ல இருந்து பேசுறீங்க?
2: ஆமா.
0: எப்படி இருக்கீங்க?
2: நான் விடுதலை கேட்க போறேன்.
0: சரி, விடுதலை கேளுங்க. எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கேன் சாய். கேளுங்க.
2: இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது, அது என்ன?
0: இடி இடிக்கும் மின்னல் மின்னும் ஆனால் மழை பெய்யாது. க்ளூ
2: கொடுங்களேன். தீபாவளி அன்னைக்கு வெடிக்கும்.
0: தீபாவளி அன்னைக்கு வெடிக்கும். மான வேடிக்கையா? பட்டாசு.
2: ஆமாம்,
0: பட்டாசு. கரெக்டா?
2: கரெக்ட்.
0: நன்றி நன்றி சாய்.
2: நன்றி
0: நன்றி. சூப்பராக வந்து விடுகதை எல்லாருமே குட்டீஸ் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா அதே மாதிரி ஒரு பாடல் ஒன்று கேட்டுடலாம். டியூட் திரைப்படத்திலிருந்து சாய் அபியங்கருடைய இசையில் சாய் அபியங்கர் குரலில் நம்ம கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக வரிகள் எழுதியிருக்கிறாங்க சாய் அபியங்கர் மற்றும் பால் டப்பா. காற்றலைகளில் பாடல் வந்துட்டே இருக்குது, கேளுங்கள்.

0: நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற அடுத்த குட்டி நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: பிரபு.
0: பிரபு பேசுகிறீங்க. பிரபு நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்.
0: நல்லா இருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில்?
1: பாட்டு.
0: பாட்டு பாடலாமா? பாடுங்க.
1: பச்சை மயில் நடிக்கும், பன்றி கிழங்கெடுக்கும், அக்ஷரவங்களே அரியெல்லாம் முளையிடும், அதிமது ரத்தினத்தை யானைகள் தின்றபடி புது நடை போடும் அடி கிளியே, பூங்குயில் பூமதி சிங்கம் புலி கரடி சிறுத்தை விளங்கினங்கள் எங்கும் திரியும் அடி கிளியே, இயற்கை விடுதலை. அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான். இது யார் எழுதினாங்க இந்த பாட்டு?
1: சுரதா.
0: சுரதா எழுதியிருக்காங்க. எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க?
1: ஏழு.
0: ஏழாம் வகுப்பு படிக்கிறீங்க. சூப்பரா படிச்சீங்க பிரபு. நன்றி.
1: நன்றி. நன்றி.
0: தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்டா. யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: வெள்ளாங்குழி.
0: வெள்ளாங்குழில இருந்து யார் பேசுறீங்க?
2: என்ன
0: பேரு?
2: ஹேமராஜினி.
0: தாகினி பேசுறீங்க.
2: ஆமா.
0: என்ன பண்ண போறீங்க? எத்தனை வகுப்பு படிக்கிறீங்க நீங்க? ஒன்னாப்பு படிக்கிறீங்க. ரைம்ஸ் சொல்ல போறீங்களா, விடுகதை கேட்க போறீங்களா? ரைம்ஸ். அந்த ரைம்ஸ் உடைய பேர் என்ன? இங்கிலீஷ்ல பேச போறீங்களா, தமிழ்ல படிக்க போறீங்களா?
2: தமிழ்ல.
0: தமிழ்ல படிக்கிறீங்களா? கேட்கலாமா?
2: குட்டி பாப்பா வா, குட்டி கடை கேட்க நூறு வண்டி ஏறியே கொடுங்கு கடைக்கு போனதா, இங்கு மிட்டாய் மூஞ்சலாட வந்ததாம், வண்டு பாட்ட நண்டு கடிய பின்னாடி ஒழிந்ததாம்.
0: அவ்வளவுதானா? கியூட்டா இருந்துச்சு தாகினி. சூப்பரா வந்து இதே மாதிரி கியூட்டா இருங்க. ஓகேவா? ஓகே. நன்றி. நன்றி. சூப்பராக வண்டு பின்னாடி நண்டு ஒளிஞ்சிச்சு, அது எப்படி அப்படின்றதான் நம்ம இந்த பாட்டை கேட்டு கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்ததான் நம்ம பாட்டு கேட்க போகிறோம். ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் இசையில் மற்றும் குரலில் பாடல் வந்துட்டு இருக்குது விவேக் வரிகளில்.

0: நேர்கள் கேட்டுட்ருக்கிறீங்க அரும்பு மொழிகள். குட்டீஸ் கூட தான் நம்ம எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய குட்டி நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்க கேட்டுடலாம். வணக்கம்.
1: திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து படத்துப்பேட்டிலேருந்து ஈஸ்விகா பேசுகிறேன்.
0: ஈஸ்விகா?
1: ஆமாம்.
0: ஓகே, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். என்ன பண்ண போகிறீங்க நிகழ்ச்சியில்?
1: விடுகதை.
0: விடுகதை கேட்க போகிறீங்களா?
1: ஆ.
0: ம், கேளுங்க.
1: என்னன்னு
0: தெரியலையே, க்ளூ கொடுங்க. வான வெடிக்க ஆஹா, தீக்குச்சி. இந்த வத்தி குச்சியில நான் மாட்டிக்கிட்டேன். ஓகே, சூப்பர். வேற வச்சிருக்கீங்களா?
1: இல்ல.
0: நல்லா இருந்துச்சு ஈஸ்விகா. நன்றி நன்றி. தேங்க்யூ. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் குட்டி. ஆனால் நீங்கள் பேசுனது சரியாக கேட்கல, ஃபோனுக்கு பக்கத்தில் வச்சு பேசுங்க. வெள்ளாங்குழியிலேருந்து கவிஸ்ரீ பேசுகிறீங்க. எப்படி இருக்கீங்க கவிஸ்ரீ? எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க? மூன்றாம் வகுப்பு படிக்கிறீங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க?
2: பாடல் சொல்ல போறேன்.
0: பாடல் படிக்க போறீங்க. படிக்கிறீங்களா? கேட்கலாமா?
2: ஆ.
0: ம், கமான் ஸ்டார்ட்.

ஓகே, கூட்டிட்டு வாங்க கண்டிப்பாக. இன்னைக்கு வானத்தை பார்த்து இந்த விண்மீன் நம்ம வந்து கேட்டுடலாம், சரியா? ஓகே, நன்றி நன்றி கவிஸ்ரீ. ஓகே, சூப்பரான ஒரு ரைம்ஸ் ஒன்று கேட்டு முடித்தாச்சு, சூப்பரான ஒரு பாடலும் கேட்டாச்சு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல் வந்துட்டே இருக்குது. வேட்டையன் திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் கேட்கலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில் அடுத்த பாடல் காற்றலைகளில் வந்துட்டே இருக்குது.

இப்படி சூடு.

0: ஐந்தாம் வகுப்பு படிக்கிறீங்க. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் விடுகதை கேட்க போறீங்களா, பாடல் படிக்க போறீங்களா?
1: பாட்டு.
0: பாட்டு. ஓகே, படிக்கலாம்.
1: தாண்டாம் பருப்பு தவளையில வேகுது, கொத்தரங்கா கூட்டு வாழக்க வறுவல், பெங்களூர் அப்பளம், பெருமாள் கோவில் பாயாசம், சமந்திய அழைச்சு சாப்பாடு போட்டு, வெத்தலை வாக்கு கொடுத்து வீட்டை விட்டு துரத்து.
0: பெங்களூர்ல இருந்து அப்பளம்லாம் வாங்கிட்டு வருவீங்களா நீங்க வீட்டை விட்டு துரத்துறதுக்கு? இது என்ன பாட்டு, யார் படிச்சு இதுவா சொல்லி கொடுத்தா?
1: அப்பத்தா.
0: அப்பத்தா. ஓகே, நல்லா இருந்துச்சுன்னு
1: சொல்லு. கேக்கே,
0: சரி கேளுங்க.
1: உருண்டையா இருக்கும் பந்து, உலகெல்லாம் சுத்தும் பந்து, வீட்டில் வந்து சிரிக்கும் பந்து, வாசலில் வந்து சிரிக்கும் பந்து, அது என்ன?
0: வாசலில் வந்து சிரிக்கும் பந்து. நிலா. நிலாவா?
1: சூரியன்.
0: சூரியன். சூரியன் வாசல்ல வந்து சிரிக்குதா? ஓகே, நல்லா இருந்துச்சு ரெண்டுமே, நன்றி.
1: இன்னொன்னு கேக்கேன்.
0: ஆ கேளுங்க.
1: வெளியே முள்ளு உள்ள வைரம்.
0: வெளியே முள்ளு உள்ள வைரம். வெளியே முள்ளு உள்ள வைரம். கத்தால.
1: இல்ல.
0: முத்து.
1: இல்ல. முக்கனிகளில் ஒன்று.
0: பலாப்பழம்.
1: கரெக்ட்.
0: நன்றி. நன்றி.
1: நன்றி.
0: அப்போ என்ன தெரியுது, வீட்டிலேருந்து பாட்டு எல்லாருமே சூப்பராக சூப்பரான பாட்டுலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. நிகழ்ச்சியில் அடுத்தால் நம்ம கூட கலந்துக்கு போகிற குட்டி நேயர், வணக்கம். வணக்கம்.
2: பேசுகிறேன்.
0: தோழப்பன் பண்ணையிலேருந்து இஷாந்திகா பேசுகிறீங்க. எத்தனாம் வகுப்பு படிக்கிறீங்க?
2: ஃபோர்த்து.
0: காஃபி டீலாம் குடிச்சிட்டிங்களா? தெம்பா இருக்கீங்களா? நாளைக்கு ஸ்கூல் போகணுமே இல்லை?
2: ஆமாம்.
0: ஆ ஆமாம், சோகத்தோட சொல்லக்கூடாது, ஆமாம் அப்படின்னு ஜாலியாக சொல்லணும். ஆ எங்க. ஓகே, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு நிகழ்ச்சியில?
2: பாட்டு.
0: ம், படிங்க.
2: மின்னிக்கொடை என்பது வியப்பு ஒன்றும் இல்லையே, மணி வெள்ளம் மூடியே மண்ணில் வீணாய் செல்லுதே, உழப்பின் வேலை போடாதே உயர்வா என்ன வேண்டுமே, பொண்ணும் பொருளும் போடாதே பொழியும் நீரும் செல்வாமே, மின்னிக்கொடை என்பது வியப்பு ஒன்றும் இல்லையே, மனிதர் பறவை விலங்குகள் மகிழ்ந்து வாழ தேவையே, ஓடும் நீரை தேக்கியே உலகின் பசியை தீர்ப்போமே. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். சூப்பர், தேங்க்யூ. நிகழ்ச்சியில் எடுத்ததா கோப்ரா திரைப்படத்துலேருந்து ஏ ரஹ்மான் இசையில் பாடல் கேட்டு வந்துருங்க.

0: நேரம் 5:39 ஆயாச்சு. நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த குட்டினியர் யாரு, எங்கேருந்து பேசுறாங்க என்பதை கேட்டுடலாம். வணக்கம்.
1: ஹலோ சார், வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்கேருந்து பேசுறீங்க?
1: சுத்தாபுரத்துல இருந்து அறிவழகன் பேசுறேன்.
0: அறிவழகன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் அறிவழகன். எத்தனாவது வகுப்பு படிக்கிறீங்க?

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: நேரம் 5:47 ஆயிட்டிருக்குது. எல்லாருமே குட்டீஸ் பங்கேற்கும் அரும்பு மொழிகள் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கிறீங்க. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: ஹலோ
1: ஹலோ வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: திருநெல்வேலி மாவட்டம் ராமஞ்சபட்டியிலிருந்து மஸ்திகா பேசுறேன்.
1: மஸ்திகாவா? ஓகே மஸ்திகா, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். எத்தனை ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? 6th படிக்கிறீங்க மஸ்திகா. என்ன பண்ண போறீங்க?
2: விடுகதை கேட்க போறேன்.
1: விடுகதை கேட்க போறீங்க? ஓகே கேளுங்க, ட்ரை பண்றேன்.
2: நொங்கு
1: குண்டா இருக்கும், நம்ம என்ன சாப்பிடுவோம்? தேங்காய், இளநீர். அப்ப என்னது தெரியலையே.
2: பனியாரம்.
1: பனியாரம். ஓகே அடுத்திருக்கா. என்னது கேளுங்க.
2: நம்ம உட்கார முடியாத கடை என்ன
1: கடை? சாக்கடை.
2: கரெக்ட்.
1: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹலோ, யார் எங்கேருந்து பேசுறீங்க?
3: தூத்துக்குடி.
1: தூத்துக்குடியிலேருந்து யாரு?
3: முகிலன்.
1: பேர் என்னது?
3: முகிலன்.
1: முகிலன். பக்கத்தில் பாட்டியா? ஆமாம். எத்தனாம் வகுப்பு?

0: படிக்கிறீங்க முகிலன்? நீங்க
1: யூகேஜி?
0: யூகேஜி படிக்கிறீங்களா? என்ன பண்ண போறீங்க இப்போ நிகழ்ச்சியில? திருக்குறள் சொல்ல போறீங்க, சொல்லுங்க கேட்கலாம். ஆஹா, இவ்வளோ க்யூட்டாக திருக்குறள் சொல்கிறீங்களே, உங்களுக்கு யார் இப்படி சொல்லி கொடுத்தா? சூப்பர், சூப்பரா வந்து சொன்னீங்க முகிலன், நன்றி
1: நன்றி.
0: தேங்க்யூ, சூப்பரா வந்து ரெண்டு குழந்தைகளுமே சூப்பரா வந்து கலந்துகிட்டாங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா ஜெயிலர் திரைப்படத்தை வந்து பாடல் கேட்டுடலாம். அனிருத் ரவிச்சந்தர் இசையில்.

நேயர்களே, இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட எல்லா குட்டிக்குமே நன்றி மற்றும் வணக்கங்களை சொல்லிக்கலாம். நாளைக்கு எல்லாருமே ஜாலியாக ஸ்கூல் போகுங்க, சூப்பரான பாசிட்டிவ் வைபோடு இருங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் வந்துட்டே இருக்குது. டாடா திரைப்படத்துலேருந்து இவ்வளோ நேரம் உங்களோட பேசிகிட்டு இருந்தேன். நான் உங்கள் ஆர்ஜே விஜய்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். நாட்டு மக்கள் அனைவரையும் தேசிய கொடி ஒருங்கிணைப்பதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மருத்துவ தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டு மக்களை பாதுகாக்க எந்தவொரு நடவடிக்கையையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஆபரேஷன் சிந்தூர் திகழ்கிறது என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்ட அரசு கல்லூரிகளின் முன்னேற்றம் அவசியம் என்று சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி தெரிவித்துள்ளார். ஷெட்யூல்டு வகுப்பினரின் மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதி முறையாக செலவிடப்படுகிறதா என்பதை கண்காணிப்பதற்கான நடவடிக்கைகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தொடர்புடைய அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை தனி நபர்களுக்கு மாற்ற முயற்சித்தது தொடர்பாக 19 பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழகத்திற்கு உரிய நீரை பெற்றுத்தர தாவேக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக குற்றம் சாட்டியுள்ளது. தட்கல் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்த 60,000 மேற்பட்ட விவசாயிகளுக்கு இலவச வேளாண் மின் இணைப்பை தாவேக அரசு உடனடியாக வழங்க வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. பலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வர்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். லெக்சிங்டோன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கலியண்டா பூனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபர் இணை பட்டம் வென்றது. கொழும்பில் நடைபெற்ற இலங்கை 11 அணிக்கு எதிரான 3 பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பகலுக்கு பாய் சொல்லி இரவுக்கு ஹாய் சொல்லும் இந்த இனிய நேரம் 6:03 உங்கள் எல்லாருக்கும் ஹலோ சொல்கிறது நான் உங்கள் கப்பில் தே.

மனதின் உதவியுடன் ஒருவன் தன்னை உயர்த்தி கொள்ள வேண்டுமே ஒழிய தாழ்த்தி கொள்ளக்கூடாது. மனதை வென்றவனுக்கு மனமே சிறந்த நண்பன். ஆனால் அதை செய்ய தவறியவனுக்கு அவனுடைய மனமே மிகப்பெரிய எதிரியாக இருக்கும். நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் 102.6 இன் பக்தி மாலை நிகழ்ச்சியோடு.

நேரமாறு மணி 12 நிமிடம். பாமாலைகள் கொண்டு படைத்தோனை போற்றும் நேரம் இது. எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. வாழ்க்கையில் தவறான வழிகளில் செல்லாமல் இருக்க பெரியோர்களின் ஞானத்திற்கும் அவர்களது புத்திமதிக்கும் செவி கொடுக்க வேண்டும்.

நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை நிகழ்ச்சியோடு. நமக்கென்று கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை நேசிப்பதே நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தரும்.

கருத்துச்சுவையோட இசை மனம் கமலும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 பக்தி மாலை. நாம் பேசும் பொழுது நமக்கு முன்பிருப்பவர் நெருங்கிய உறவினராகவே இருந்த போதிலும் நீதியை மட்டுமே பேச வேண்டும்.

நன்மையும் தீமையும் சமமாக மாட்டா. நீர் நன்மையை கொண்டே செய்த தீமைகள் அனைத்தையும் சரி செய்து கொள்ள வேண்டும்.

நேர்களை கேட்ட பாடலோடு இரவினை வரவேற்று பகலோடு விரல் கோர்த்து விடைபெற்றது பக்தி மாலை. நேரம் 6:30.

0: 2.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அடி ராக்காய மூக்காய் குப்பாய் சகப்பி கஸ்தூரி மீனாட்சி தங்க பல்காரைய தங்க மகளுக்கும் வாஜாரையாவுக்கும் தைவாசம் கல்யாணம்.
2: இப்படி வீட்டை சுத்தி ஊரை சுத்தி என்ன நடக்குதுன்னு தான் தெரிஞ்சுக்க போறோம். இது FM Rainbow 102.6 நம்மை சுற்றி.

ஆசை திரைப்படத்திலிருந்து கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்மை சுற்றி. பொருளியல் மற்றும் புள்ளியியல் துறை அலுவலர்களால் 81வது தேசிய மாதிரி ஆய்வு ஜூலை 2026 முதல் ஜூன் 2027 வரைக்கும் நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் தேசிய மாதிரி ஆய்வு 81வது சுற்றின் இடம்பெயர்வு ஆய்வு, அதுக்கப்புறமா அகில இந்திய கடன் மற்றும் முதலீட்டு ஆய்வு, இது ரெண்டுமே நடைபெற இருக்கு தான். இந்த இடம்பெயர்வு ஆய்வு இருக்கு இல்லையா, அது வந்து அந்த இதுக்காக திடியூர், கூனியூர், கடையம், பெரும்பத்து, கள்ளக்குடி, தெற்கு மண்டலம், தெற்கு கடையம், முன்னீர்பள்ளம், களக்காடு, செண்பகராமநல்லூர், அழகிய பாண்டிபுரம், கங்கை கொண்டான், நம்பித்தலைவன் பட்டயம், கரந்தநேரி, கூடன்குளம் ஆகிய 13 கிராமப்புற மாதிரிகளிலும் திருநெல்வேலி மாநகராட்சியில் விக்ரமசிங்கபுரம் மற்றும் களக்காடு நகராட்சி, சேரன் மகாதேவி, ஏர்வாடி மற்றும் திசையன் விலை ஆகிய பேரூராட்சி பகுதிகளிலும் 16 நகர்ப்புற மாதிரிகளிலும் இது வந்து பண்ணுறாங்க. அது போக அகில இந்திய கடன் மற்றும் முதலீடு ஆய்வு இருக்கு இல்லையா, அது வந்து குடும்பங்களினுடைய நிலம், அதுக்கப்புறமா கால்நடை உடைமை மற்றும் கிராமப்புற வேளாண் குடும்பங்களினுடைய குறித்த ஆய்வு குறித்து இந்த கணக்கெடுப்புக்கு சடையநேரி, வைராவிக்குளம், தெற்கு வீரவநல்லூர், தெற்கு வள்ளியூர், அப்புவிளை, தோட்டாக்குடி, பாப்பான்குளம், விஜயநாராயணம் ஆகிய 8 கிராமப்புற பகு மாதிரிகள்லையும், திருநெல்வேலி மாநகராட்சியில் விக்ரமசிங்கபுரம் நகராட்சி, ஏர்வாடி, பணக்குடி, வடக்கு வள்ளியூர் மற்றும் திசையன் விலை ஆகிய பேரூராட்சி பகுதிகளில் 12 நகர்ப்புற மாதிரிகளில் ஆய்வு வந்து நடத்தப்பட இருக்கு. இந்த ஆய்வுகளின் போது குடும்ப உறுப்பினர்களினுடைய விவரங்கள், கல்வி, வேலைவாய்ப்பு, இடம்பெயர்விற்கான காரணங்கள், கடன், அதுக்கப்புறமா முதலீடு விவரங்கள், வரவு செலவு விவரங்கள், நிலம், அதுக்கப்புறமா கால்நடை உடைமை, வேளாண் நடவடிக்கைகள் உள்ளிட்ட சமூக மற்றும் பொருளாதார தகவல்கள் வந்து பொதுமக்கள்கிட்டருந்து சேகரிக்கப்பட இருக்குதான். ஸோ நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்பவே சீக்ரெட்டாக வச்சுக்கிடும், வெளியில் யார்ட்டையும் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த விதமான சந்தேகமும் பயமும் இல்லாமல் வரக்கூடிய அலுவலர்களுக்கு உங்களுடைய முழு ஒத்துழைப்பை தர வேண்டும் அப்படின்னு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஆல் ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஆனந்தம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: எஸ்ஏ ராஜ்குமாரி சைல கேஜே யேசுதாஸ் பாடிய பாடல் தான் கேட்டு முடிச்சோம் இல்லையா. நம்மை சுற்றியில் அதுக்கப்புறமா நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டின் கலைப்புலமைகளை மேம்படுத்துறதுக்கும் பாதுகாக்கும் நோக்கத்திலையும் கலைஞர்களினுடைய கலைத்திறனை சிறப்பிக்கும் வகையில் கலை பண்பாட்டுத்துறையின் கீழே மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் செயல்பட்டு வரக்கூடிய மாவட்ட கலை மன்றங்களின் வாயிலாக ஒவ்வொரு வருடத்திலும் 2002 2023 ஆண்டு முதல் ஆண்டுதோறும் வயது மற்றும் கலைப்புலமையினுடைய அடிப்படையில் சிறந்த 15 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்கிட அரசு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அந்த அறிவுறுத்தலின்படி 2002 2003 ஆண்டு முதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் 2023 2024 ஆண்டு வரையில் 135 கலைஞர்களுக்கு கலை விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. கலை விருதுகள் கலை பண்பாட்டுத்துறையின் கீழே இயங்கி வரக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட கலைமன்றத்தின் வாயிலாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இயல், இசை, நாடகம் முதலிய கலைகளில் ஒன்று இல்லைனா அதற்கு மேற்பட்ட கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய 15 கலைஞர்களுக்கு விருதுகள் வழங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில் தேர்வாளர் குழு வந்து அமைக்கப்பட்டு இந்த தேர்வு குழு வாயிலாக விருதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய கலைஞர்களை நேர்முகமாக அழைக்கப்பட்டு கலை வல்லுநர்களை கொண்டு கலைஞர்களும் தேர்வு செய்யப்படுவார்களாம். ஸோ இந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த பாட்டு, பரதநாட்டியம், கும்மி, கோலாட்டம், மயிலாட்டம், தேவராட்டம், தோல்பாவை கூத்து, பொம்மலாட்டம், நையாண்டி மேளம், கரகாட்டம், காவடி, பொய்க்கால் குதிரையாட்டம், மரக்காலாட்டம், கோல்காலாட்டம், களியலாட்டம், கனியன் கூத்து, ஓவியம், சிற்பம், அரசன் அரசியாட்டம், புலியாட்டம், காளையாட்டம், ஆணாட்டம், பாம்பாட்டம், ஆளியாட்டம், கை சிலம்பாட்டம், சிலம்பாட்டம் இருக்கலை. அதுக்கப்புறமா வில்லிசை முதலிய செவ்வியல் கலைகள், நாட்டுப்புற கலைகள் என அனைத்து வகை முத்தமிழ் கலைகளில் சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்கள்கிட்ட இருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதாம். 18 வயதும் அதற்கு உட்பட்ட கலைஞர்களும் கலை இளமணி விருதுக்கும், 19 முதல் 35 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை வளர்மணி விருதும், 36 முதல் 50 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை சுடர்மணி விருதும், 51 இருந்து 65 வயதிற்கு உட்பட்ட கலைஞர்களுக்கு கலை நன்மணி விருதும், 66 வயதிற்கு மேற்பட்ட கலைஞர்களுக்கு கலை முதுமணி விருதும் வழங்கப்பட இருக்குது. வயது அதுக்கப்புறமா கலைப்புலமையினுடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய 15 சிறந்த கலைஞர்களுக்கு பட்டயம், பொன்னாடை, அதுக்கப்புறமா பொற்கிளி ஈடாக கலை இளமணி விருதுக்கு 4000 ரூபாயும், கலை வளர்மணி விருதுக்கு 6000 ரூபாயும், கலை சுடர்மணி விருதுக்கு 10000 ரூபாயும், கலை நன்மணி விருதுக்கு 15000 ரூபாயும், கலை முதுமணி விருதுக்கு 20000 ரூபாய்க்கான செக் வந்து வழங்கி கௌரவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய விருதுகள், மாநில விருதுகள் மற்றும் ஏற்கனவே மாவட்ட கலைமன்றத்தின் விருதுகளை பெற்ற கலைஞர்கள் இந்த விருதுக்கு விண்ணப்பம் செய்யக்கூடாது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா கடந்த ஆண்டுகளில் ஏற்கனவே விருதுக்கு விண்ணப்பம் செய்த கலைஞர்கள் தற்போதும் புதிதாக விண்ணப்பம் அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த தகுதி வாய்ந்த கலைஞர்கள் விருதுகள் பெறுவதற்கான விண்ணப்பத்தை கலை பண்பாட்டுத்துறையினுடைய இணையதளத்தில் www.artandculture.tn.gov.in இதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடலாம், பூர்த்தி செஞ்சு அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இணையத்தில் முகவரி மீண்டும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, www.artandculture.tn.gov.in artandculture.tn.gov.in. ஸோ ஒன்று நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கணும், இல்லைனா நீங்களாகவே விருது வேண்டி கடிதம் எழுதி அது கூட வயது சான்று, முகவரி சான்று, அதுக்கப்புறமா கலை அனுபவ சான்றுகளை இணைத்து உங்களுடைய மொபைல் ஃபோனையும் கட்டாயமாக எழுதணுமா. உதவி இயக்குனர், மண்டல கலை பண்பாட்டு மையம், 870/21 அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு, தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் அருகில், திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு அனுப்பணுமா. முகவரியை மறுபடியும் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க.

உதவி இயக்குனர் மண்டல கலை பண்பாட்டு மையம் 870/21 அரசு அலுவலர் ஆ குடியிருப்பு தொழிலாளர் வைப்பு நிதி அலுவலகம் அருகில் திருநெல்வேலி அப்படின்ற இந்த முகவரிக்கு அனுப்பணுமா. தொலைபேசி எண்கள் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த எண்ணில் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். 0462-29018-90 அப்படின்ற இந்த எண் தொலைபேசி எண். மீண்டும் உங்களுக்காக சொல்ல நோட் பண்ணிக்கோங்க, 0462-29018-90. ஸோ இந்த விண்ணப்பங்கள் எல்லாருமே 20/8/2026 உள்ளார அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் லாஸ்ட் டேட் அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

நேர்களை, இனி நமது ஒளிபரப்பில் இன்று இனி மற்றும் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். இன்று இனி கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி குறிப்புகளை தொடர்ந்து 7 மணிக்கு அறிவியல் தகவல்கள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியில் நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு உரை வழங்குபவர் கிளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்கள். தொடர்ந்து நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்பவர் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் ஜி ஹெச் ஹட்சன் அவர்கள். 8:05 இளம் காற்று, 9 மணிக்கு இடைவிட இசைமலை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் ஒட்டக்கூத்தன் பாடலும் இரட்டை தாழ்பாலும், 10:00 சுகமான ராகங்கள். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் இன்று இனி இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்கலாம். நாளை காலை மணி 6:02 நிகழ்ச்சியும் நேரமும், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க உரை வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 வணக்கப்புக்கள், 6:45 உழவர்களுக்கான தகவல்கள், 6:55 சூழல் காப்பது சுகம் நிகழ்ச்சியில் சூழல் துளி வழங்குவோர் பாவூர் சத்திரம் அரியப்பபுரம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். தொடர்ந்து சூழல் ஒளி வழங்குபவர் முனைவர் பா எழில் ராமராஜ் அவர்கள். 7:00 வணக்கம் பாரணி நிகழ்ச்சியின் துவக்கமாக தொழில் தொடங்குவோம் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் தொழில் ஆலோசகர் மற்றும் எழுத்தாளர் எம் ஞானசேகர் அவர்கள். 7:15 தமிழே அமுதே உரை வழங்குபவர் திருவருள் லத்தீப் அவர்கள். 7:30 ஆங்கிலம் அறிவோம் வழங்குபவர் தூத்துக்குடி எல் பத்மாவதி அவர்கள். காலை மணி 8:02 வழக்கென்று வந்தால் நேரலை நிகழ்ச்சி பங்கேற்பவர் ஐ முருகேசன் அவர்கள். 8:15 வேதமும் நாதமும் உரை வழங்குபவர் சுந்தரபாண்டியபுரம் சக்திவேல் அவர்கள். 8:30 இன்றைய குறுஞ்செய்தி, 8:50 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். காலை மணி 9:02 ஆனந்த பூங்காற்று நிகழ்ச்சியில் நேரத்தை அறுவடை செய்வது எப்படி, 10:02 மனம் விரும்புதே, 11:02 மணித்திருநாடு நிகழ்ச்சியில் தௌலி கோகைகள் பற்றிய தகவல்கள் இடம்பெறும். 12:00 நிகழ்ச்சி குறிப்புகள், 12:10 சிநேகிதியே நிகழ்ச்சியில் உங்களுக்காக நீங்கள் செய்த முதல் சேமிப்பு என்ன, 1:00 நலம் தானா நிகழ்ச்சியில் கண்களை காப்போம் குழந்தைகளின் கண்களில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்த ஆலோசனைகள் வழங்குபவர் கண் மருத்துவ நிபுணர் பாத்திமா அவர்கள். 1:05 நலம் தானாவில் உலக தாய்ப்பால் வாரம், தலை சிறந்த அமுது தாய்ப்பால் அமுது, தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து குழந்தைகள் நல மருத்துவர் அஜய் பிரகாஷ் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். தொடர்ந்து குடல் ஆரோக்கியத்திற்கு ஏற்ற உணர்வுகள். பிற்பகல் 2:00 அன்பின் வரிகள், 3:02 திரையறிவி, 3:30 தேசிய கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை மணி 4:02 பொதிகை தும்பி, 5:02 படமும் பாடலும், 6:02 பக்தி மாலை, 6:30 நம்மை சுற்றி, 6:55 நிகழ்ச்சி குறிப்புகள். 7:00 அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில் உணவும் அறிவியலும். 8:05 குக்கு நேர்விருப்ப பாடல்கள், 9:00 இடைவிடா இசை மழை, 9:30 இலக்கிய சாரல் நிகழ்ச்சியில் 10 பாட்டு பகரும் தமிழர் வாழ்வியல், 10:00 சுகமான ராகங்கள். நாளைய சுகமான ராகங்கள் திருநெல்வேலி KTC நகர் என் ஜெயராமன் அவர்களது தொகுப்பில் இடம்பெறும். நேர்கள், இதுவரை நமது ஒளிபரப்பில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். நிகழ்ச்சிகள் கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்களது கருத்துக்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களது கருத்துக்களை அன்போடு வரவேற்கின்றோம். நேர்களின் நிறைவு பெற்றது நம்மை சுற்றி.

0: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அதிசய தகவல்கள், ஆச்சரிய கண்டுபிடிப்புகள், வீடு முதல் விண்வெளி வரை
2: அடடா அறிவியல்
3: என்று நம்மை வியப்பில் ஆழ்த்தி உங்கள் செவிகளுக்கு இசை விருந்து படைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இன் அறிவியல் தகவல்கள்.

வாழ்க்கை அப்படியே ஒரு மாதிரி மெஷின் மாதிரி போயிட்டுருக்குல அப்படின்னு நமக்கு சில நேரங்களில் வந்து தோன்றும். ஏன்னா காலையில் எழுந்திரிக்கிறோம், சாப்பிட்றோம், குளிக்கிறோம், கிளம்புறோம், ஆஃபீஸ் போகிறோம், வேலைகளெல்லாம் மாங்கு மாங்கு மாங்குன்னு பார்க்குறோம். சாயங்காலம் ஒரு 6 மணி 7 மணி ஆச்சா கிளம்பி வரோம், வீட்டுக்கு வந்து டயர்டாக விழுந்துருவோம். அப்புறமா குளிச்சுட்டு நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்கி எழுந்திரிக்கிறோம், காலையில் வேலைக்கு போகிறோம். இப்படியே வாரத்தில் 7 நாளும் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னத்துக்காகும் உடம்பு? அதனால் அப்பப்போ ரிஃப்ரெஷ்மெண்ட் நமக்கு வந்து தேவை. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சில் பண்ணோம் அப்படின்னா லைஃப் ரொம்ப ஜாலியாக இருக்குமா. எதுக்கு இத்தனை பெரிய ஓட்டம் அப்படின்னா, எல்லாம் இந்த ஒரு ஜன் வயிற்றுக்கு தான் இல்லையா? ஏன்னா சில பேர் சாப்பிடும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடை கடை கடை கடை கடை ரொம்ப வேக வேகமாக அதை மெல்ல கூட மாட்டாங்க, அப்படியே கடை கடை கடன் முழுங்கிடுவாங்க. அது அவங்களுடைய இயல்பு. ஆனால் அப்படிலாம் சாப்பிடக்கூடாது. உணவை வந்து அப்படியே நம்முடைய எச்சிலில் கலந்து அப்படியே நல்லா மென்று சாப்பிடும்போது தான் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு இட்லி இல்லை ஒரு தோசை அதை நம்ம தட்டில் வைக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு சாப்பிட்றதுக்கு என்ன நேரம் ஆகும்? தோராயமாக ஒரு 5 நிமிஷம் அப்படி ஆகுமா? அப்படியே ஒரு போட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 30 செகண்டில் முடிப்போமா? ஆனால் உலகத்தையே அதிர வைக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம சுற்றி தான் இருக்குது, ஆனால் நமக்கு தெரில. இதையெல்லாம் படிக்கும்போது ஓ மை காட், இப்படிலாம் இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நம்முடைய அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியில். ஸ்டேட்யூன் பண்ணுங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் உங்களுக்காக அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, ஸ்டூடெண்ட் நம்பர் 1 திரைப்படத்திலேருந்து கேட்டுருச்சிங்க.

0: நமது திருநெல்வேலி FM ரெயின்போ 102.6 MHz-இல் இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: காற்றலைகளில் இசை சாமரம் வீசிக் கொண்டிருப்பது நெல்லையின் இசை களஞ்சியம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் பண்பலை 102.6.
2: தம்பி, உன்னை பற்றி எங்களுக்கு தெரியாதா? எப்பவும் போல அப்படியே எங்களுக்கு ஒரு டெம்கி கொடுத்துட்டு போகலான்னு பார்க்குறியா? போன வாரம் நீ என்ன சொன்னேன், ஒரு 11 கிலோ எடை இருக்கக்கூடிய இதயம் இருக்குது, அதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த முறை வரும்போது நீ சொல்லிட்டு போனியா இல்லை? அப்படியே எங்களை ஏமாத்தலான்னு பார்க்கியா? இன்னும் நாங்கள் ஞாபகம் வச்சுருக்கோம் தம்பி அப்படின்றீங்களா? எஸ் எஸ், நீங்கள் மறந்துருந்தாலும் நான் உங்களுக்காக ஞாபகம் வச்சுருக்கேன், நீங்களும் மறக்க மாட்டீங்க இல்லையா? அதனால தான் கேட்டிருக்கீங்க தம்பி அந்த 11 கிலோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், 11 கிலோ கேட்டவங்களுக்காக சொல்ல நோட் பண்ணிக்கிங்க. தெரியுமா, இந்த ஒட்டகச்சிவிங்கிகள் இருக்கு இல்லையா, அந்த ஒட்டகச்சிவிங்கிகளினுடைய உயரத்தினுடைய ரகசியம் என்னன்னு பார்த்தா, உலகத்தில் மிக உயரமான விலங்கினமான இந்த ஒட்டகச்சிவிங்கியினுடைய உடலில் பல விந்தையான விஷயங்கள் வந்து இருக்குது. இதனுடைய தலை ரொம்ப உயரத்தில் இருக்குது, அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. அப்படி உசரத்தில் இருக்கிறதால ரத்தத்தை கீழே இருந்து உச்சிக்கு அனுப்ப இதனுடைய இதயம் வந்து ரொம்பவும் வலுவாக வந்து செயல்படணும். அதுக்காக அதனுடைய இதயம் வந்து சுமார் 11 கிலோ எடையும் 2 அடி நீளமும் கொண்டதான். கிட்டத்தட்ட மனுஷனை விட இது 3 மடங்கு அதிக இரத்த அழுத்தத்தை வந்து கொண்டதான். இது ஒரு நாளில் மிக குறைந்த நேரத்துக்கு மட்டுமே தூங்கக்கூடிய விலங்கினமா. பொதுவாக ஒரு நாளைக்கு 30 நிமிஷத்துலேருந்து 2 மணி நேரம் மட்டும்தான் இது வந்து தூங்குவான். அதுவும் பெரும்பாலும் நின்றுக்கிட்டே தூங்குவான். 5 நிமிஷம் குட்டி தூக்கம் போட்டுச்சு அப்படின்னாவே இதுக்கு வந்து போதுமானதாக இருக்குமா. இது இதனுடைய நாக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 20-21 அங்குலம் நீளமுடைய தான். இதனுடைய முட்கள் நிறைந்த மரங்களினுடைய உச்சியில் இருக்கக்கூடிய இலைகளை பறித்து உண்ணறதுக்கு இந்த நாக்குகள் வந்து பயன்படுத்துதான். நாக்கு சூரிய ஒளியில் கருகாமல் இருக்கிறதுக்கு இயற்கையிலேயே அது வந்து அடர் நீல அல்லது கருப்பு நிறத்தில் அது வந்து அமைஞ்சிருக்குதான். என்னைக்காவது நம்ம யோசிச்சு பார்த்துருப்போமா, இந்த ஒட்டகச்சிவிங்கிக்குள்ளே இவ்வளவு விசித்திரமான விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் படித்து பார்த்து அப்படியே மிரண்டு போயிட்டேன். யோசித்து பாருங்களேன், 11 கிலோ எடை அப்படின்னா ஒரு 10 கிலோ பையரிசி தான், அந்த அளவுக்கு தான் இருக்கும்ல எடை. அவ்வளோ பெரிய ஹாட்டாக இந்த ஒட்டகச்சிவிங்கிக்கு அப்படின்னு. எஸ் இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்டே இருக்கு, கேட்டுட்ருக்கீங்க இது FM ரெயின்போ 102.6 இருந்து அறிவியல் தகவல்.

ஓ மை காட், அதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா இந்த பாடல்? அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுல்ல, அப்படி யோசிக்கிற அளவுக்கு. எஸ் கேட்டுட்ருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 அறிவியல் தகவல்கள். நம்ம வீடுகளெல்லாம் வந்து இந்த மூஞ்சலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லை, அந்த மூஞ்சலியை பார்த்துருக்கீங்களா? அது எப்படி இருக்கும்? மூக்கு அப்படியே ஊச்சாக இருக்கும், அவ்வளோதானே நமக்கு தெரிஞ்சது. ஆனால் அந்த வகையிலேயே இன்னொன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தா, இந்த உலகத்திலேயே அதிவேக வேட்டையாடி இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. நிலத்தினுடைய

அடிப்பகுதிகளில் வாழக்கூடிய இந்த சின்ன விலங்கு தன்னுடைய மூக்கின் மூலமாக உலகையே வியக்க வைக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ப முடியுதா? நம்பவே முடியலைல்ல. அதுதான் விஷயம். என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு வினாடியில் நான்கில் ஒரு பகுதி, கிட்டத்தட்ட 0.2 செகண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நேரத்திற்கு உள்ளார தனக்கு முன்னால் இருக்கிறது இறையா இல்லையா அப்படின்றத கண்டறிந்து அதை லவக்குன்னு விழுங்கிருமா. உலகினுடைய மிக வேகமாக உணவை உண்ணக்கூடிய பாலூட்டி இது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனுடைய மூக்கில் இளஞ்சிவப்பு நிறத்தில் 22 சதையாலான உணர்வுகள் வந்து இருக்குது. இதில் ஐமர் உறுப்புகள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 25,000-க்கும் மேற்பட்ட தொடு உணர்வுகள் வந்து இதில் வந்து இருக்குதான். இது மனிதனுடைய கைகள் இருக்கு இல்லையா, அதை விட 6 மடங்கு அதிக தொடு உணர்வு கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதன் மூலமாக இருட்டில் நில அதிர்வுகளை வைத்து பாதையையும் இறையையும் இது வந்து கண்டுபிடிக்கக்கூடிய திறன் கொண்டது அப்படின்னு சொல்கிறாங்க. 0.2 செகண்ட்னா, ஓ மை காட், அதுக்குள்ளே பாருங்களேன், கண்ணை மூடி முழிக்கிறதுக்குள்ளே சடார்னு இறையை பிடிச்சி சாப்பிட்றமா இந்த மூஞ்சிரும். எஸ் நம்ம நிகழ்ச்சி அடுத்த பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது. எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து கேட்டு ரசிங்க.

என்னடா இது எடுக்க எடுக்க குறையவே மாட்டேக்கு அப்படின்ற மாதிரி சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமே இல்லைங்க. அறிவியல் அப்படின்னு நம்ம உள்ளே நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியுமே நமக்கு திகில் இருந்ததாகவும் சுவாரஸ்யம் இருந்ததாகவும் தான் இருக்கும். ஏன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் அந்த மாதிரி நடந்திருக்கு நமக்காக. சில விஷயங்கள் வந்து தவறுதலாக கூட நமக்கு

அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி கூட அறிவியலில் நிறைய விஷயங்கள் வந்து நிகழும். அதோடு கூட நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், பொருட்கள், உயிரினங்கள், மரம், செடி, கொடி எல்லாமே விசித்திரமானது தான். ஏன்னா அந்த மாதிரி தான் வந்து அறிவியலாளர்கள் வந்து சொல்கிறாங்க, ஒன்றுக்கு ஒன்றுக்கு தொடர்பு இருக்காது ஆனால் எல்லாம் கூடி வாழும், மனிதனும் ஒரு சமூக விலங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எஸ், அந்த மாதிரி நிறைய தகவல்கள் உங்களுக்காக நம்ம வரக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போது நாம் அறிவியல் தகவல்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நிறைவு பாடல் உங்களுக்காக மலைக்கோட்டை திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
1: என்ன தம்பி, மண்ணை பரிசோதனை செஞ்சியா?
0: இல்லையானே.
1: முதல்ல உங்க மண்ணை பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
0: அட அண்ணா, இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண் வள அட்டையை வாங்குறேன்.
1: நீ கில்லாடிதான் போ.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: தொழில்முறை மாற்றத்தின் உச்சமாக இன்று ஏர்முனை பிடித்த கைகள் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா வான்வழி வாகனங்களை இயக்கத் தொடங்கியுள்ளன. இதனால் விவசாயிகளின் நேரம் சேமிக்கப்படுவதுடன் அவர்களின் உடல் நலமும் பாதுகாக்கப்படுகிறது. நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு குறித்து கிள்ளிகுளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம் ஹேமலதா அவர்கள் வழங்கும் உரையினை கேட்கலாம்.
4: நம்ம ஒரு பயிரை சாகுபடி செய்யல எந்த வகையிலெல்லாம் நம்ம வந்து செலவை குறைக்க முடியும் அப்படின்றத பார்க்கணும். அந்த செலவை குறைக்கிறதுக்காக மகசூலை குறைச்சிடக்கூடாது. செலவையும் குறைக்கணும், எப்படி மகசூலை அதிகரிக்கிறது, அதன் மூலமாக நம்ம எப்படி லாபத்தை பெற முடியும் அப்படின்றத நம்ம முக்கியமாக பார்க்கணும். அப்போ இந்த வகையில் பார்க்கையில் இன்னைக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க ட்ரோன். ட்ரோன் அப்படின்றது முன்னாலே நம்ம என்ன செய்வோம், இந்த கல்யாணத்தில் மகாலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட திடீர்னு ஒரு ஹெலிகாப்டர் பறந்த மாதிரி பறந்துக்கிட்டு இருக்கோம், சுற்றி சுற்றி நம்ம எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ட்ரோனை தான் நம்ம பார்த்துருக்கோம். இன்றைக்கு விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனுடைய உபயோகம் ரொம்ப பெரிதாக உள்ளது. அதாவது இந்த ட்ரோன் மூலமாக மருந்தடிக்கிறத பார்த்துருக்கோம், ஒரு களைக்கொல்லி அடிக்கிறத பார்த்துருக்கோம், விதைப்பும் இந்த ட்ரோன் மூலமாக செய்ய முடியும் அப்படின்றது இருக்கு. நெல்லில் இதே ஆராய்ச்சி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக நிறைய மையங்களில் செஞ்சுருக்கோம். அதில் ஒன் ஆஃப் த சென்டராக வந்து நம்மளுடைய தூத்துக்குடி வாவுசி வேளாண்மை கல்லூரியிலையும் எங்களுடைய உளவியல் துறையில் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அப்போ இந்த ட்ரோன் மூலமாகவும் நம்ம வந்து விதைக்கலாம். ஒன்று, இந்த விதைப்பான் கருவியை கொண்டு ஒரு மனிதன் அந்த வயலில் உருட்டிகிட்டே போய் நம்ம வந்து விதைக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த ட்ரோன் மூலமாகவும் நம்ம வந்து நெல்லை இதில் வந்து என்ன செய்யணும்னா நம்ம முளைக்கட்டின விதையை உபயோகப்படுத்தக்கூடாது. நம்ம எப்படி விதை இருக்கோ, அதாவது ஊற வச்சிருக்க கூடாது, ஈரப்பதம் இல்லாத ட்ரை சீடுன்னு சொல்லக்கூடிய அந்த விதையை எடுத்து கொண்டு வந்து நம்ம அந்த ட்ரோன்ல நிரப்பி நீங்க அதை பறக்க விட்டீங்க அப்படின்னா அழகா அது வந்து வயல்ல விதையெல்லாம் தூவிட்டு போயிடும். நம்ம இயந்திரத்தின் மூலமாக நடையில ஒரு ஆளு ஒரு ஏக்கரை அழகா நட்டுட்டு போயிருவான். இதே இதில் நீங்கள் ஒரு விதைப்பான் கருவியை கொண்டு வந்து உபயோகப்படுத்தையில் ஒரு ஆள் அழகாக உருட்டிட்டு போயிடுவான். அதுக்கு வந்து நீங்கள் குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் ஆகுதுன்னு வைங்க. ஆனால் இந்த ட்ரோன் 2.5 ஏக்கரை 25 நிமிஷத்தில் விதைச்சிரும். ஆனால் இதில் என்ன ஒரு இது அப்படின்னா வரிசை இருக்காது. விதைச்சிருக்க இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு வரிசை தேவைப்பட்டால் நல்லா முளைச்சதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாளில் நம்ம உருளும் களைக்கருவியை கொண்டு ஒரு சரியான இடைவெளி கொடுத்து நீங்கள் நேராக உருட்டிட்டு போனீங்கன்னா வரிசை நம்மளுக்கு கிடச்சி போயிடும். அப்போ அந்த ட்ரோன் விதைச்ச விதை பண்ண வயலில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த களைக்கருவியை கொண்டு நீங்கள் நேராக ஒரு வரிசை பார்த்துக்கிறணும். 20 சென்டிமீட்டர் 25 சென்டிமீட்டருக்கு இடையில ஒவ்வொரு வரிசைக்கும் நீங்கள் ட்ரோனை கொண்டு போய் நேராக உள்ளே உருட்டுனீங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக வரிசையில் எப்படி விதைச்சோமோ வரிசையில் எப்படி நட்டமோ அதே மாதிரி அழகாக கிடைச்சிரும். ஆளை விட்டு நம்ம விதைச்சதுக்கும் இந்த இயந்திரத்தின் மூலமாகன்னு சொல்லக்கூடிய இந்த விதைப்பான் மூலமாக விதைப்பதற்கும் வயலில் இருக்கக்கூடிய பயிரினுடைய தன்மையை பார்த்தீங்கன்னா விதைப்பான் மூலமாக போட்டிருக்க பயிர் நடவு பயிரை விட ஜோரம் அவ்வளோ அழகாக இருக்கும், மகசூல் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், தேவையில்லாமல் நம்ம போய் நாத்தாங்கால உழுது பரம்படிச்சு விதைச்சு அதை பிடுங்கி எடுத்து கொண்டு வந்து வயலை நடுறது எவ்வளவு ஆட்கள், எவ்வளவு செலவு. நீங்கள் நேரடியாக இந்த விதைப்பை நான் கொண்டு போய் விதைக்கிறப்ப எப்படி மகசூல் அதிகமாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த ட்ரோன் மூலமாக விதைக்கிறதுக்கு நாங்கள் யாரையும் அணுகணும் எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் உளவியல் துறை வாவுசி வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தை நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் முடிந்த அளவு உங்களுக்கு இந்த ட்ரோன்

0: 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.

0: மூலமாக நாங்கள் உங்கள் வயலில் செயல் விளக்கம் செஞ்சு காமிக்கிறோம். இதில் வந்து விதையினோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 கிலோ ஒரு ஹெக்டருக்கு போதுமானது. அந்த ட்ரோன் அப்படின்றது விதையை மட்டும் விதைப்பதற்கு இல்லை, நம்ம களைக்கொல்லியை விதைப்பதற்கும் இந்த ட்ரோனை உபயோகப்படுத்தலாம். ட்ரோன் மூலமாக தெளிப்பதற்கு ஒரு டேங்க்குக்கு 500 ரூபாங்க கணக்கு. 500 ரூபா அப்படின்னால நீங்கள் எத்தனை டேங்க்குக்கு பறக்க விடுறீங்களோ அத்தனை டேங்க்கு காசு. சரியா, அப்போ நம்ம என்ன நம்ம களைக்கொல்லி சொல்கிறோமோ, ஆனால் இந்த ட்ரோன் மூலமாக அடிக்கையில் இந்த களை முளைப்பதற்கு முன்னால் இருக்கக்கூடிய களைக்கொல்லிக்கு இந்த ட்ரோனை உபயோகப்படுத்தாதீங்க, சரிங்களா? அந்த ப்ரீ எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய 3வது நாள் 5வது நாள் போடக்கூடிய களைக்கொல்லிக்கு ட்ரோனை உபயோகப்படுத்தாதீங்க. அப்போ நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, 2 களை வந்து 2-3 இலை விட்டுருக்கணும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய களைக்கொல்லியை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நாமினி கோல்டு 1 ஏக்கருக்கு 80 மில்லி போதும். இந்த களைக்கொல்லியை நீங்கள் ட்ரோன் மூலமாக உபயோகப்படுத்தி களையை கட்டுப்படுத்தலாம். அப்போ இந்த 1 தடவை தெளிச்சா போதுமா அப்படின்னா இல்லை. களைக்கொல்லி தெளித்த உடனே களை கட்டுப்படுத்த முடியாது. 2வது, நீங்கள் போஸ்ட் எமர்ஜென்சி ஹெர்பிசைட்னு சொல்லக்கூடிய நல்லா களை முளைச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த சமயத்தில் திருப்பி நீங்கள் ஒரு களைக்கொல்லியை அடிக்கணும். அது என்ன களைக்கொல்லி அப்படின்னா 2,4-DEE இருக்கு. அந்த 2,4-DEE களைக்கொல்லியை நீங்கள் களை முளைச்சதுக்கப்புறம் இயர்லி போஸ்ட் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடியது வந்து 15வது நாள் 20வது நாள் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி கைக்களை எடுக்கிறோமோ 20வது நாள் எடுக்க பதிலாக ஒரு களைக்கொல்லி, 40வது நாளில் எடுக்கிறோம் அப்போ இந்த 30-35வது நாளில் ஒரு களைக்கொல்லி, 2 களைக்கொல்லி அடிச்சிங்கன்னா நீங்கள் களையை கட்டுப்படுத்த முடியும். அப்போ அந்த 2,4-DEE சொல்லக்கூடியது ஃபெர்னாக்சோன் அப்படின்ற களைக்கொல்லி, இது வந்து 1.25 கிலோ ஒரு ஹெக்டருக்கு, அப்போ 2 ஏக்கருக்கு 1.25 கிலோ அது வந்து பவுடர் ஃபார்மில் இருக்கும். இது வந்து 2 வகையான களைக்கொல்லியை உபயோகப்படுத்தி ட்ரோன் மூலமாக நம்ம தெளித்தோம் களையை கட்டுப்படுத்தலாம். அப்போ நீங்கள் இயந்திரமயமாக்குதலின் பங்குன்னு பார்க்கையில் இந்த களையை கட்டுப்படுத்துறதுக்கு 1, நீங்கள் ட்ரோன் மூலமாக இந்த களைக்கொல்லியை உபயோகப்படுத்தி களை கட்டுப்படுத்தலாம். 2வதாக இந்த களை கருவியை பயன்படுத்தி நீங்கள் களையை கட்டுப்படுத்தலாம். ஒவ்வொரு தொழில்நுட்பங்களுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அதற்கு நல்ல பலனை பெற முடியும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா, மேலுரமா அப்படின்னேல நம்ம எப்போ கொடுப்போம் அப்படின்னா, நல்லா தூர் கட்டி வர சமயத்தில் ஒரு உரம் கொடுக்கணும், அப்போ தான் நல்லா தூர் கட்டும். 2வது, அந்த பொதும்புற சமயத்தில் நிறைய விவசாய பெருமக்களுக்கு எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும், அதாவது உள்ளுக்குள்ள பொம்மி அந்த பூ வந்து வெளியே பூத்து வரக்கூடிய சமயத்தில் ஒரு உரம் கொடுக்கணும். அந்த 2 உரமும் ரொம்ப நெல் பயிருக்கு முக்கியமானது. அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த 50% உரத்தை நம்ம மேலுரமாக இந்த 2 பருவத்தில் நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம சாதாரண முறையாக இருந்தால் என்ன செய்வோம், இந்த மேலுரத்தை ஒரு விவசாயி வந்து எடுத்துக்கொண்டு போய் சீராக வயலில் தூவி போடுவார். இப்போ இந்த இயந்திரமயமாக்குதலின் மூலமாக இந்த உரத்தை எப்படி நம்ம கொண்டு வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கும் ட்ரோன் தான். அப்போ அந்த மீதி இருக்கக்கூடிய உரத்தை எப்படி போடலாம் அப்படின்னா, அந்த ட்ரோன் மூலமாக நீங்கள் தெளிக்கலாம். பயிரும் எப்பயுமே மனிதனை போல தான், அப்போ நீங்கள் அதற்கு தேவையான அளவை தான் நீங்கள் கொடுக்கணும், சரிங்களா? அந்த அளவை காட்டி கொடுக்கையில் பயிரினுடைய சேதாரம் இருக்க தான் செய்யும். அப்போ அந்த கரெக்டான அளவை பார்த்து கொடுங்க. பயிர் நோயையும் பூச்சியையும் மருந்துகளையும் இந்த ட்ரோன் மூலமாக தெளித்து இயந்திரமயமாக்குதலின் மூலமாக நீங்கள் உபயோகப்படுத்தலாம். பூச்சி மற்றும் பூஞ்சா நோய்களை கட்டுப்படுத்தலாம். 2வது வந்து நம்ம நார்மலாக செய்யலாம் என்ன செய்வோம் அப்படின்னா, நம்ம இந்த விசை தெளிப்பான் மூலமாக, அதாவது பவர் ஸ்ப்ரேயர் மூலமாக இந்த பூச்சி மற்றும் பூஞ்சா நோயை அடிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துவோம். அதுக்கு வந்து ஒரு ஆள் அடிக்கிறதுக்கு தேவைப்படும். 2வது, மருந்தை தண்ணி ஊற்றி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படும். அதுவும் வந்து அந்த மிஷின் வந்து கரெக்டாக இருக்கணும். இதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கு நீங்கள் இந்த பூச்சி பூஞ்சா நோய் மருந்துகளையும் ட்ரோன் மூலமாக தெளித்து நீங்கள் வந்து பயன்பெறலாம். இதுவும் இயந்திரமயமாக்குதலின் ஒரு பங்கு. இதை நம்மளுடைய தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி விவசாய பெருமக்களை பயன்படுத்தி நல்ல பயன்பெறணும் அப்படின்றத கேட்டுட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: என்ன விவசாயிகளே, ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் மிக குறைந்த நேரத்தில் மிக துல்லியமாக பூச்சிக்கொல்லிகளையும் களைக்கொல்லிகளையும் உரங்களையும் தெளிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுவரை நெல் சாகுபடியில் ட்ரோன்களின் பங்களிப்பு குறித்து கிள்ளிக்குளம் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உளவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எம். ஹேமலதா அவர்கள் வழங்கிய உரையினை கேட்டீர்கள்.

0: தொடர்ந்து நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் GH ஹட்சன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: வான்கோழிகள் வந்து குறைஞ்ச செலவில் எளிதாக வளர்க்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் உள்ளதால் தடுப்பூசி செலவுகளும் குறைவு. மற்ற கோழிகளை காட்டிலும் நோய் தாக்கமும் குறைவாகத்தான் இருக்கும். இவ்வளவு சிறப்புகள் உள்ள இந்த வான்கோழிகளில் என்னென்ன இனங்கள்லாம் இருக்குது சார்? நம்ம இடத்துக்கு வளர்க்கறதுக்கு எந்த இனம் ஏற்றது?
2: வான்கோழி இனங்களில் பார்த்தீங்கன்னா ப்ராட் பிரஸ்டட் பிரான்ஸ், பெல்ஸ் வில்லி ஒயிட், நரகன் செட், இந்த மாதிரி இனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் எந்த நாட்டோட இனம்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா நாட்டோடது, நம்ம நாட்டோடது கிடையாது. அங்கேருந்து நம்ம இங்கே வளர்க்குறதுக்காகவும் பண்ணைக்காகவும் நம்ம கொண்டு வந்தது தான் இந்த இனங்கள். இந்தியாவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா பெல்ஸ் வில்லி சுமால் ஒயிட்ங்கிற இனம் வந்து பரவலாக வளர்க்கப்படுது. அதுவும் முக்கியமாக தமிழ்நாடு, கேரளா போன்ற தென் மாநிலங்களில் அதிகமாக இந்த இனங்கள் வந்து வளர்க்கப்படுது.
1: இப்போ நவீன முறையில் வான்கோழி வளர்ப்புங்கிறது கொட்டகைகளில் தரையில் மரத்தூள், உமி, வைக்கோல் இதெல்லாம் போட்டு ஆள்குல முறையில் வளர்க்குறதா, வேறு எந்த முறையில் வளர்க்குறாங்க சார்?
2: மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி நவீன முறையில் வான்கோழி வளர்ப்புங்கிறது வந்து ஆள்குல முறையில் வளர்க்குறது தான். ஒரு வான்கோழிக்கு கிட்டத்தட்ட 8-10 சதுர அடி இடவசதி நமக்கு தேவைப்படும். இதுவே ஆள்குல முறை ப்ளஸ் மேய்ச்சல் முறை ரெண்டுமே கலந்து, அதாவது இரவு நேரத்தில் நீங்கள் ஆள்குல முறையில் ஷெட்டுக்குள்ளேயும் பகல் நேரத்தில் நீங்கள் திறந்து விட்டு வளர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா 3-4 சதுர அடி இடவசதி கொடுத்தா போதும் ஒரு பெரிய வான்கோழிக்கு. இதுவே நம்ம மேய்ச்சல் முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வான்கோழிக்கு கிட்டத்தட்ட 10 சதுர அடி மேயறதுக்கான இடம் நமக்கு தேவைப்படும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் 3 சதுர அடியும் பகல் நேரங்களில் வெளியே மேய்ச்சலில் வந்து 10 சதுர அடி ஒரு வான்கோழிக்கும் கொடுக்குற மாதிரி நம்ம வச்சோன்னா காலையில் நம்ம திறந்து விட்டுக்கலாம், நைட்டு உள்ள ஷெட்டுக்குள்ளே போய் அடைஞ்சோம்.

0: வச்சுக்கும். இந்த மாதிரி வளர்க்கும் போது பராமரிக்கிறதுக்கும் நமக்கு எளிமையாக இருக்கும். நம்ம கண்ட்ரோலில் கோழிகள் இருக்கும், அதுக்கு நம்ம என்ன தீவனம் கொடுக்குறோம், எப்படி தண்ணி வைக்கிறோங்கிறதும் நம்ம கண்ட்ரோல்லையே நமக்கு இருக்கும்.
1: இப்போ வந்து பகலில் மேய்ச்சல் முறையிலையும் இரவில் வந்து ஆள்குள முறையிலையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இப்போ இந்த ஆள்குள முறையில் வளர்க்கும் போது ஈரப்பதம்லாம் இருக்கும்போது அந்த கோழிகளுக்கு நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்குல்லையா?
0: கண்டிப்பாக மேடம், அது வந்து முக்கியமாக நம்ம பராமரிக்கக்கூடியது. ஒரு வான்கோழி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அது இறைச்சிக்காக வர்றதுக்கு 16 வாரம் வரைக்கும் ஆகும், 7 கிலோ 8 கிலோ வெயிட் வர்றதுக்கு. அப்போது முதல்ல குஞ்சு பருவத்திலேயே அந்த ஆள்குளத்தை போட்டு நம்ம வளர்ப்போம். ஸோ அப்படி வளர்க்கும்போது 2 நாளைக்கு 1 தடவையாவது அந்த ஆள்குளத்தை நம்ம கிளறி விடுறது முக்கியமாக பார்க்க வேண்டியது. நம்ம கிளறாமல் இருந்தோன்னா அந்த ஆள்குளத்துலேயே அந்த ஈரப்பதம் அதிகமாக இருந்து கோழிகளுக்கு நோய் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா ரத்த கழிச்சல் போன்ற நோய்கள் இதனால் வரக்கூடியது. அது இல்லாமல் கோழி ஷெட்டில் வந்து அமோனியா வாயுவோட கான்சன்ட்ரேஷன் சொல்லுவோம், அது அதிகமாகிடும். ஸோ இதனாலேயும் கோழிகளுக்கு மூச்சு சம்மந்தமான நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆள்குளத்தை பொறுத்த வரைக்கும் டெய்லி மாற்றணுமா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆள்குளம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் இருந்ததுன்னா 16 வாரம் கழித்து கூட நம்ம ஒவ்வொரு பேட்ச் மாற்றிக்கிட்டால் போதும். ஒரு பிடி ஆள்குளத்தை எடுத்து நம்ம உள்ளங்கையில் வச்சு அழுத்தி பார்க்கும்போது அது நம்ம கைக்குள்ளே பொடிஞ்சு போயிடுச்சுன்னா அது கரெக்டான ஈரப்பதத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே ஒரு கட்டியாக நமக்கு கைக்குள்ளேயே ஒரு கேக் மாதிரி ஆயிடுச்சுன்னா ஸோ அது மாற்ற வேண்டிய டைம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். மற்றபடி நம்ம தண்ணி வைக்கும்போது ஆழ்குளத்தில் தெரியாமல் தண்ணி கொட்டினாலோ இல்லைன்னா கோழிகள் அந்த தண்ணீர் தொட்டியை தட்டி விட்டாலோ ஆழ்குளம் வந்து ஈரப்பதம் அதிகமாகிடும். அப்போது வந்து அந்த இடத்த மட்டும் அள்ளிட்டு நம்ம புதுசாக ஆழ்குளம் சேர்த்துக்கலாம்.
1: இப்போ நம்ம ஆழ்குளம் தயாரிக்கும் போது அதில் என்னென்ன பொருட்கள்லாம் சேர்க்கணும், அது வந்து எவ்வளோ உயரத்துக்கு போடணும்?
0: முக்கியமாக பார்த்திங்கன்னா உமி போடுவாங்க, மற்றபடி கடலை பொட்டுன்னு மரத்தூள் போடுவாங்க, தேங்காய் நார் போடுவாங்க. ஸோ நம்ம இடத்துல என்ன அவைலபிலிட்டியாக இருக்கோ, நமக்கு குறைந்த செலவில் கிடைக்குதோ, இல்லை எது நம்ம வீட்டில் இருக்கோ அதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கியமாக நம்ம ஈரப்பதம் இல்லாமல் தண்ணி தேங்காமல் நம்ம பார்த்துக்கணும்.
1: இப்போ நம்ம இந்த வான்கோழிகளோட அந்த கழிவுகளும் அந்த ஆள்குளையெல்லாம் சேர்ந்து அது ஒரு நல்ல எருவாக இருக்கும்ல?
0: கண்டிப்பாக மேடம், அது நல்ல எருவு தான். ஆனால் அது அப்படியே வந்து எந்த ஒரு பயிருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கோழிகளோட எச்சத்தில் யூரிக் ஆசிடுங்கிற தன்மை வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மண்ணில் போட்டு நம்ம கம்போஸ் பண்ணி, அதாவது மண்ணில் போட்டு அதை நல்லா உரம் ஆனதுக்கு பிறகு தான் எந்த ஒரு பயிர்களுக்கும் நாம் அதை யூஸ் பண்ணணும்.
1: வான்கோழிகள் வளர்க்குறதுக்கு இடத்தை எப்படி சார் தேர்வு செய்யணும்?
0: இடத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒரு பண்ணை ரீதியாக வளர்க்கும்போது வேறு கோழி பண்ணை பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கணும். ரோடு வசதி இருக்கணும், அப்போ தான் நம்ம தீவனம் எடுத்துகிட்டு போக முடியும், எடுத்துகிட்டு வர முடியும். முக்கியமாக அந்த இடத்துல நமக்கு அந்த வான்கோழிக்கான டிமாண்ட் இருக்கணும், மக்கள் அதாவது நுகர்வோர் அங்கே இருக்கணும். அப்போ தான் வந்து வான்கோழி வளர்ப்பு வந்து லாபகரமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போவுமே ஷெட் அமைக்கும்போது ஈஸ்ட் வெஸ்ட் அதாவது கிழக்கு மேற்கு திசையில் தான் நீளவாக்கு அமைஞ்சிருக்கணும். ஸோ ஷெட்டோட அதிகபட்ச நீளம் வந்து 100 அடி வரைக்கும் இருக்கலாம், அதிகபட்ச அகலம் வந்து 24 அடி வரைக்கும் நாம் வச்சுக்கலாம். இது தவிர பகலில் நாம் திறந்து விடுறதுக்கு மேய்ச்சல் இடம் வந்து அவசியமாக இருக்கணும், அப்போ தான் தீவன செலவு நமக்கு குறையும். அதே மாதிரி ஷெட் அமைக்கும்போது ஷெட்டோட பக்கவாட்டு சுவர் 2 அடிக்கு கம்மியாக இருக்கணும். ஸோ நிறைய இடத்துல பக்கவாட்டு சுவர் அதிகமாக, அதாவது ஹைட் அதிகமாக 7 அடி 8 அடி கட்டும்போது காற்றோட்டம் இருக்காது. பக்கவாட்டு சுவர் 2 அடி இருக்கணும், அதுக்கு மேலே வந்து 6 அடி இல்லை 5 அடிக்கு வந்து ஒயர் மெஷ் அதாவது கம்பி வலை போட்டு நம்ம மறைச்சிக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கோழிகள் வந்து வெப்பம் தணிஞ்சு காற்றோட்டமாக இருக்கும், நோய்கள் வந்து பரவாமல் இருக்கும். மற்றபடி தரையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக காங்கிரீட்டை போட்டு தரைத்தளம் போடுறது நல்லது. இதனால் எலிகள் மற்றும் பிற விலங்குகள்லேருந்து வேறு நோய் வராமலும் நம்ம கோழிகளை பாதுகாக்க முடியும்.
1: இப்போ இந்த குஞ்சு பருவ கோழிகளுக்கும் வளர்ந்த கோழிகளுக்கும் அந்த இட வசதி எவ்வளோ தேவைப்படும்?
0: குஞ்சு பருவம்ங்கிறது வந்து முதல் 1-8 வாரம். ஸோ வளர் பருவம்ங்கிறது வந்து 8-ல் இருந்து கிட்டத்தட்ட 24 வாரம். 24 வாரத்துக்கு மேலே வான்கோழிகள் வந்து முட்டை வைக்க ஆரம்பிக்கும். முட்டை போடுற கோழிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கோழிக்கு கிட்டத்தட்ட 3 சதுர அடி ஷெட்டுக்குள்ளே நம்ம கொடுக்கணும். இதே வளர் பருவத்தில் வந்து 1.5 சதுர அடி நம்ம கொடுக்கணும் ஷெட்டுக்குள்ளே. இதுவே ஒரு குஞ்சுக்கு வந்து 3/4 சதுர அடியிலேருந்து 1 சதுர அடி இடம் கொடுக்கணும். கோழிகள் கம்பேர் பண்ணும்போது இட வசதி வந்து ரொம்ப அதிகம் தேவைப்படும், ஏன்னா அது பெருசாக வளர்றதுனால. 1 ஏக்கர் நல்லா இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 200-250 வான்கோழி வந்து மேய்ச்சல் முறையில் நம்ம வளர்க்கலாம்.
1: ஆள்குள முறையில் வளர்த்தாச்சுன்னா எத்தனை கோழி வளர்க்கலாம்?
0: நம்ம கோழியை திறந்து விடலை, அதாவது ஷெட்டுக்குள்ளே இருக்குதுன்னா 3-5 சதுர அடி இடம் தேவைப்படும் ஒரு வான்கோழிக்கு. இதுவே பகலில் திறந்து விடுறோம்னா ஷெட்டுக்குள்ளே வந்து 3 சதுர அடி இடம் இருந்தால் போதும், ஷெட்டுக்கு வெளியே வந்து 6 சதுர அடி இடம் இருக்கணும். ஸோ ஒரு 100 கோழி வளர்க்கணும்னா ஷெட்டு வந்து 300 சதுர அடியும் மேய்ச்சல் இடம் வந்து 600 சதுர அடியும், அதாவது 300, 600, 900 ஸ்கொயர் ஃபீட் இருந்ததுன்னா 100 வான்

0: கோழி நம்ம வளர்க்க முடியும்.
1: இப்போ வந்து நம்ம வான்கோழி வந்து இந்த குஞ்சு பொரிக்கிறதுக்கு முட்டைகளெல்லாம் நம்ம எப்படி தேர்வு செய்யணும், அதை பற்றி சொல்லுங்கள்.
0: வான்கோழிகளில் இந்த குஞ்சு பொரிக்கிறதுல ஒரு பிரச்சனைகள் இருக்குது மேடம். அது என்னென்னா, நிறைய ஆண் வான்கோழிகள் வந்து எடை வந்து அதிகமாக இருக்கும், 12-15 கிலோ எல்லாம் எடை இருக்கும். இதுவே பெண் பார்த்திங்கன்னா 7 கிலோ 8 கிலோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எடையோட வேறுபாடு அதிகமாக இருக்கும்போது அது ஒழுங்காக இனச்சேர்க்கை நடக்காது. ஸோ அந்த டைமில் குஞ்சு பொரிப்பு திறன் ரொம்ப கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது என்ன பண்ணலான்னா, இருக்கிறதுலேயே தரமான ஆண், அதாவது ரொம்ப பெரிய ஆண் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் ஆண் வந்து ப்ரீடிங்க்காக நம்ம வச்சுருக்கலாம் மேடம். ஸோ இது இல்லாமல் கிட்டத்தட்ட 3-4 பெண் வான்கோழிக்கு ஒரு ஆண் என்கிற மாதிரி நம்ம ரேஷியோ விட்டுட்டோன்னா அது சரியாக இருக்கும். ஸோ முட்டைகளை கலெக்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, வான்கோழி சைஸும் பெருசாக இருக்கிறதுனால முட்டையை ஆழ்குளத்தில் போட்டுட்டு முட்டை மேலே அழுக்கு பட்டுரும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குஞ்சு பொரிப்பகத்தில் கிருமி தொட்டி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது முட்டையை தேர்ந்தெடுக்கும்போது முதல்ல சைஸ் பார்த்துக்கணும். வான்கோழி முட்டை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80-90 கிராம் வெயிட் இருக்கும். ஸோ ரொம்ப பெரிய முட்டையும் இல்லாமல் ரொம்ப சின்ன முட்டையும் இல்லாமல் ஒரு மீடியமான முட்டையாக இருக்கிற மாதிரி நம்ம சைஸை பார்த்து எடுத்து வச்சுக்கணும். அப்படி எடுக்கும்போது முட்டையில் அழுக்கு எதுவும் இல்லாமல் தூசிகள் எதுவும் இல்லாமல் இருக்கிற மாதிரி எடுத்து வைக்கணும். நீங்கள் கேட்கலாம், எப்படி சார் தூசி இல்லாமல் எடுக்கிறது, அது ஆழ்குளத்தில் எல்லாம் போடுதுங்கிற மாதிரி கேட்கலாம். அப்போது இந்த இனப்பெருக்கத்துக்காக வச்சுருக்கிற வான்கோழிகளுக்கு நாம் என்ன பண்ணணுன்னா, நெஸ்ட் பாக்ஸுன்னு சொல்லுவோம், அதாவது 3-4 கோழிகளுக்கு ஒரு பாக்ஸ். ஸோ முட்டை போடுறதுக்காக ஒரு பாக்ஸ். நம்ம பறவைகள் எல்லாம் வைக்கும்போது உள்ளே வந்து முட்டை போடுறதுக்கான ஒரு கூண்டு வச்சுருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வான்கோழி இருக்கிற ஷெட்டுக்குள்ளே ஒரு 4-5 கோழிக்கு ஒரு பாக்ஸுங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ அப்படி என்னும்போது அந்த வான்கோழி அந்த பாக்ஸுக்குள்ளே போய் முட்டையை லே பண்ணிக்கும். ஸோ அப்போ மற்ற ஆண் கோழிகளோ மற்ற கோழிகளோ இதை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் முட்டை வந்து நல்ல அழுக்கு இல்லாமல் சுத்தமாக கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது கிட்டத்தட்ட 70-80% முட்டைகள் வந்து நம்ம மிஷினில் வச்சு எடுத்தால் கூட குஞ்சுகளாக எடுக்கலாம். அதே மாதிரி முட்டையை கலெக்ட் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 3-4 தடவை அந்த முட்டையை வந்து பண்ணையிலேருந்து எடுக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ரொம்ப நேரம் அந்த வெப்பத்துலேயோ ரொம்ப நேரம் அந்த அழுக்குலேயோ முட்டை இல்லாமல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா, அதிகபட்சம் 1 வாரம் ஆன முட்டையை வந்து குஞ்சு பொரிப்பகம், அதாவது இன்குபேட்டரில் வச்சு நம்ம குஞ்சுகளாக எடுக்கலாம். ஸோ 1 வாரத்துக்கு மேலே ஆச்சுன்னா அந்த குஞ்சு பொரிப்பு திறன் குறைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.
1: இப்போ வான்கோழிகள் வந்து எத்தனை மாதங்களில் முட்டை போட ஆரம்பிக்கும்?
0: நம்ம வீட்டுக்கு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம பழக்கப்படுத்துறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 35-40 வாரம் வரைக்கும் ஆகும், அதாவது காட்டில் இருக்கும்போது. ஸோ இன்றைக்கி நம்ம நல்லா பழக்கப்படுத்திட்டோம், பண்ணை முறையில் அதை தயார்படுத்திக்கிட்டோம். இன்றைக்கி இருக்கிற வான்கோழிகள் பார்த்திங்கன்னா 24-30 வாரத்துக்குள்ளே முட்டைக்கு வந்துடும். 24 வாரத்துக்கு மேலேயே எக் லே பண்ண ஆரம்பிச்சிருங்க.
1: முட்டைகள்லேருந்து குஞ்சுகள் வெளியே வர்றதுக்கு எவ்வளோ நாள் சார்?
0: வான்கோழியை பொறுத்த வரைக்கும் 28 நாள். முக்கியமாக வான்கோழிகள் வந்து அடவைக்கு மிஷினில் வச்சு தான் நம்ம பொறிக்க வச்சு எடுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது 28 நாளில் வந்து நமக்கு குஞ்சுகள் கிடைக்கும். மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா அடைகாப்பான் குஞ்சு பொரிப்பான்னு இருக்கும் மேடம். கடைசியில் இருக்கிற 4 நாள் வந்து குஞ்சு பொரிப்பானில் வச்சிடணும், அது ரொம்ப முக்கியம். அடைகாப்பான்லேருந்து குஞ்சு பொரிப்பானுக்கு அந்த முட்டையை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா 28 நாளில் வந்து நமக்கு குஞ்சுகள் கிடைக்கும்.
1: இப்போ தீவனத்தை பொறுத்த வரைக்கும் வான்கோழிகளுக்கு வந்து இந்த புரதச்சத்து அதிகமில் தீவனம் ரொம்ப தேவைப்படும். இப்போ வந்து குஞ்சு கோழிகளுக்கும் வளர்ந்த கோழிகளுக்கும் என்னென்ன தீவனம் கொடுக்கலாம்?
0: பழைய காலத்தில் வீட்டில் கோழி வளர்க்கும்போது நம்ம பார்த்துருப்போம், வான்கோழி இருக்கும்போது கோழி முட்டையோட வெள்ளக்கருவை வந்து நிறைய இடத்துல போடுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, வான்கோழிகளுக்கு அதிக புரதம் உள்ள தீவனம், அதாவது முதல் 8 வாரத்துக்கு தேவை. ஸோ அதிக புரதம்னா எவ்வளோன்னா, அதாவது 100 கிராம் அதை சாப்பிடுதுன்னா கிட்டத்தட்ட 26-28 கிராம் சுத்தமான புரதம் அதில் இருக்கணும். இந்த அளவுக்கு புரதம் வேறு எந்த தீவனத்தில்ன்னு கேட்டிங்கன்னா கோழி இனத்தில் வேறு எதுலேயுமே கிடையாது. வான்கோழி தீவனத்தில் தான் இவ்வளோ அதிக புரதம், அதுக்கு அதிகப்படியான வளர்ச்சிக்காக அது தேவைப்படுது. ஸோ அது எப்படி அதை கொடுக்கலான்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா கோழி இனங்களுக்கும் அரைச்ச தீவனம் நமக்கு கடைகளில் கிடைக்கிது. முதல் வாரம் இந்த தீவனத்தை வாங்கி போடுறது தான் புதுசாக ஆரம்பிக்கிற வான்கோழி பண்ணையாளர்களுக்கு வந்து சரியாக இருக்கும். முதலே நாம் அரைச்சி போட்டோன்னா அந்த தீவனத்தோட பேலன்ஸ் வந்து சரியாக இருக்காது. ஸோ அப்படி அரைச்சி போடணுன்னா அதில் என்னென்ன சேர்க்கணும், எவ்வளோ புரதம் சேர்க்கணும், எவ்வளோ எரிசக்தி இருக்கிற உணவு சேர்க்கணும் என்கிற மாதிரி கால்நடை மருத்துவரோட ஆலோசனைகளை பெற்று செய்கிறது நல்லது. ஸோ அது இல்லாமல் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக அந்த அதிக புரதம் இருக்கிற தீவனத்தை முதல் 8 வாரத்துக்கு கடைகள்லேருந்து வாங்கி கொடுக்கறது நல்லாயிருக்கும்.
1: இப்போ வான்கோழிகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வரும், அதுக்கு என்னென்ன தடுப்பூசிகள்?
0: கோழிகளை கம்பேர் பண்ணும்போது வான்கோழிகளுக்கு ரொம்ப கம்மியான நோய்கள் தான் வரும், அதிகப்படியான நோய்கள் அவ்வளோ சீக்கிரம் தாக்காது. ஆனால் என்னென்னா பாக்ஸ், அதாவது கோழி அம்மை என்கிற நோய் வந்து வான்கோழிகளுக்கு அடிக்கடி வரும். நிறைய தாக்கக்கூடிய

0: நோய், இதுக்கான தடுப்பூசி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 5வது வாரத்துலேயும் 25வது வாரத்துலேயும் 2 தடவை நம்ம இந்த தடுப்பூசிகளை போடலாம். ஸோ இது இல்லாமல் வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி வந்து முதல் நாள், அதாவது கோழிகளுக்கு வேறு தடுப்பூசி முதல் நாள் போடுவோம். அதே மாதிரி வான்கோழிகளுக்கு பார்த்திங்கன்னா முதல் நாளே F1 தடுப்பூசியை போடுவோம். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து லசோட்டா என்கிற தடுப்பு மருந்தை கொடுப்போம். F1 லசோட்டாவும் பார்த்திங்கன்னா கண்ணில் சொட்டு மருந்தை நாம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் 2-3 மாதத்துக்கு ஒரு டைம் R2B தடுப்பூசி நாம் போடுவோம். ஸோ இதில் கரெக்டாக பார்த்தோன்னா 2 தடுப்பூசி தான், ஆனால் 3 தடுப்பூசி வந்து ஒரே ஒரு நோய்க்கான தடுப்பூசி, அதாவது வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசி. முக்கியமாக தமிழ்நாட்டில் பண்ணைகளில் வெள்ளை கழிச்சல் நோய்க்கான தடுப்பூசியும் கோழி அம்மை என்கிற பாக்ஸ் நோய்க்கான தடுப்பூசியும் நம்ம போடுவோம்.
1: சார், இப்போ வான்கோழிகளுக்கு விற்பனை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, அதை பற்றி சொல்லுங்களேன்.
0: இது ஒரு முக்கியமான கேள்வி மேடம். விற்பனை வாய்ப்புகள் வான்கோழிகளுக்கு கோழிகள் மாதிரி, அதாவது கிராமப்புறங்களில் எல்லா வாரமும் நமக்கு விற்பனை வாய்ப்புகள் இருக்காது. இதே இது நகரப்புறங்களில் பார்த்திங்கன்னா விற்பனை வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும், அதுக்கான நல்ல விலையும் நமக்கு கிடைக்கும். ஸோ மற்ற பண்ணையாளர்கள் என்ன பண்ணலான்னா, இப்போது பண்டிகை காலங்கள், அதாவது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மற்றும் ஜனவரி இந்த மாதங்களில் வந்து வான்கோழியோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ இதை கணக்கு பண்ணி கிட்டத்தட்ட 16 வாரத்துக்கு முன்னாடி, அதாவது 4 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வான்கோழி குஞ்சுகளை வளர்த்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் அந்த சீசனெல்லாம் லாபம் பார்க்க முடியும். இந்த டைமில் வந்து அதிகமான இறைச்சிக்கு வந்து நல்ல ரேட்டும் இருக்கும், கூடவே டிமாண்டும் இருக்கும்.
1: இதுவரைக்கும் வான்கோழிகளில் என்னென்ன இனங்கள்லாம் இருக்குது, இடம் எப்படி தேர்வு செய்யணும், கொட்டகை அமைப்பு எப்படி இருக்கணும், என்னென்ன தீவனங்கள்லாம் கொடுக்கணும், வான்கோழிகளை தாக்கக்கூடிய நோய்கள், அதற்கான தடுப்பூசிகள், முக்கியமாக லாபகரமாக வான்கோழிகளை விற்பனை பண்ணுறது எப்படின்னு பல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.
2: இதுவரை நவீன முறையில் வான்கோழி வளர்ப்பு குறித்து திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் கால்நடை பண்ணை வளாக உதவி பேராசிரியர் முனைவர் GH ஹட்சன் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள்.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா,
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தில் சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
5: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
6: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: ஆஹா, இந்த மழையால என் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
3: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
5: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1-4-4-4-7 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச்சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: இதுவரை இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கிய ஃபார்ம் டு சிட்டி விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நலத்துறை.
9: நேர்களே, இன்னும் சில நொடிகளில் 8 மணிக்கான செய்தி அறிக்கை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
10: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் ஆர்வமுடன் பங்கேற்க வேண்டுமென்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற உறுதிப்பாட்டுடன் இந்த இயக்கத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். சர்க்கரை உற்பத்தி குறித்து மத்திய உணவு அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வின்போது நடப்பு பருவத்தில் சர்க்கரை கையிருப்பு குறித்தும் அதன் சீரான விநியோகம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. சர்க்கரை விநியோகம் சீராக இருப்பதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டுமென்று திரு பிரஹலாத் ஜோஷி இந்த கூட்டத்தில் அறிவுறுத்தினார்.

0: தமிழகத்தின் தொழில் வளர்ச்சியில் சிறு குறு தொழில்கள் துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு மதன் ராஜா கூறியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிறு குறு தொழில்கள் துறை வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளுடன் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டு வருவதாக கூறினார். இது தொடர்பாக மாவட்டந்தோறும் முகாம் நடத்த அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக சிறு குறு தொழில்துறை வளர்ச்சி கண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இந்த துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் திரு மதன் ராஜா தெரிவித்தார். வேளாண் மின் இணைப்புக்கான தட்கல் முறையில் விண்ணப்பித்த 60,000 விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு வழங்க தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 8 மாதங்களுக்கு மேலாக மின் இணைப்புக்காக இவர்கள் காத்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதற்காக 1,500 கோடி ரூபாயை வசூலித்துள்ள மின் வாரியம் மின் இணைப்பை வழங்க மறுப்பது அநீதியாகும் என்று டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். காவிரி டெல்டா மாவட்டங்களில் உள்ள நெல் கொள்முதல் நிலையங்களில் தேங்கி கிடக்கும் நெல் மூட்டைகளை உடனடியாக கொள்முதல் செய்ய தாவேக அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டிவி தினகரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உரிய நேரத்தில் நெல் கொள்முதல் செய்ய தாவேக அரசு மறுப்பது கண்டனத்திற்கு உரியது என்று குறிப்பிட்டுள்ளார். கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை முறைப்படி கிடங்குகளுக்கும் அரவை ஆலைகளுக்கும் அனுப்பி வைக்கப்படுவதையும் தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று திரு டி டிவி தினகரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பார்கவி பெலானா வெண்கலப்பதக்கம் வென்றார். உஸ்பெகிஸ்தானின் தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஆசிய கோப்பைக்கான ஃப்ரீ ஸ்டைல் ஸ்கேட்டிங் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. ஜப்பானின் சைட்டானாவில் நடைபெற்ற இப்போட்டியில் ஸ்ரீ பண்டகா வெள்ளிப்பதக்கத்தையும் சம்பித் வெங்கடேஷ் வெண்கலப்பதக்கத்தையும் வென்றனர். பல்கலைக்கழகங்களுக்கிடையேயான உலக ஸ்குவாஷ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் குழு பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. பெலாரட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சன்யா வாட்ஸ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். உலக அமெச்சூர் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 3 தங்கப்பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் அபுஜாவில் நடைபெற்ற இப்போட்டியின் 20 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் ஷேஜல் சஞ்சையும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் சாகித் குமாரும், 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் பூஜா ராணியும் தங்கப்பதக்கம் வென்றனர். லெக்சிங்டன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா போனச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-7, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் கார்ல் போலிங் ஆன்ஜே ஹாகின் இணையை வென்றது. அமெரிக்காவின் யூஜனில் நடைபெற்று வரும் 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன் போட்டியின் மகளிர் 400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு தகுதி பெற்றுள்ளது. உலக இளையோர் வில்வித்தை போட்டியில் பங்கேற்பதற்காக 8 பேர் கொண்ட இந்திய அணி கொரியா புறப்பட்டுச் சென்றது. டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் இந்தியா தென்கொரியா இடையேயான காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டம் சியோலில் அடுத்த மாதம் 18 மற்றும் 19 தேதிகளில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை லெவன் அணிக்கு எதிரான 3 நாள் பயிற்சி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கொழும்பில் நடைபெற்ற இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 207 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 4 விக்கெட் இழப்பிற்கு 214 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 357 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்புக்கு 363 ரன் எடுத்திருந்த நிலையிலும் 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் இழப்பிற்கு 200 ரன் எடுத்திருந்த நிலையிலும் ஆட்டத்தை முடித்துக் கொண்டது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:05. ஆகாயமும் அடுத்த வீடாகி போகும். சிந்தையில் விந்தைகள் செய்து சிறகடிக்கும் இது இளமை துளிரும் காலம். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 MHz-ல் இது இளம் காற்று. இன்றைக்கு நாம் நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியில் வீக்லி ரவுண்ட் அப் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன முக்கியமான நிகழ்வுகளை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரே ஒரு சின்ன விஷயம் தான். என்ன தெரியுமா, நமக்கு மிகப்பெரிய எதிரி யார் தெரியுமா? நம்முடைய நாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது, அதையும் தாண்டி நமக்கு ஒரு மிகப்பெரிய எதிரி இருக்காங்க. அது யாருனா, நம்முடைய பயம்தான்.

இந்த உலகை மட்டுமல்ல எந்த விஷயமா இருந்தாலும் நாம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா நம்முடைய பயத்தை நீக்கினால் மட்டும்தான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். இல்லை அப்படின்னா எவ்வளோ தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் பயம் நம்மை ஆட்கொண்டது அப்படின்னா நம்ம அந்த விஷயத்தில் வந்து தோல்வியை தழுவுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மனரீதியான பிரச்சனைகள் இதில் வந்திருக்கு, உளவியல் சார்ந்த விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்களை வந்து கண்ணை கட்டிட்டாங்களாம், அவங்கள்ட்ட என்ன சொன்னாங்களா, இப்போ வந்து உங்கள் கையில் வந்து நாங்கள் வந்து தேள் வந்து கடிக்க வைக்க போகிறோம், ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் வந்து உங்களோட உடம்பில் வருது அப்படின்றத நாங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட உண்மையான தேளையும் வந்து காட்டிட்டாங்களாம். அந்த மனுஷர் அப்படியே பயந்துகிட்டே உட்காந்துருந்தார். இவங்க என்ன பண்ணாங்க, டக்குன்னு அவருக்கு ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு. என்ன பண்ணியிருக்காங்க, தேளை ஆக்சுவலி கடிக்க வைக்கல, ஆனால் கையில் இருந்த ஊசியால் தேள் கடித்த மாதிரி அவங்க வந்து குத்திருக்காங்க. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, இவருக்கு ஏற்பட்ட பயத்தினால் அவருடைய ரத்த ஓட்டத்தில், மனநிலையில், அவருடைய இதயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு விதமான அபரிவிதமான ஒரு மாற்றத்தை வந்து இந்த அறிவியலாளர்கள் வந்து கண்டாங்களா. ஆக்சுவலி அவருக்கு வந்து தேள் கடிக்கவே இல்லை, ஆனால் நம்மளை தேள் கடிச்சிருச்சு. அதனால் என்னென்ன ஆகும், ஒரு தேள் கடித்தா நமக்கு அப்படி ஆகுமோ இப்படி ஆகுமோ, இதயம் வலிக்குமோ, நமக்கு ரத்த ஓட்டம் நிற்குமோ, அப்படி இப்படி அவர் நினச்சி அந்த பயத்தின் காரணமாக தான் இத்தனை விஷயங்கள் வந்து அவருக்கு வந்து உடம்பில் வந்து மாற்றங்கள் வந்து ஏற்பட்டதான். கண்ணை திறந்து பார்த்தா உண்மையில் அவருக்கு தேள் கடிக்கவே இல்லை, இவங்க வந்து சும்மா ஆராய்ச்சிக்காக ஒரு ஊசி வச்சு தான் குத்தியிருக்காங்க. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நமக்கான பயம் அப்படின்றது தான் நம்முடைய மிகப்பெரிய எதிரியே. அதனால் எந்த விஷயத்தை நினச்சும் பயப்படாதீங்க. குறிப்பாக இந்த பரீட்சை இன்டர்வியூக்கு போகும்போது நமக்கு அப்படியே கை காலம் நடுங்கும், ஐயோ என்ன கேட்க போகிறாங்களோ எது கேட்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்குமே பயப்படாதீங்க, ஜாலியாக போங்க, அட்டன்ட் பண்ணுங்கள். நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் சொல்லுங்கள், தெரியாத விஷயங்களை தெரிந்தார் போல் காட்டிக்கும் போது தான் நமக்கு பிரச்சனை வரும். தெரியலைன்னா டேரக்டாக எனக்கு தெரியலை சார் அப்படின்னு சொல்லி முடிச்சுருங்க. அதுக்கடுத்து மேலதிக கேள்விகள் வந்து நமக்கு வராது. அது நல்ல விஷயம் தான் இல்லை உண்மை சொல்லிக்கிறது. எஸ் இந்த தகவலோட நாம் இன்றைக்கு நம்முடைய இளம் காற்று நிகழ்ச்சியை துவங்கலாம். நிகழ்ச்சியினுடைய துவக்கமான பாடல் படையப்பா படத்திலிருந்து வந்துட்டே இருக்க கேட்டு ரசிங்க.

கெட்டதும்

சின்னதோ பெருசோ வாய்ப்புகள் நம்ம தேடி வரும்போது அதை நம்ம வந்து கட்டாயமாக நமக்கு சாதகமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கிடணும். நமக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்குது, சின்னதாக இருக்குது, இதை நான் பண்ண மாட்டேன், என் லெவல்கெலாம் நான் பெருசாக தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம யோசிக்கவே கூடாதான். பாருங்களேன், இந்த பாட்டில் கூட ஸ்ரீனிவாஸ் அவங்க வந்து சும்மா ட்ராக் தான் பாடி வச்சாங்களாம், அதுவே வந்து ஓகே ஆகி இப்போ நம்மளையெல்லாம் மெஸ்மரைஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ஸாக இந்த பாடலில் இருக்குது இல்லையா? கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இளம் காற்று. தமிழ்நாட்டில் மகளிர் சுய தொழிலை ஊக்கப்படுத்துறதுக்காக கூட்டுறவு வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட்டு அதனுடைய வரம்பு வந்து விரிவுபடுத்தப்பட்டுள்ளதா. இந்த திட்டத்தின் கீழே இனி மகளிர் சுய உதவி குழுக்கள் மட்டும் கிடையாது, இளைஞர்கள் அதுக்கப்புறமா சமூகத்தில் பின்தங்கிய நலிவடைந்த பிரிவினரும் பயன்பெற தகுதி உடையவர்கள் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழே வழங்கப்படக்கூடிய கடன்களினுடைய அளவு 25% வந்து உயர்த்தப்பட்டுள்ளது. அது கூடவே கூட்டுறவு வங்கிகள் மூலமாக வழங்கப்படக்கூடிய புதிய கடன்களில் குறைந்தபட்சம் 30% புதிய உறுப்பினர்களுக்கு வந்து வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு அறிவுறுத்தியிருக்கிறாங்க. கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இருக்குல்லையா, அதில் தடகள பிரிவில் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்கள் ஜம்முன்னு விளையாண்டுருக்காங்க. மும்முறை தாண்டுதல் போட்டியில் நம்முடைய தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் அவங்க வந்து வெள்ளிப்பதக்கமும் செல்வா பிரபு வந்து வெண்கலப் பதக்கமும் வென்று அசத்தியிருக்கிறாங்க. 23rd காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா 13 தங்கம் 17 வெள்ளி 9 வெண்கலம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக 39 பதக்கங்களோட ஒட்டுமொத்த பதக்கப்பட்டியில் 4வது இடத்தை பிடிச்சிருக்கு. இந்த

0: ஆஸ்திரேலியா 171 பதக்கங்களோட முதலிடத்தையும் இங்கிலாந்து இரண்டாவது இடத்தையும் பெற்றிருக்கு. அதோடு கூட இன்னொரு ஸ்வீட்டான தகவல் என்ன தெரியுமா, அடுத்து 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் இருக்குல்லையே, அது 2030 நம்முடைய இந்தியாவின் அகமதாபாத்தில் நடைபெறும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஆல் ரைட், இந்த தகவல்களோட உங்களுக்காக அடுத்த பாடல் மோனிஷா என் மொனாலிசா திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.
1: ஹலோ, மோனிஷா ஹியர், ஹூ இஸ் காலிங்?

ஒரு உண்மையை சொல்லட்டா, எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி அம்மா இவங்க எல்லாருமே வாழ்ந்து இந்த காலத்தில் நம்மளும் வாழ்ந்து அவங்க பாடிய இந்த பாடல்களையெல்லாம் கேட்டு நாம் வந்து ரசித்து அப்படியே இன்புற்று வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறதே ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸிங் அப்படின்னு தோணுது. என்ன கிரேஸாக பாடியிருந்தார்ல அந்த பாடு. எஸ் கேட்டுட்ருக்கீங்க ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியாலை 1197 KHz மற்றும் பண்பலை 102.6 MHz இளம் காற்று. நம்முடைய இந்தியாவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் இருக்கார் இல்லையா, அவருக்கு நாட்டினுடைய மிக உயரிய லோகமானிய திலக் தேசிய விருது 2026 பூனேல நடைபெற்ற விழாவில் நம்ம மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. விடுதலை போராட்ட வீரர் பாலகங்காதர திலகரினுடைய நினைவாக 1983 முதல் திலக் ஸ்மார்க் மந்திர் அறக்கட்டளையால் இந்த விருது வந்து வழங்கப்பட்டு வருதா. ஆகஸ்ட் 1 திலகரினுடைய நினைவு தினம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அதிதீவிர தேர்வு முறைகேடு தடுப்புச் சட்டம் 2026 நீட் உள்ளிட்ட தேசிய போட்டித் தேர்வுகளை வினாத்தால் கசிவு, அதுக்கப்புறம் முறைகேடுகளை தடுக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவிற்கு மாண்புமிகு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. முறைகேடுகளில் ஈடுபடக்கூடிய தனிநபர்களுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 50 லட்சம் அபராதமும் வந்து விதிக்கப்படுமா. ஒருவேளை குழுக்களா இல்லைனா கும்பலா முறைகேடுகளில் ஈடுபட்டாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் சிறையும் அதிகபட்சமாக 10 கோடி வரைக்கும் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தவறிழைத்தவர்களினுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுறதோ தேர்வு கட்டண இழப்புகளும் அவர்கள்கிட்ட இருந்தே வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரமெட்டு மணி 30 நிமிடம்.
1: எஃப்எம் ரெயின்போ 102.6 இசையோடு என்றும் நீங்கள்.
0: எஃப்எம் ரெயின்போ 102.6 நாம் இப்போ கேட்டுட்டு இருக்கோம் இளம் காற்று வீக்லி ரவுண்ட் அப்பில். அடுத்த தகவல் என்ன தெரியுமா? நம்முடைய நிலவினுடைய தென் துருவத்தில் நீர் மற்றும் பனிமூட்டங்கள் குறித்து விரிவான ஆய்வு நடத்துறதுக்காக இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோ இருக்கு இல்லையா, அதுவும் ஜப்பானிய விண்வெளி முகமை அதாவது ஜாக்ஸா இரண்டுமே இணைந்து சந்திரயான் 5 லூபக்ஸ் அப்படின்ற திட்டத்தை வந்து முன்னேற்பாடுகளை வந்து பெங்களூரில் ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. இந்த திட்டம் 2028 ஜப்பானினுடைய H324L அப்படின்ற இந்த ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்த திட்டமிடப்பட்டிருக்கு தான். ஸோ நாம் நம்முடைய இஸ்ரோ வந்து லேண்டரையும் அவங்களுடைய ஜாக்ஸா வந்து ரோவரையும் வந்து தயாரிக்கிறாங்களாம். ஆல்ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக ரக்ஷகன் திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்குது. கேட்டுருசிங்க

நேர்மேட்டு மணி 40 நிமிடம் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. ஆந்திர பிரதேசத்தினுடைய போகபுரத்தில் அமைய இருக்கக்கூடிய புதிய சர்வதேச விமான நிலையத்திற்கு புகழ்பெற்ற விடுதலை போராட்ட வீரர் அல்லூர் சீத்தாராம் ராஜீவனுடைய பெயர் வந்து வச்சிருக்கிறாங்களாம். இவர் வந்து 1922 ஆங்கிலேயர்களுக்கு எதிராக புகழ்பெற்ற ரம்பா புரட்சியை வந்து வழிநடத்தியவர். இந்தியாவில் கடந்த 12 விமான நிலையங்களினுடைய எண்ணிக்கை 74 உயர்ந்துள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. பச்சிளம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்குவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்த ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் வாரம் வந்து உலக தாய்ப்பால் வாரம் வந்து கடைபிடிக்கப்படுகிறது. இந்த 2026 அதிகாரப்பூர்வமான தீம் என்ன அப்படின்னு பார்த்தா, பிரஸ்ட் ஃபீடிங் ஃபார் எ சஸ்டைனபிள் ஸ்டார்ட் இன் லைஃப் ஸ்ட்ரென்தன் வாட் ஒர்க்ஸ் அப்படின்றது தான் இந்த 2026 தீம். ரைட், நம்ம நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் ஸ்ரீ திரைப்படத்திலிருந்து வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

நேரம் 8:46 கேட்டுட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 இளம் காற்று. மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சகத்தின் சார்பில்

2026 ஆண்டிற்கான இந்தியாவின் சிறந்த உடல் உறுப்புதான மாநிலமாக தமிழ்நாடு மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது வழங்கப்பட்டுள்ளது. நம்முடைய தென்காசி மாவட்டம் கரிவளமந்தநல்லூர் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வைப்பாற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய மலையடிப்பட்டி அகழ்வாய்வு தளத்தில் தமிழக தொல்லியல் துறை மேற்கொண்ட அகழாய்வில் கற்காலம் முதல் சங்ககாலம் வரையிலான தொடர்ச்சியான மனித வாழ்விடச் சான்றுகள் வந்து கண்டறியப்பட்டுள்ளதான். இங்கு 2500 ஆண்டுகள் பழமையான 8.7 மீட்டருக்கு 4.2 மீட்டர் அளவு கொண்ட பெரிய செங்கல் கட்டட அமைப்பு வந்து கண்டறியப்பட்டிருக்குதான். இது வந்து ஒருவேளை தானிய களஞ்சியமாகவோ இல்லைன்னா மழைநீர் சேகரிப்பு தொட்டியாவோ பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு தொழிலாளர்கள் வந்து கருதுறாங்க. அதுக்கப்புறமா மயில் உரம் வரையப்பட்ட ஒரு சிவப்பு பூச்சி கொண்ட ஈமத்தாளிகள் மற்றும் கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் வந்து இங்கே கண்டறியப்பட்டுள்ளதான். நம்ம இந்த இது இருக்குல்ல, இந்த தானிய களஞ்சியம், அதெல்லாம் இப்போ நம்ம போனால் கூட ஒரு விதமான அந்த நெல் வாசனையை வந்து நம்ம வந்து ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து செஞ்சிக்கோட்டையில் போயிருக்கேன், அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த வாசனை பார்த்திங்கன்னா. இதை படித்தவொன்னே எனக்கு அக்கெலாம் போகணும்னு தோணுது. ஏஸ் போக முடியுதா இல்லைன்னு தெரில, கட்டாயமாக போய்விடும் ஒரு நாள். ஓகேவா, இப்போ உங்களுக்காக ஆடுகளம் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, கேட்டு ரசிங்க.

இளம் காற்று நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிழக்கு இமயமலை பகுதி இருக்குல்ல, அங்கே அமைந்திருக்கக்கூடிய அருணாச்சல பிரதேசத்தினுடைய க்ளோவ் லேக், இது வந்து இந்தியாவினுடைய 101வது ராம்சர் ஈரநில தலமாக வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அருணாச்சல பிரதேச மாநிலத்தினுடைய 1வது ராம்சர் தலம் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த குளம் வந்து கம்லாங் புலிகள் காப்பகத்தினுடைய எல்லைக்குள் அமைந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக உலக அளவில் அதிக ராம்சர் தலங்களை கூட நாடுகள் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தையும் ஆசிய பிராந்தியத்தில் முதலிடத்தையும் இது வந்து பெற்றுள்ளது. தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 20 ராம்சர் தலங்கள் உள்ளது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்திய உடல் உறுப்பு தான தினம் ஆகஸ்ட் 3 அன்னைக்கு அனுசரிக்கப்பட்டது. உடல் உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்காக ஆகஸ்ட் 3 அன்னைக்கு 16வது தேசிய உடல் உறுப்பு தான தினம் வந்து கடைபிடிக்கப்பட்டது. இந்த 2026 ஆண்டிற்கான அதிகாரப்பூர்வ தீம் என்ன அப்படின்னா ஜுக் ஜுக் ஜியோ அபியான் அப்படின்றது. நல்லா இருக்குல்ல, மனசில் வச்சுக்கிறதுக்கு ஜாலியாக இருக்கும். ஆல்ரைட், நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எப்பவும் சொல்கிறது தான், எது நினச்சும் வருத்தப்படாதீங்க, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. படிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கடக்கடக்கடன் சந்தோஷமாக படிச்சிங்கனாலே மனசில் வந்து நின்றுரும். எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க சரிங்களா. நமக்கான இலக்கு என்ன அப்படின்றதில் தெளிவாக இருங்க, தொடர்ந்து அதை நோக்கி பயணப்பட்டுகிட்டே இருங்க. எல்லா வெற்றியும் நம்மளை தேடி வரும், சந்தோஷமாக இருங்க. நிகழ்ச்சியோட நிறைவு பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குது. சிங்கம் திரைப்படத்திலேருந்து கேட்டுருச்சிங்க.

0: 92.6 இசையோடு என்றும் நீங்கள்.
1: உறக்கம் தேடும் விழிகளுக்கு உதிரி பொக்களின் வாசமாய்
2: இது எஃப்எம் ரெயின்போ 102.6 இடைவிடா இசை மழை.

0: இசை மெட்டுக்களோடு இணைந்திருக்கிறீர்கள். ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகா ஹெட்ஸ்.
1: மீண்டும் மீண்டும் வேண்டும் வேண்டும் என கேட்க தூண்டும் இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியலை 1197 கிலோ ஹெட்ஸ் மற்றும்
2: FM ரெயின்போ 102.6
1: இடைவிடா இசை மழை.

0: நேர்களை கேட்ட பாடலோடு நிறைவு பெற்றது இடைவிடா இசை மழை. நேரம் 9:30. கருவிலைகளை காலச்சக்கரங்களாக்கி இதயத்திற்கு இறக்கைகள் பூட்டி பறக்க துடிக்கும் நேரம் இது. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸில் இது இலக்கிய சாரல்.
1: ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியும் கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் இடைவெளியில் வாழ்ந்த இருவேறு புலவர்கள். இவர்கள் ரெண்டு பேரும் பாடியதாக முடிச்சு போட்டு தோன்றிய கதைகளும் பாடல்களும் உண்டு. இன்றைக்கு நாம கேட்க போகும் பகுதி அப்படிப்பட்டதான ஒரு பகுதி தான். வரலாற்று அடிப்படை இல்லாதவை. வித்தைக்காரன் வேடிக்கை காட்டி மக்களை மகிழ்விப்பது போல சில புலவர்கள் தமிழ்ல விளையாட்டு காட்டி மக்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். இன்றைய இலக்கிய சார் நிகழ்ச்சியில ஒட்டக்கூத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால் பரிசு பெற்ற சுவாரஸ்யமான கதையை தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸ்டே டியூன் பண்ணுங்க. இது ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்தியாலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ்.

ஆட்சியில செல்வாக்கு பெற சேர சோழ பாண்டிய மூவேந்தரும் தமக்குள்ள பகைமை கொண்டிருந்தாங்க. இந்த பகைமையை போக்க திருமண உறவுகளை அவங்க அவங்களுக்குள்ள உருவாக்கிக்கிட்டாங்க. செங்குட்டுவனினுடைய தந்தை குடவர் கோமான் செடுஞ்சேரலாதன், தாய் சோழன் மணக்கிள்ளி. மணக்கிள்ளி அப்படின்றது வந்து ஒரு பெண்ணினுடைய பெயர். இவளை ஞாயிற்று சோழன் மகள் அப்படின்னு சிலப்பதிகாரம் வந்து சொல்லுது. இது சேரன் சோழன் மகளை மணந்திருந்த சங்ககால வரலாறு. பாண்டியனினுடைய மகளை குலோத்துங்க சோழன் வந்து திருமணம் செய்து கொள்ள விரும்பினா தன்னுடைய அவைக்கள புலவரான ஒட்டக்கூத்தரோட போய் பெண் கேட்டான். அதை கேட்ட பாண்டியன், பாண்டியரை விட சோழரும் பாண்டிய நாட்டை விட சோழ நாடும் எந்த வகையில சிறந்தது அப்படின்னு கேட்டான். அதுக்கு ஒட்டக்கூத்தரு, கோரத்துக்கு ஒப்போ கணவட்டம் அம்மானே கூறுவதும், காவிரிக்கு வையோ அம்மானே, ஆருக்கு வேம்பு நிகராகுமோ அம்மானே, ஆதித்தனுக்கு நிகர் அம்புலியோ அம்மானே, வீரருக்குள் வீரன் ஒரு மீனவனோ அம்மானே, வெற்றி புலிக்கொடிக்கு மீனமோ அம்மானே, ஊருக்கு உரந்தே நிகர் கொர்க்கையோ அம்மானே, ஒக்குமோ சோநாட்டை பாண்டி நாடு அம்மானே அப்படின்னு பாடினாரு. அதாவது சோழனினுடைய குதிரைக்கு பெயர் கோரம், பாண்டியனினுடைய குதிரைக்கு பெயர் கணவட்டம். கோரத்துக்கு கணவட்டம் ஒப்பாகுமா அப்படின்னு

கேட்டுட்டு, காவிரி சோழ நாட்டுல பாயக்கூடிய ஆறு, வைகை பாண்டிய நாட்டுல பாயக்கூடிய ஆறு, காவிரிக்கு வைகை ஒப்பாகுமா அப்படின்றாரு. சோழன் அணியக்கூடிய ஆறு அப்படின்ற ஆத்திமால சிவனுக்கு உரியது, பாண்டியன் அணியக்கூடிய வேம்பு பேய் ஓட்ட உதவுவது. சோழன் சூரிய குலத்தைச் சேர்ந்தவன், பாண்டியன் நிலா குலத்தைச் சேர்ந்தவன். நிலா சூரியனுக்கு ஒப்பாகுமா அப்படின்றதோட மட்டும் இல்லாம, சோழனினுடைய சின்னம் புலி, பாண்டியனினுடைய சின்னம் மீன், மீன் புலிக்கு ஒப்பாகுமா? சோழனினுடைய தலைநகர் உரைநகர், பாண்டியனினுடைய தலைநகர் கொற்கை, கொற்கை உறையூருக்கு ஒப்பாகுமா? ஒப்பாகாது. எனவே பாண்டிய நாடு சோழ நாட்டுக்கு ஒப்பாகாது, சோழ நாடுதான் பெருசு அப்படின்னு ஒட்டக்கூத்தர் பாடினாராம். அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா.

பாண்டிய நாட்டை விட சோழ நாடு சிறந்தது அப்படின்னு ஒட்டக்கூத்தர் பாடியத அவையில கேட்டுட்டு இருந்த பாண்டியனினுடைய அவைக்களப்புலவரான புகழேந்தி ஒட்டக்கூத்தர் பாட்டுக்கு எதிர்பாட்டு பாடினார். என்ன பாடினாரா தெரியுமா? ஒரு முனிவன் நேரியிலோ உரைத்தெளிந்தது அம்மானே, ஒப்பரிய திருவிளையாட்டு உறைந்தையிலோ அம்மானே, திருநெடுமால் அவதாரம் சிறுபுலியோ அம்மானே, சிவன் முடியில் ஏறுவதும் செங்கதிரோ அம்மானே, கரையெதிரில் காவிரியோ வையையோ அம்மானே, கடிப்பகைக்கு தாதகியாங் கண்ணியோ அம்மானே, பறவை பறந்ததுவும் சோழன் பதந்தனையோ அம்மானே, பாண்டியனார் பராக்கிரமம் பகர்வரிதே அம்மானே அப்படின்னு சொன்னாரா. அதாவது தமிழ் முனிவன் அகத்தியன் தங்கியது சோழ நாட்டு நேர்மறையிலா அல்லது பாண்டிய நாட்டு பொதிகை மலையிலா? பொதிகை மலையில் தானே. அது மட்டும் இல்ல, சிவனினுடைய திருவிளையாடல் சோழனினுடைய உறையூர்ல நடந்தது, பாண்டிய நாட்டு மதுரையில் தான் அது நடந்துச்சு. திருமால் சோழனினுடைய புலி உருவம் கொண்டு தோன்றினார் கிடையாது, பாண்டியனினுடைய மீன் உருவம் கொண்டுதான் அவர் தோன்றினாரு. சிவனினுடைய முடியில ஏறுறது சோழனினுடைய சூரியனா? இல்ல, பாண்டியனினுடைய சந்திரன் தான். சம்பந்தர் எழுதிய தமிழ் ஏடு வெள்ளத்தை எதிர்த்துட்டு போச்சே, அது சோழனினுடைய காவிரி ஆற்றில இல்ல, பாண்டியனினுடைய வைகை ஆற்றிலதான். பாண்டியனினுடைய வேம்பு போல் சோழனினுடைய ஆத்தி பேய்களை ஓட்டுமா? ஓட்டாது. கடல் அலை வடிந்து அலம்ப நின்ற பாண்டியன் அடிகளை அல்லவா விட்டு விலகி சென்றது சோழனினுடைய அடிகளையா? இல்ல, இவற்றையெல்லாம் எண்ணி பார்த்தால் பாண்டியனினுடைய வலிமையை விட சோழர்களினுடைய வலிமை அப்படி ஒன்றும் பெருசா இல்ல. ஏன்னா பாண்டியனினுடைய வலிமை அளவிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. இப்படி புகழேந்தர் புலவர் பாடினதும் அங்க இருந்தவங்க சரி இப்படியே போச்சு அப்படின்னா ஒரு உடன்பாடு எட்டாது அப்படின்னு, இரு நாட்டு மன்னர்களும் திருமணத்திற்கு உடன்பட்டு வர வேண்டும் அப்படின்னு பெரியவர்களினுடைய அறிவுரைக்கு ஏற்ப இரு தரப்பு வாதங்களையும் கேட்ட பாண்டியன் தன்னுடைய மகளை சோழனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். அது கூடவே புகழேந்தி புலவரையும் தன்னுடைய மகளோட சீதனமா சோழன் அவைக்கு அவன் அனுப்பி வச்சானா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா.

இலக்கிய சாரல் கேட்டுட்டு இருக்கீங்க. ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மத்திய அலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ். சில பல காரணங்களுக்காக புகழேந்தி புலவரை ஒட்டக்கூத்தர் சிறையில அடைச்சி வச்சிருந்தாரு சோழ நாட்டுல. அதை கேள்விப்பட்ட சோழன் குலோத்துங்கன் மனைவி கணவனிடம் கோபம் கொண்டிருந்தாள். தன்னுடைய அந்தப்புற மனை கதவை சாத்தி தாளிட்டு கொண்டாள். அவளது உடல் தீர வேண்டும் அப்படின்னு கருதி அரசன் புலவர் ஒட்டக்கூத்தரை விருந்தாளியாக அழைச்சிக்கிட்டு அங்க போனான். அங்கு வந்த ஒட்டக்கூத்தரு, நானே இனி உன்னை வேண்டுவது இல்லை, நளின மலர் தேனே கபாடம் திறந்திடு, திறவாவிடிலே வானேறு அணைய வாழிறவி குலாதிபன் வாசல் வந்தால் தானே திறக்கும் நின் கை இதழாகிய தாமரையே அப்படின்னு பாடினார் ஒட்டக்கூத்தர். அதாவது, தாமரை மலர்த்தேனே கதவை தர அப்படின்னு இனி நான் உன்னை வேண்ட போவது கிடையாது. ஏன் அப்படின்னா, சூரியன் வந்தால் தாமரை மலர்ந்தே தீரும். அது போல சூரிய குலத்தவன் உன்னுடைய கணவன், அவன் வந்தா நீ தானே மலர்வாய், உன்னுடைய கைகள் தானே கதவை திறக்கும் அப்படின்னு. அரசி இதை கேட்ட உடனே இன்னும் அதிகமா கோபமாயிட்டான். உடனே உள்ள இருந்து ஒட்டக்கூத்தன் பாடலுக்கு இரட்டை தாழ்பால் அப்படின்னு சொல்லி கதவுல இன்னொரு தாழ்பாலை போட்டுட்டு போயிட்டாலாம். அரசன் வருத்தத்தோட அங்கிருந்து மீண்டு போனா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வரக்கூடிய இந்த பாடலுக்கு அப்புறமா.

எதுக்காக இந்த கோபம், எதுக்காக இந்த ஊடல் அப்படின்னு எதுவுமே அறியாமல் புலம்பி நின்ற அரசனுக்கு நிறைவா ஒரு வழியா அரசியினுடைய ஊடலுக்கு காரணம் என்ன அப்படின்றத அறிந்து கொண்டான். அது புகழேந்தி புலவரினுடைய சிறைவாசம்தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டது அப்புறமா அரசன் புகழேந்தி புலவரோட அந்த புறத்துக்கு வந்தான். அங்க வந்த புகழேந்தி புலவர் இழை ஒன்று இரண்டு வகிர் செய்த நுண்ணிடை ஏந்திய பொன், குளை ஒன்று இரண்டு வெளி அணங்கே கொண்ட கோபம் தனி, மலை ஒன்று இரண்டு கை பானா பரணன் நின் வாசல் வந்தால் பிழை ஒன்று இரண்டு பொறாரோ குடியில் பிறந்தவரே அப்படின்னு பாடினாரு. அதாவது நூல் போன்ற இடையவளே, காதில் பொன் குளை அணிந்தவளே, வெளி இரண்டும் ஒன்றையே பார்ப்பது போல கணவனோடு ஒன்றுபட்டவளே, இரு கைகளாலும் கொடை வழங்குபவன் உன் கணவன், அவன் உன்னுடைய வாசலுக்கு வந்தால் அவன் செய்த ஒன்றிரண்டு பிள்ளைகளை நல்ல குடியில் பிறந்த பெண் பொறுத்து கொள்ள மாட்டாளா, இப்படி கெஞ்சும் நயமான பாடலா அவர் வந்து பாடினார். அதை கேட்ட உடனே அரசியார், பாண்டியன் மகள் சோழனினுடைய மனைவி ஊடல் நீங்கி கதவுகளை திறந்து கணவனுக்கு வழிவிட்டாளா. புகழேந்தி புலவர் கொஞ்சம் குறும்பு நிறைந்ததாகவே இந்த பாடலை பாடி இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இல்லையா? ஏன்னா ஊர் உலகத்துக்கெல்லாம் தன்னிடம் கேட்டு வருபவர்களுக்கு வாரி இறைக்கக்கூடிய மன்ன பெருமானே இன்னைக்கு உன் வீட்டு வாசப்படியில வந்து கதவு தர அப்படின்னு கெஞ்சி நிக்கிறான், அவனுக்காக கதவை தர அப்படின்னு. நிஜமா நடந்ததா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியாது. இலக்கிய நயம் கலந்த இலக்கிய பாடல்களோடு இதை நாம படிக்கும் போது ரொம்பவே இனிமையாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தது இல்லையா? நம்ம நிகழ்ச்சி

நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய இலக்கிய சாரல். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: கணிதரும் சுவையாய் கவிதை பூக்களாய் உங்கள் இரவை இசையால் நினைக்க வரும் இது எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் உங்கள் மனசுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 256-111-332 மற்றும் 256-111-333 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்தீங்க அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் லக்கி காலர் யார் எங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
2: எந்த ஆவிக்கும் மாந்திரிகம் செய்யலாம், ஆனா கொட்டாவிக்கு மாந்திரிகம் செய்வீங்களா சார்?
1: முடியாது. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: பேசிக் கொள்வது சிந்து பூந்தலை முருகன். எப்படி இருக்கீங்க சார்?
1: சூப்பரா இருக்க முருகன் சார், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமாக இருக்கிறேன் சார்.
1: ஓ சூப்பர், சந்தோஷம் உங்ககிட்ட பேசினது. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
2: சந்தைக்கு வந்த கிளி என்ற படத்திலிருந்து இருக்கஞ்சோடியோட இருக்கி

0: என்ற பாடல் சார்.
1: இப்பதான் நிஜமாவே நீங்க சூப்பரா இருக்கீங்கன்றது தெரியுது. ஓகே, பாடல் கேட்கலாமா?
0: கேட்கலாம்.
1: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேடம், யார் இங்கிருந்து பேசுகிறீங்க மேடம்?
1: கோவில்பட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன்.
0: தீபா மேடம், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் மேடம். சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம் நாம இன்னைக்கு?
1: பாடு நிலாவை படத்துலேருந்து மலை சார் அந்த படத்து சார்.
0: பாடு நிலாவே படம் தானே?
1: மகிழ்ச்சி
0: பாடல் கேட்கலாமா? நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: எப்படி உங்களோட பாட்டு ஊரெல்லாம் கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஃபோன் எடுங்க, டயல் பண்ணுங்கள். 2561132 மற்றும் 2561133 என்ற எண்களில் வெளியூர் நேரில் இருந்து அப்படின்னா 0462 அப்படின்ற இந்த நம்பரையும் சேர்த்து டயல் பண்ணுங்கள். கேட்டுட்ருக்கீங்க சுகமான ராகங்கள், இது எஃப்எம் ரெயின்போ 102.6. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: சூப்பரா இருக்கேன். புதுக்குடி இருந்து அனுராதா பேசுறேன்.
0: அனுராதா மேடம் சொல்லுங்க, அப்படியே சூப்பரா என்ன பாடல் கேட்கலாம்?
1: தியாகம் படத்துல இருந்து. வசந்த கால கோலங்கள் வானில் இருந்த கோடுகள் கலைந்திடும் கனவு. இந்த பாடல் சார்,
0: கலைந்திடும் கனவுகள். இப்ப நம்ம கலையாம அந்த பாடல் கேட்க போறோம், கேட்கலாமா?
1: சரி, கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:17 கேட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்
1: அன்பான கபில் சாருக்கு இனிய இரவு வணக்கம். நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: முருகன் சார் எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லமா இருக்க சார். இங்க நல்லமா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம். சொல்லுங்க என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: நான் கேட்க போற ஒரு நேசமான பாட்டு, பாசமான பாட்டு, மௌனம் சம்மதம் படத்துல இருந்து கல்யாண தேனிலா காட்சாத பாடலீல அந்த பாட்டு.
0: அடாடாடா, இனிய பாடல் தான். இரவு கேத்த இனிமையான பாடல் கேட்கலாமா?
1: நன்றிங்க சார். நன்றி
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நிஜமாவே இரவு இனிமையாக்கி இசையால் நிரப்பி கொண்டிருக்கிறது சுகமான ராகங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சகோதரருக்கு.
0: வணக்கம். யாரிங்கிறது பேசுறீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: அருமையா இருக்கும் சார்.
0: ஓகே, அப்படி அருமையா என்ன பாடல் கேட்கலாம்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: எனக்கு நெல்லிக்கினி படத்துல இருந்து கோயில் நீ ஒரு தெய்வம் உன்னை தேடி நான் வந்தேன் அந்த பாடல்.
0: அடாடா பேசாம உங்களே பாட விட்டுலாம் போல இருக்கு, அவ்வளோ இனிமையா பாடுறீங்க. நன்றி, தொடர்ந்து அப்படியே வளர்த்துக்கோங்க உங்களோட திறமையை. ஓகேவா? நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:28 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாரிங்கிருந்து பார்த்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாரிங்கிருந்து பேசுறீங்க?

0: சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம
1: இன்னைக்கு?
0: ஓகே, அந்த பாடல் இனிமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்கலாமா? நன்றி, கேட்டு ரசிங்க.

0: நேரம் 10:32 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யார் இங்க இருந்து பாத்துடலாமா? வணக்கம்.
1: வணக்கம்.
0: சூப்பரா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்க தென்றல், என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம இன்னைக்கு?
1: இந்த ரப்பர் பந்து படம் இருக்குல்ல,
0: அம்மா
1: அதுல சில்லாட்டி இருக்கியே ஒண்ணு சீக்கிரம் அடிச்சு.
0: ஓகே, இனிய பாடல் தான் கேட்டலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டுறீங்க.

0: நேரம் 10:37 கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறது பாத்திரலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் மேடம். யாருங்கிறது பேசுறீங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நான் புதுக்குடில இருந்து மோகன் சரஸ்வதி பேசுறேன் சார். எல்லாரும் நலமா இருக்கிறோம், உங்க புண்ணியத்துல நல்லா இருக்கிறோம் சார்.
0: என் புண்ணியத்துலயா? சந்தோஷம்.
1: போன வாரம் பேசவே முடியல சார், எனக்கு லயனே கிடைக்கல, எனக்கு கோவம் வந்துட்டது.
0: சோ சார், அதான் இந்த வாரம் கிடைச்சிருச்சுல, சந்தோஷமா இருங்க. ஓகேவா? சரிங்கம்மா, நன்றி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம் நம்ம?
1: எனக்கு வந்து சித்தி படத்துல இருந்து சந்திப்போமா
0: நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் கதிரேசன்.
0: எங்கேருந்து பேசுகிறீங்க சார் கதிரேசன் சார்? எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: ஓகே சார், சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல்?
1: அடிவாளி படத்துலேருந்து ஆடுற மாட்டா அடிக்கிறாங்க.
0: ஓகே, கேட்டலாமா உங்களுக்கான பாடல்?
1: ஆ கேட்டலாம்.
0: ஓகே, நன்றி.

0: நேர்களை இணைந்திருக்கின்றோம் எஃப்எம் ரெயின்போ 102.6 சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியோடு. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம், யாருங்கிறது பேசுறீங்க?
1: எப்படி
0: இருக்கிறீங்க காயத்ரி?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
0: நான் சூப்பரா இருக்கேன். சொல்லுங்க, என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு காதல் வைரஸ் படத்துல இருந்து
0: புதுசா இந்த பார்வை எதற்கு. வாவ், சூப்பர் பாட்டு. கேட்கலாமா?
1: கேட்கலாம்.
0: நன்றி, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யாருங்கிறது பார்த்துடலாம். வணக்கம்
1: அன்பு. வணக்கம் சார்.
0: அன்பு வணக்கம். யாருங்கிருந்து பேசுகிறீங்க? பூமாரி அம்மா. எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும்.
0: நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டாச்சு மேடம். சொல்லுங்கள், என்ன படத்துல என்ன பாடல் கேட்கலாம்?
1: மஞ்சு வரட்டு படத்துல இருந்து.
0: ஆ நன்றி. உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு, கேட்டுருச்சிங்க.

0: சுகமான ராகங்கள் கேட்டுட்ருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ 102.6 நம்ம நிலையத்தில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேர் யாருங்கிறதுன்னு பார்த்துடலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்கிருந்து பேசுகிறீங்க?
1: நான் புதுக்கோடியில் ஜெயேந்திரன் பேசுகிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க கற்பகவள்ளி மேடம்?
1: நலமாக இருக்கோம் சார்.
0: நல்லா இருக்கிறீங்களா? சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: நிலையத்தில் அனைவரும்
0: எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. உங்கள் அன்புக்கு ரொம்ப நன்றி. சொல்லுங்கள், என்ன படத்துலேருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: எனக்கு வந்து படத்திலிருந்து ஒரு ஒரு
0: ஓகே, உங்களுக்காக கிருஷ்ணன் வந்தான் திரைப்படத்துலேருந்து பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டு ரசிங்க.

0: நேரம் 11 மணி. இணைந்திருக்கின்றோம் ஆகாஷ்வாணி திருநெல்வேலி வானொலியின் மதியலை 1197 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் பண்பலை 102.6 மெகாஹெர்ட்ஸ் ஒலிபரப்பின் சுகமான ராகங்கள். நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய அடுத்த நேரம் யார் இங்கிருந்து பார்த்துடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் ரேணுகாதேவி மேடம், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கேன் சார்.
0: ஓகே, சொல்லுங்க. நிறைவான நேரம் வந்திருக்கீங்க. என்ன படத்துல இருந்து என்ன பாடல் கேட்கலாம்?
1: கண்ணிலே குடியிருந்து
0: உங்களுக்காக வந்துட்டு இருக்கு. கேக்கலாமா?
1: கேக்கலாம் சார்.
0: நன்றி.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் திந்தின்னா நாக்கு திந்திருக்கிட்டு தின்னா தின்னா திந்திருக்கிட்டு தான் திந்தின்னா நாக்கு திந்திருக்கு.

0: said that over 1 crore 25 lakh houses have been sanctioned so far under the Pradhan Mantri Awas Yojana Urban, that is PMAYU and PMAYU 2.0. Of these, more than 1 crore houses have been completed and handed over to beneficiaries across the country, with around 1 crore of the houses allotted to women. Indian weightlifter Maharajan Arumukh Pandian clinched the silver medal in the men's 65-kilogram category at the Asian Junior Weightlifting Championships in Tashkent, Uzbekistan. Maharajan produced a new personal best total of 285 kilograms, lifting 128 kilograms in the snatch and 157 kilograms in the clean and jerk to secure silver. Vietnam's Huong Thach claimed the gold medal with a total lift of 291 kilograms, finishing 6 kilograms ahead of Maharajan. And that is the end of this news bulletin.
1: நேரம் 12:10. ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். நிகழ்ச்சியின் முதலில் பொன்னுமணி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா.
1: தொடர்வது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

அடியே சொக்குப் பொடி போட்டதடி சொன்னபடி.

அடிஹே சொக்கு பொடி போட்டதடி சொன்னபடி பூவ முடிக்கத்தான் பூவாரங்கட்டத்தான் தாவி படர்ந்த பூங்கொடியே வஞ்சிக்கொடி மஞ்சச்செடி வந்ததடி.

என்ன சத்தம்? காது ரெண்டும் கொசுதடி கண்டுபிடி, என்ன சத்தம்?

ஒலித்த அந்த பாடலுடன் இரவின் மடியில் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்வது செய்திகள், டெல்லி அஞ்சல்.

0: professional cooperation between the specialist diving and EOD teams of the two navies. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நினைவில் நின்றவை நிகழ்ச்சியின் முதலில் திருவிளையாடல் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள். முதலில் டி ஆர் மகாலிங்கம் பாடியுள்ள பாடல்.

தரவ பம பரவ பம பரவ பம பத மப மத பத மப கம கப மப கம ரி கரி மக மரி க தரி நி ததா தரி நி ததா தரி நி ததா தரி நி ததா தரி நி ததா தரி நி ததா.

மோகன சுவை நானந்தோ மோகனோ கலையாத மோகன சுவை நான.

0: நீ ஏஎம் ராஜா பாடியுள்ள பாடல்.
1: பாட்டு பாடவா, பாட்டு பேசவா.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் ஏப்ரஹாம். The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity, and India's rich cultural heritage.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கவிருக்கும் திரைப்படத்தில் நிற்கும் பாடல்கள் அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்தும், சிவகாமியின் செல்வன், நேற்று இன்று நாளை திரைப்படங்களிலிருந்தும் பாடல்கள் கேட்கவிருக்கிறோம். முதலாவதாக அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன், கே ஜே யேசுதாஸ், எஸ் ஜானகி, பி சுசீலா அவர்கள் அனைவரும் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம். தொடர்வது அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல்கள்.

மூடிய பெரும் காடு. அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

நேரம் 2:30. நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நேற்று இன்று நாளை திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், டிஎம் சவுந்தரராஜன், பி சுசீலா, எஸ் ஜானகி உடன் மற்றும் குழுவினர் பாடிய பாடல்களை கேட்கவிருக்கிறோம்.

2:49 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நெஞ்சம் மறப்பதில்லை. அடுத்ததாக சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பி. சுசீலாவின் குரலில் பாடல்.

நிகழ்ச்சியின் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன், எல்ஆர் ஈஸ்வரி குரலில் சிவகாமியின் செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடல்.

தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய். சிறியவர் பெரியவர், இளைஞர்கள் பெண்கள், இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பாய் ஆஷீஷ் ஏப்ரஹாம். தி ஹர் கர் திரங்கா கேம்பெயின் இஸ் பீங் செலிப்ரேட்டட் அக்ராஸ் தி கண்ட்ரி டு ப்ரமோட் பேட்ரியாட்டிசம், நேஷனல் யூனிட்டி அண்ட் இந்தியாஸ் ரிச் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்.

ஆகாஷ்வாணி, நேரம் 3:10. சென்னை வானொலி 100.1 MHz FM கோல்டு வழங்கும் இந்த நிகழ்ச்சி இனிய ராகம். உஸ்தாத் ஃபைசல் கான் அவர்களின் குரலிசை.

ஆ ஜ ஹோலி கே ஆ ஜ ஹோலி கே ஹோலி கே.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் தேசூர் டிஎஸ்டி செல்வரத்னம் அவர்களின் நாகஸ்வர இசை ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்து மத்தியமாவதி ராகத்தில் அமைந்த சரவண பவ, பாபநாசம் சிவன் கீர்த்தனை, ஆதிதாளம்

0: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. தி நியூஸ் ரெட் பை ஆஷீஷ் பி ஏப்ரஹாம். பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி மெட் தி மெடலிஸ்ட் ஆஃப் தி காமன்வெல்த் கேம்ஸ் 2026 அட் ஹிஸ் ரெசிடென்ஸ் இன் நியூ டெல்லி எஸ்டர்டே. During the interaction, the medal winners shared their experiences from the games with the Prime Minister. In a social media post, Mr. Modi said that each one of them has made the nation proud through their exceptional performances and the success will motivate many youngsters. Mr. Modi shared a video message and said that those who will play will flourish and appealed to the citizens to always cheer for Bharat.
1: Jo khelega, wo khelega. Always cheer for Bharat. भारत माता की
2: जय.
1: भारत माता की
2: जय.
1: भारत माता की
2: जय.
0: Youth Affairs and Sports Minister Mansukh Mandavia and Minister of State for Youth Affairs and Sports Raksha Nikhli Khadse were present on the occasion. The Har Ghar Tiranga campaign is being celebrated across the country to promote patriotism, national unity and India's rich cultural heritage.

0: அடுத்ததாக TM சவுந்தரராஜன் பி சுசீலா குரலில் துணைவன் திரைப்படத்திலிருந்து பாடல்.
1: மருதமலை மீதிலே குடிகொண்டிரு

5:26 100.1 FM கோல்டில் புலரும் பொழுது நிகழ்ச்சியில் அடுத்ததாக வடைமாலை திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ். கோவிந்தராஜன், விஜயரமணி மற்றும் குழுவினர் பாடிய பாடல்.